நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, சகவருடம் 1948, பாத்ரபத மாதம் 24 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி, இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1615 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 53 நொடி.

நாளொரு குரல் அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தில் 203வதாக அமைந்த இந்த குரட்பாவின் விளக்கம், தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களை செய்யாமலிருத்தலை அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர். 203வதாக அமைந்த அந்த குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:53. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நமது முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. சென்னை அஞ்சல் 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள். இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இதில் உயிரியல் பன்முகத்தன்மை வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீது அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதலின் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் ஷாலி கிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, அரிப்பு என்றால் அலர்ஜியா, உடல் சொல்லும் எச்சரிக்கையா, விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா.

காலை 8 மணிக்கு காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. சென்னை அஞ்சல் 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே ஸ்ரீவித்யா.

0: அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் பாரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தர்ராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம். நிகழ்ச்சியின் தலைப்பு அனுபவம் கற்றுத்தந்த பாடம். நெறிப்படுத்துபவர் எஸ் மீனாட்சி அவர்கள். 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி வட்டம் மண்டகப்பட்டு குடைவரை கோயில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர் வி விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் உஷாராஜ் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம். வாழ் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் குறித்து புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜேபி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எம் லலிதா மற்றும் எம் நந்தினி ஆகியோரின் இரு வயலின் இசை கேட்கலாம். 4:00 இல்லம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை சீனிவாசன், வசனம் எம் எஸ் மது, திரைக்கதை இயக்கம் ஐ வி சசி. 5:00 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் எங்கே என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முடிச்சுத்தோல் நோய் பாதுகாப்பில் இருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை மற்றும் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார் அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயிருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே மனோஜ். विदेश मंत्री सुब्रमण्यम जयशंकर ने नई दिल्ली में सफलतापूर्वक संपन्न ब्रिक्स शिखर सम्मेलन को महत्वपूर्ण उपलब्धि बताया। उन्होंने कहा कि अधिकांश राष्ट्राध्यक्षों की उपस्थिति से दुनिया ने भारत के मजबूत नेतृत्व और विभिन्न देशों को एक मंच पर लाने की क्षमता देखी।

0: வந்து ஒரு மொழியோட இரண்டரை கலக்குது. அந்த இடத்திலிருந்து தான் நம்ம மொழி பயன்பாட்டை சரளமாக செய்ய முடியும். அதன் பிறகுதான் சிந்தனை வளம் வந்து நமக்கு மிகும். எடுத்துக்காட்டா, நோய்மை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நொந்து போயிட்டேன் ஒரு கடின உழைப்பிற்கு பிறகோ இல்லை வந்து மனச்சோர்விற்கு பிறகோ நாம் அடிக்கடி பயன்படுத்தும் சொல்லது நொந்து போயிட்டேன் அப்படின்றது. இந்த நோதல், நொந்து போதல் அப்படின்றதுல இருந்து தான் நொய்மை அப்படின்ற குண சொல் வந்து இருக்கு. இந்த நொய்மை திரிந்து நோய் என்றாகிறது. அப்போ ஒரு நோய், டிசீஸ், ஆங்கிலத்திலையும் பாருங்க, டிஸ் ஈஸ். ஈஸ் அப்படின்றது நம்ம இயல்பாக ஒரு நடுநிலையில் சீர்மையாக இருக்கும் ஒரு நிலை. அதே சிதைந்து போகும் பொழுது அதை டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். மற்றபடி நோய், டிசீஸ் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு ஆபத்து கிடையாது. அது ஒரு இயல்பிலிருந்து திரிந்த நிலை. உடலியலாகவோ உள்ளத்து நிலையிலோ திரிபு நிலை தான் நோய். நோயாளிகளை ஆங்கிலத்தில் பேஷண்ட்டுங்கிறோம். அவர் எதையுமே அமைதியாக நிதானமாக தான் செய்ய முடியும், சத்தமாக கத்த முடியாது. ஸோ மொழிக்கும் நோய்க்கும் உள்ள எடுத்துக்காட்டின் வழியாக நான் வேற ஒரு பழக்கத்துக்கு வரேன். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் போல உடல் உறுதியும் நடைப்பழக்கமும் அப்படின்ற இதையும் அந்த சொற்றொடரோட நாம் இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டியது இருக்கு. இந்த நோய்மை பேஷண்ட், இந்த ஸ்டேட்டஸ் இல்லாமல் நாம் வாழ்றதற்கு நடைப்பழக்கம் வெகுவாக உதவுது. காரணம் என்னென்னா, மனிதனுடைய இயல்பிலேயே அவன் பல்லாயிரம் ஆண்டுகளாக நடந்து நடந்து உலகெங்கும் பரவியவன். இன்னைக்கு ஃபாசைல்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதனுடைய ஆதித்தாய் வந்து ஆப்பிரிக்காவில் அந்த மண்டை ஓட்டில் கருப்பினத்தாய் தான் நமக்கு ஆதித்தாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மனிதன் தான் உலகெங்கும் பல்வேறு இனங்களாக பல்வேறு நாட்டு மக்கள்களாக பரவி இன்னைக்கு நவீன உலகம் வேறு ஒரு கலரை வந்து அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக அவன் நடந்து தான் போயிருக்கான். நம்ம புராணங்களில் சொல்வதை போல புஷ்பக விமானமோ இல்லை வந்து பறக்கும் குதிரைகளோ எல்லாம் அப்போ கிடையாது. உலகம் எங்கும் நடந்து தான் போயிருக்கான். அதற்கான சான்றுகளும் நிறையா இருக்குது. இப்போ வந்து மங்கோலிய நிலத்திலிருந்து அப்படியே நீங்கள் கிழக்கு புறமாக போனால் நம்மளுடைய நிலப்பகுதி வந்து அமெரிக்காவோட போய் சேர்ந்து இணையும். இரண்டு இனத்தவருடைய ஜெனட்டிக் இதுவும் முகங்களும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ அதுக்கு இடையில் கடல் கோள் வந்து நடுவில் அந்த நிலம் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நடையின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக தான் சொல்கிறேன். உலகெங்கும் நடந்த ஒரு சிற்றினம் நாம் இன்றைக்கு நம் வாழ்க்கை முறை, நம் நடை பழக்கத்தை முற்றிலும் அற்றதாக ஆக்கிடுச்சு. நாம் அமரும் சிற்றினமாக மாறிட்டோம். அது நம்மளுடைய இயல்புக்கு எதிரான ஒன்று. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ், தூக்க குறைபாடுகள், இது எல்லாமே உருவாகுது. இது எல்லாமே அமர்வின் மூலமாக வாழும் சிற்றினமாக நம்ம மாறுறதுல இருக்க பிரச்சனை. இப்போ இதை போக்குவதற்கு உடற்பயிற்சி அவசியமாகுது. நம் மேசை ஒர்க்கில், அந்த டெஸ்க் ஜாப்ல 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய கழுத்தையும் இடுப்பையும் ஸ்ட்ரெச் செய்து கொள்ளலாம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து 100 மீட்டர் நடந்து திரும்பி வந்து அமரலாம். இப்படி செய்வதன் மூலமாக நாம் உடலின் இயல்பான செயல்பாட்டை, அதோட ஜெனட்டிக் டெண்டன்சியை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். அடுத்து, இதோட ஒரு பயிற்சி நிலை வந்து போதுமான இதை எய்துமா அப்படின்னா கிடையாது. நம்ம கடுமையான நடை, ஜாகிங்னு சொல்கிற மென்னோட்டம் அல்லது ஸ்பிரிண்ட்ஸ், இதையும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கணும். இது எல்லாரும் சொல்கிறது தான், நான் ஒரு நினைவூட்டாக சொல்கிறேன். சித்திரம் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், அத்தோட உடல் உறுதியும் நடைப்பழக்கமும்னு சேர்த்துக்கோங்க.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15. தெய்வீக ராகம் கேட்கலாம். தொடக்கமாக உன்னிகிருஷ்ணன் பாடிய முருகர் பாடல்.

நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர், சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 605006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவாக மகாநதி சோபனா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 29 நாள், செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள். இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: என்ன ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு தெரியலையே.
1: ஒரே வெட்டு தான், ரெண்டா பிளந்துக்கணும்.
0: ஐயோ, யாராது? ஒரே வெட்டு ரெண்டா பிளக்கணுமா?
2: யார்ப்பா யார்ப்பா யார்ப்பா தான் பணம் மரத்துக்கு யார்ப்பா யார்ப்பா யார்ப்பா தான் கொலை வருது கொலை வருது.
3: யார் யார்ப்பா யார்ப்பா? எப்பா பணம் மரத்துல யார்ப்பா உட்காந்துருக்கா?
2: யார கத முத்த? நான் தான்ப்பா கருத்து முத்த.
3: எப்பா தனியா பணம் மரத்து மேல உட்காந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்க?
2: நீ சீக்கிரம் வருவனு எதிர்பார்த்து காத்திருந்தா, நீ வர காணமா? மணி ஆவாம பசி எடுத்துச்சியா? அதனால பணம் மரத்துல ஏறியா நொங்கு வெட்டி சாப்பிட்டுங்கிறான்.
3: எப்பா எப்பா வெட்டினது போதும், இறங்கி வாப்பா.
2: ஆ சரி சரி சரி சரி வரேன், இறங்கி வரம்மா இறங்கி வரம்மா. அந்த நொங்கெல்லாம் கீழே செதறி கிடக்குது பாரு, அதெல்லாம் பொறிக்க வையா?
3: ஆ பொறிக்க வைக்கிறப்பா, நீ சீக்கிரம் இறங்குப்பா இறங்குப்பா.
2: ஆ சரிப்பா சரிப்பா, இதோ உடனே இறங்கிறேன். அப்பாடி
3: என்னப்பா நிறைய கொலை வெட்டி கிடக்குள்ள இருக்கு?
2: ஆமாம் கதை முத்தா, நம்ம ஊர் பொடி பசங்க மரத்தில் இருக்கிற நொங்க பார்க்கல போலுதா? அழகா மூணு கொலை இருந்ததா? மூணு கொலையும் தள்ளிட்டான்.
3: சரிப்பா சரிப்பா, அப்பா அந்த கொலையெல்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே அந்த ஆலமரத்து ஓரமாக போய் உட்காருவோம்.
2: சரி சரி சரி,
3: அருவா இருக்குல்ல?
2: ஆ இருக்கு இருக்குதா.
3: சரிப்பா வெட்டி வெட்டி திம்பம்பா.
2: கதை முத்தா சைக்கிளில் வந்தனியா?
3: ஆமாப்பா.
2: ஆ கொஞ்சம் சைக்கிள் எடுத்து வந்துடும்.
3: சரிப்பா சரிப்பா, சைக்கிளை பின்னாடி வச்சு அப்படியே தள்ளிகிட்டே போயிடலாம்ப்பா.
2: ஆ சரி சரி சரி சரி. ஆ வாப்பா வாப்பா போகலாம்.
3: ஆ போகலாம்ப்பா போகலாம்ப்பா. ஆ சைக்கிளை நிப்பாட்டியாச்சுப்பா, பாப்பா போய் உட்காருவோம் முதல்ல. கத்தை முத்த, அப்படியே ஒரு பனங்காயை வெட்டி அப்படியே மேலாப்பில் மூணு கண் இருக்கிற மாதிரி.
2: ஆமாம் ஆமாம்,
3: எனக்கு கொடுப்பா.
2: சரி சரி சரி சரி. ஆ இந்தப்பா
3: கொண்டப்பா கொண்டப்பா கொண்டப்பா, விரல விட்டு அப்படியே நோண்டி தின்னா அது ஒரு சுகம் தானப்பா.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா
3: ஆமாப்பா, சின்ன வயசுல நிறைய தின்னது, இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திங்கிறோம்.
2: ஆமா, ஏதோ நமக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வருதுப்பா.
3: ஆமாப்பா.
2: ஆமாங்க அத்தமுத்த,
3: சொல்லுப்பா.
2: நேத்து மனுஷத்திற்கான நுண்ணுயிர் உரங்கள், அந்த பாஸ்போ பாக்டீரியா இருக்குல்ல?
3: ஆமா, பாஸ்போ பாக்டீரியா பத்தி நம்ம பேசணும்.
2: அதை பத்தி நல்லா விவரமா சொன்ன.
3: ஆமா,
2: அது உபயோகிக்கும் முறைகள், பாஸ்போ பாக்டீரியா எப்படி பயன்படுத்துறது, அதனால என்ன லாபம், இதெல்லாம் பத்தி நல்ல தெள்ள தெளிவா விவரமா சொன்னப்பா. இன்னும் மனுஷத்திற்கான நுண்ணுயிர் உரங்கள் ஏதாவது இருக்கா?
3: இருக்குப்பா. கத்தமுத்த,
2: அப்படியா?
3: அசோபாஸ்னு ஒண்ணு இருக்கு.
2: ஓஹோ,
3: அது வேற ஒண்ணு இல்லப்பா, இந்த தழைச்சத்துக்கான அசோஸ் பயிரெல்லாம் இருக்குல்ல?
2: ஆமாம்
3: அது. அப்புறம் நம்ம பேசணுமே பாஸ்போ பாக்டீரியா, இது ரெண்டுத்தையும் கலந்து
2: சரி
3: ஒரு நுண்ணுயிர் உரம் வந்திருக்கு. இந்த நுண்ணுயிர் உரத்தையும் நாம் பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு சத்துக்கும் அது நல்ல முறையில் வழிவகுக்குது. இது போக வேர் உட்பூசணும் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா.
2: ஓஹோ,
3: இது என்ன செய்யுதுன்னா, எல்லா பயிர்களுடைய வேர்களில் போய் கூட்டு வாழ்க்கை நடத்துதுப்பா.
2: ஓஹோ,
3: அதாவது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் உனக்கு ஒன்று கொடுப்பேன், நீ எனக்கு ஒன்று தரணும் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து உதவிக்கிட்டு ரெண்டும் சேர்ந்து கூட்டு வாழ்க்கை வாழும்.
2: ஓஹோ,
3: அது மாதிரி இந்த வேர் உட்பூசணும் இந்த பயிர்களுடைய வேர்களில் போய் உட்காந்துக்கிட்டு பயிர்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த மணிச்சத்தை எடுத்து பயிர்களுக்கு கொடுத்துட்டு பயிர்கள்டேந்து தனக்கு தேவையான சத்தை வாங்கிக்கும்.
2: ஓஹோ,
3: இந்த மாதிரி ஒரு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுதுப்பா இந்த வேர் உட்பூசணும்.
2: கதை முத்தா, இந்த புருஷன் பொண்டாட்டி வாழற மாதிரி கண்ணுக்கு தெரியாம பயிரும் பாக்டீரியாவும் அப்புறம் பூசணங்களும் ஒன்னா வாழுது போல?
3: ஆமாப்பா, அதுங்களுக்குள்ளார ஒரு தொடர்பு இருக்கு, ஒன்னுக்கு ஒன்னு உதவி செஞ்சுட்டு ஒரு கூட்டு வாழ்க்கை வாழுதுங்க.
2: கதை முத்தா, இந்த வேர் உட்பூசணம் எப்படி பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லாமா?
3: ஒன்றும் இல்லைப்பா, வேர் உட்பூசணம் இருக்குல்ல, இதை நேரடியாக நாற்றங்காலில் நம்ம போடலாம்.
2: சரி,
3: ஒரு சதுர மீட்டர் நிலப்பரப்புக்கு 100 கிராம் வேர் உட்பூசணம் போதுமானது. விதைப்பதற்கு முன்னாடி நாற்றங்காலில் மண்ணுக்கு கீழே ஒரு 2-3 சென்டிமீட்டர் ஆழத்துல இந்த வேர் உட்பூசணத்தை நம்ம இட்டுறணும்.
2: சரி,
3: பாலித்தீன் பைகள்ல வளர்க்கிறோம்ல நாத்து,
2: ஆமா,
3: அதுல ஒரு பைக்கு 10 கிராம் வேர் உட்பூசணம் போதுமானது.
2: சரி சரி,
3: பைகளுக்கு தேவைப்படும் மண் கலவை நம்ம தயார் செய்யும் போது 1000 கிலோ மண் கலவையில ஒரு 10 கிலோ வேர் உட்பூசணத்தை கலந்து அப்புறம் அந்த பாலித்தீன் பைகளில் அதை இடணும். வளர்ந்த பயிரா இருந்ததுன்னா ஒரு மரத்துக்கு ஒரு 200 கிராம் வேர் உட்பூசணம் தேவைப்படும்.
2: ஓஹோ,
3: வேர் பாகத்துல இட்டு அப்புறம் மண்ணை போட்டு நல்லா அணைச்சி
2: விட்டுட்டோம்னா
3: அந்த வேர் உட்பூசணமும் அந்த மரமும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயி அதனுடைய வேர்பகுதிகளை இது தங்கிக்கிட்டு நல்லா இதுவும் சத்தம் கொடுக்கும், தனக்கு தேவையான சத்தம் அதை மறந்துட்டு

கருத்த முத்தை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனால் வீட்டில் இல்லை. கொல்லைக்கு வந்து பார்த்தா இங்கேயும் காணும். சரி, நம்ம அந்த ஏரிக்கரை ஓரமா நம்ம வயலுக்கு போவோம். என்ன அது?

0: இருந்து வாங்கிக்கும்பா.
1: ஓஹோ,
0: இப்படித்தான்ப்பா மணிச்சத்தை பயிர்களாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், மண்ணுக்குள்ளே இருந்து இந்த வேர் உட்பூசணும் வாயிலாக பெருதுங்கப்பா.
1: ஓஹோ, கதமுத்த முன்னாடி தழைச்சத்துக்கான நுண்ணுயிர் உரம் பற்றி சொன்னேன், அப்புறம் மணிச்சத்து நுண்ணுயிர் உரம் பற்றி சொன்னேன். இதுங்களை பயன்படுத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்ன அதை பற்றி சொல்லுப்பா.
0: ஒன்றும் இல்லைப்பா, இந்த நுண்ணுயிர் உர பொட்டலங்களை நம்ம வாங்குறோம் இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்போ அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு பார்க்கணும்.
1: ஓ
0: ஆமாப்பா, கடைசி தேதியை பார்த்து நம்ம வாங்கணும், அதுக்குள்ளே நம்ம அதை பயன்படுத்திடணும். அதனால் இதில் ஒரு கவனம் செலுத்தணும்.
1: சரி.
0: அப்புறம் நுண்ணுயிர் உர பொட்டலங்களை நம்ம உலர்ந்த குளிர்ச்சியான இடங்களில் வச்சுருக்கணும். ரொம்ப வெயிலில் போட்டு வைக்கக்கூடாது. வெயிலில் போட்டு வச்சோம்னா அதுங்க இறந்து போயிடும். அப்புறம் நுண்ணுயிர் உரங்களை பூச்சிக்கொல்லி, பூசணக்கொல்லி, அப்புறம் களைக்கொல்லி இதெல்லாம் போடும்போது பயன்படுத்தக்கூடாது. அது கூட கலந்தும் போடக்கூடாது. இதில் கவனமாக இருக்கணும்.
1: சரி.
0: அப்புறம் விதையோடைய கலக்கக்கூடிய அந்த பூசண கொல்லிகள் இருந்துச்சுன்னா நுண்ணுயிர் உரங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், இல்லைனா அதை தனியாக தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: சரி.
0: நுண்ணுயிர் உரங்களை வெயில் வர்றதுக்கு முன்னாடி அதிகால நேரத்திலேயே நம்ம பயன்படுத்திடணும்.
1: ஓஹோ.
0: நுண்ணுயிர் உரங்கள் விதைகளுடன் ஒட்டி கொள்வதற்கு இந்த அரிசி கஞ்சி அல்லது வெள்ள கரைசலை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஆறிய அரிசி கஞ்சியில் நம்ம சேர்த்து பயன்படுத்துங்கன்னு நம்ம சொன்னோம்.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதே மாதிரி ரசாயன உரங்களோட இதை பயன்படுத்தக்கூடாது. நிலத்தில் இடக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் நல்லா செயல்படுவதற்கு நிலத்தில் தொழு உரம் அப்புறம் அங்கக பொருட்கள் அதிகமாக இருக்கணும். ஏன்னா பயிர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் பயிர்கள் இல்லாத காலத்திலேயே உயிர் வாழணும் இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்போ அந்த நிலத்தில் தொழு உரம் அங்கக பொருட்கள் இருந்தால் தான் அதுங்க அதை சாப்பிட்டு உயிரோடு இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம கவனித்தோம்னா நம்ம வயலில் இந்த நுண்ணுயிர் உரங்கள் நிலைத்து வாழ்ந்து நம்ம பயிர்களுக்கு நல்லது செய்யும்.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா. அதனால இதை கவனத்தில் வச்சு
1: சரி
0: நீ பயிர் செய்யப்பா.
1: ஆ சரி கதமுத்த. கதமுத்த, நீ சொன்ன மாதிரியே தழைச்சத்து மணிச்சத்துக்கான நுண்ணுயிர் உரங்கள் பயன்படுத்தி அமோக விளைச்சல் பார்க்குறேன் பாருண்ணே.
0: சரிப்பா சரிப்பா கருத்தமுத்த. அப்போ நான் கிளம்புறேன்ப்பா.
1: இருப்பா இருப்பா, இந்த நொங்கலாம் தூக்கி போணுமா?
0: எப்பா, என் சைக்கிள்லே கட்டியிருக்கேன். நான் போகிற வழியில் உன் வீட்டில் ரெண்டு குலையை இறக்கி
1: விட்டுட்டேன்.
0: ஒரு குலையை வேணா நான் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா.
1: ஆ சரி சரி சரி. காதுமுத்தா, உங்கள் பக்கத்து வீட்டில் சின்ன குழந்தைக்கிறான் பிற, அவனுக்கு கொஞ்சம் நொங்கு வெட்டி கொடுப்பான். நொங்கு சாப்பிட்டு குச்சி வச்சுக்கின்னு வண்டி ஓட்டுவானு, சக்கரத்தை வச்சுக்கினா.
0: சின்ன பிள்ளையில நம்ம வண்டி ஓட்டினதை இப்போ அவனுகிட்ட போய் செய்ய சொல்கிறேன்.
1: ஆமாம் ஆமாம்.
0: சரிப்பா சரிப்பா.
1: சரி, பால்காரர் பால்காரக்க வர நேரமாச்சு. புல்லு மேஞ்சின்னு இருக்கிற மாடுகளை ஓட்டிக்கிட்டு ரேடியோவில் பாட்டு கட்டிக்கிட்டு நாமளும் வேலையோட வீட்டுக்கு போவோம்.

0: இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரிப்பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட்

0: கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிஜேபிக்கு அமோக வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தி இருப்பதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளையும், 47 நகராட்சி கவுன்சில்கள் மற்றும் 252 நகராட்சிகளையும் பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பிக்கானர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், இந்தியாவில் அந்த நிறுவனம் மேற்கொள்ளவிருக்கும் முதலீட்டிற்கு தமிழ்நாட்டையே விரும்பத்தக்க இடமாக கருதுவதாக கடிதம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டை சாத்தியமாக்கவும், தமிழ்நாட்டில் அதன் செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறுவவும் தேவையான அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கும் என்று தாம் உறுதியளித்திருப்பதாகவும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கும்பாபிஷேக ஏற்பாடுகள் குறித்து மதுரையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
1: கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாமே எச்ஆர்என்சியின் தரப்புல கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. மற்ற துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சிறப்பான ஏற்பாடுகளை பக்தர்களுக்காக செஞ்சிருக்கிறோம். கோயிலை பொறுத்தவரை எல்இடி ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய இடங்களில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம். பொதுமக்கள் பார்ப்பதற்காக சிசிடிவி கேமராஸ் உடைய மானிட்டரிங் வந்து கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாத பைகள் எல்லாமே வந்து எச்ஆர்என்சி தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 9000 பாசஸ் கொடுக்கிறோம். நம்ம அதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து நம்ம குழுக்கள் முறையில கொடுக்கிறோம். அனைத்து தரப்பிலும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் 1,00,000 பேருக்கு மேல தரிசனம் பார்ப்பதற்காக இருப்பார்கள். அவர்கள் வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாம பொறுமையாக தரிசனம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிருக்கோம்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே இந்த தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, தமிழ்நாட்டிற்கு அவர் எந்த அளவு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் என்பது அவர் தமிழகம் திரும்பிய பிறகே தெரியவரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று யானைகள் அங்குள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானை உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டு முதுமலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யானைகளை மாயாற்றில் குளிக்க வைத்து பின்னர் சந்தனம் குங்குமம் மூலம் அலங்கரிக்கப்பட்டு முகாமில் யானைகள்

0: வரிசையாக நிற்க வைக்கப்பட்டது. பின்னர் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த பூமி ஆகிய வளர்ப்பு யானைகள் கோவிலை 3 முறை சுற்றி மணி அடித்தவாறு வந்தது. பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி பிளிரியபடி விநாயகர் பெருமானை வணங்கியது. அப்பொழுது விநாயகர் கோவிலின் முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த பிற யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி பிளிரி வழிபட்டன. இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். பின்பு யானைகளுக்கு சிறப்பு உணவான வெள்ளம், ராகி, பொங்கல், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, கரும்பு, பல சத்து வகைகள் அடங்கிய சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. தருமபுரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த கடும் வெப்பத்தால் நகர்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பகல் நேரங்களில் வெளியே வர முடியாமல் முதியவர்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மிதமான மழையானது பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
3: தருமபுரி மாவட்டத்தில் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் நல்ல மழை பெய்தது. பாலக்கோடு, மாரண்டள்ளி, சோமநள்ளி பகுதிகளில் 2 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இருவரி செய்திகள். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷி முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூர் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4ம் சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. விநாயகர் சதுர்த்தியொட்டி மும்பையில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்றார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேஷர் நம்கியல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை, களியக்கவிளை பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளை ஆட்சியர் பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். விநாயகர் சதுர்த்தியொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் நெரிசல் காரணமாக நெல்லையிலிருந்து சென்னை வரும் அனைத்து ரயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் மக்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் நேற்றிரவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
4: நேரம் 6:55. 7 நொடி.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
6: உயிரியல் பன்முகத்தன்மை
5: வழங்குபவர்
6: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
7: பல்லுயிர் என்பது பூமியில் உள்ள தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவை உருவாக்கும் சூழல் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான உயிரினங்களை குறிக்கிறது. இது சூழலியல் சமநிலைக்கு அடித்தளமாக இருப்பதுடன் மகரந்த சேர்க்கை, மண் உருவாக்கம், ஊட்டச்சத்து சுழற்சி, நீர் சுத்திகரிப்பு மற்றும் காலநிலை ஒழுங்குமுறை போன்ற முக்கிய சூழல் அமைப்பு சேவைகளுக்கும் ஆதரவளிக்கிறது. பல்லுயிர் பல்வேறு பிராந்தியங்களில் வாழ்வை சாத்தியமாக்கி உற்பத்தி

0: உற்பத்தித்திறன் மிக்கதாக மாற்றும் இயற்கை அமைப்புகளை நிலைநிறுத்துகிறது. பல்லுயிர் பெருக்கம் என்பது சுற்றுச்சூழல் மற்றும் மனித சமூகங்கள் ஆகிய இரண்டின் ஆரோக்கியத்திற்கும் மையமானது. நடைமுறையில் பல்லுயிர் பெருக்கமே சூழல் மண்டலங்களை செயல்படவும் மீள்திறன் கொண்டதாகவும் மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் திறன் உடையதாகவும் வைத்திருக்கிறது. எனவே பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பது என்பது ஒரு சுற்றுச்சூழல் பொறுப்பு மட்டுமல்ல, இந்தியாவை போன்ற சூழலியல் பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாட்டிற்கு இது ஒரு வளர்ச்சி முன்னுரிமையாகும். பூமியில் வாழும் உயிரினங்களில் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க உதவும் எண்ணற்ற வளங்களை இயற்கை நமக்கு வழங்குகிறது. ஆனால் மனிதன் தன் தேவைக்காக இயற்கையை பயன்படுத்தி வருகிறான். பூமியில் ஏற்படும் காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் பல பூச்சிகள், தாவர இனங்கள் மற்றும் விலங்குகள் பாதிக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் உள்ளன. அது மட்டுமின்றி நகரமயமாக்கல் போன்ற பல்வேறு காரணங்களால் பூமியில் உள்ள சிறு உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள் போன்றவற்றை பாதித்து உணவுச் சங்கிலியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதன் காரணமாக ஒரு உயிரினம் குறைவாகவும் மற்றொரு உயிரினம் அதிகமாகவும் இருக்கும் சூழல் நிலவுவதால் பல்லுயிர் பெருக்கத்திலும் சுற்றுச்சூழலிலும் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இப்பிரச்சனையில் இருந்து விடுபட உலக நாடுகள் அனைத்தும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. பல்லுயிர் பெருக்கம் என்பது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களின் பரந்த வகைகளை குறிக்கிறது. இயற்கையின் சமநிலையை பேணுவதில் ஒன்றிணைந்து செயல்படும் தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சைகள் மற்றும் நுண்ணுயிரிகள் என அனைத்தையும் இது உள்ளடக்கியது. இது மரபணு பன்முகத்தன்மை, சிற்றின பன்முகத்தன்மை மற்றும் சூழல் தொகுதி பன்முகத்தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது. மரபணு பன்முகத்தன்மை என்பது மரபணுக்களில் உள்ள வேறுபாடுகளை குறிக்கிறது. ஒரே இன நெல் வகைகளில் வறட்சியை தாங்கும் திறன், நோய் எதிர்ப்பு திறன் போன்ற வேறுபாடுகளை குறிப்பிடலாம். இரண்டாவதாக, சிற்றின பன்முகத்தன்மை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலோ அல்லது உலகம் முழுவதிலும் வாழும் பல்வேறு உயிரினங்களை குறிக்கிறது. ஒரு பகுதியில் காணப்படும் பல்வேறு சிற்றினங்களின் வேறுபாடுகள், உதாரணமாக ஒரு காட்டில் உள்ள பறவைகள், விலங்குகள், தவளைகள் மற்றும் மரங்களை குறிப்பிடலாம். மூன்றாவதாக, சூழல் தொகுதி பன்முகத்தன்மை என்பது குறிப்பிட்ட புவியியல் பகுதியில் காணப்படும் பல்வேறு வகையான சூழல் தொகுதிகள், அவற்றின் வாழிடங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் வேறுபாடுகளை குறிக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டுகளாக பாலைவனங்கள், காடுகள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். பல்லுயிர் பெருக்கம் அனைவருக்கும் உணவு வழங்குகிறது, தூய நீர் மற்றும் மண் வளத்தை பராமரித்து காலநிலையை சீராக்குகிறது, கார்பன் உமிழ்வை உறிஞ்சுகிறது, வாழ்வாதாரங்களுக்கு துணை புரிகிறது, மேலும் மனித ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. மருந்துகளை தயாரிக்க தேவையான இயற்கை மூலப்பொருள்களையும் வழங்குகிறது. இயற்கை வளங்களை அளவோடு பயன்படுத்துதல், வாழிடங்களை பாதுகாத்தல், மாசுபாட்டை கட்டுப்படுத்தல், காடுகளை பாதுகாத்தல் மற்றும் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாத்தல் ஆகியவற்றின் மூலம் பல்லுயிர் பெருக்கத்தை நாம் பாதுகாக்க முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், உயிரியல் பன்முகத்தன்மை. வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள். உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:05. சிந்தனை மலர். தீமையோடு எதிர்த்து போராடாதீர்கள். உங்களை நிந்திப்பவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். இயேசுநாதரின் சிந்தனை வரிகள். மீண்டும் இயேசுநாதரின் சிந்தனை வரிகள் நம் நினைவிற்கு. தீமையோடு எதிர்த்து போராடாதீர்கள். உங்களை நிந்திப்பவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள்.

0: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 7:02. புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதல் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலிகிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: குழந்தைகளின் கல்வி, குடும்ப எதிர்காலம், ஃபியூச்சர் பிளான் ஆஃப் ஃபேமிலி, அந்த திட்டமிடுதல் அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: பெற்றோர்கள் இப்போ நம்மளுக்கு குழந்தை வந்ததுலேருந்து இந்த குழந்தையோட பொறுப்பு நாம். நம்மளுக்கு அப்போ அந்த பொறுப்பு இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே ஒரு திட்டம் ஒன்று வேணும். என்னென்னா, இந்த பிள்ளைக்கென்று ஒரு சின்ன அமௌண்ட்டு நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடணும். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அது என்றைக்குனாலும் நமக்கு பயன்படும். அடுத்து, இந்த குழந்தைய நம்ம எப்படி படிக்க வைக்க போகிறோம், நம்ம வீட்டோட ஒழுக்கம் என்ன, அது வந்து கணவன் மனைவி சேர்ந்து பேசணும். கணவர் வந்து இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஆனால் மனைவி வந்து அது செஞ்சால் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ பிள்ளைங்க என்னென்னா சொன்ன பேச்சு கேட்காமல் வருவாங்க. ஏன்னா ஒரு ஆள் செய்யலான்றாங்க, ஒரு ஆள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் அப்படின்றத நம்ம பேசணும். இப்போ நம்ம வீட்டில் போய் சொல்லக்கூடாது, நம்ம வீட்டில் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறோம், நம்ம வீட்டில் ஒருத்தர் கண்டிக்கும் போது ஒருத்தர் வந்து அதை தடுக்கக்கூடாது, நம்ம வீட்டோட ஒழுக்க முறைகள் இதெல்லாம் இப்படி சொல்லி நாம் ஒரு வரையறை வைக்க வேண்டும். அப்போந்தான் பிள்ளைங்களை நம்ம நல்லா வளர்க்க முடியும். அப்படி வளர்த்து வரும்போது தான் அவங்களோட ஃப்யூச்சர் என்ன, அவங்கள எப்படி படிக்க வைக்கணும். எப்போவுமே நம்மளோட சூழ்நிலைக்கு தக்கன உள்ள ஸ்கூலு காலேஜில் தான் நம்ம சேர்க்கணும். நம்மளுக்கு பியாண்டு நம்ம செய்யக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு அவங்கள கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல நம்ம இது பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு என்னென்னா, நம்ம நிலைமையும் சரி அந்த உயர்தரத்தில் இருக்கிற மக்களோட நிலைமைக்கும் போட்டி போடுற மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்மளோட நிலைமைக்கு இருக்கிற, நம்ம சூழ்நிலைக்கு தக்கன இருக்கிற, சொல்லுவாங்க பழமொழி, விரலுக்கேற்ற வீக்கம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் தான் நம்ம வாழ்க்கை தரத்தை அமைத்து கொள்ளும் பொழுது தான் பிள்ளைங்க, ஆனால் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில் வச்சாலும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நீ தூண்டி விட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும்
1: படிச்சிருவாங்க.
2: ஆமாம், அதனால் வந்து இங்கே போனால் தான் படிப்பாங்க, இதில் இருந்தால் தான் படிப்பாங்க அப்படின்றதில் அந்த ஆர்வத்தை தூண்டி விட வேண்டியது ரொம்ப அவசியம். பிள்ளைகளோட எதிர்காலம், பிள்ளைகளோட நேரம் செலவழித்தல், இது அத்தனையும் நம்ம பிளான் பண்ணணும். ஃப்யூச்சர் பிளான்னு சொல்லும்போது குடும்பத்தோட ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்போ வீடு கட்ட போகிறோம், இல்லைனா எப்படி வந்து நம்ம குடும்பத்தை அமைக்க போகிறோம் அப்படின்றத வந்து கணவன் மனைவியாக சேர்ந்து பேசணும். எது நம்ம வீட்டுக்கு வேணும், எது நம்ம வீட்டுக்கு வேண்டாம்,
1: குடும்பத்தில் வருமானம் எப்படி பெருக்கிறது,
2: எப்படி பெருக்கிறது, ரெண்டு பேரோட வேலையிலையும் நம்ம எப்படி உதவியாக இருக்கிறது, பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவங்க எதிர்காலத்தை நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது, இது அத்தனையும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேச வேண்டியது ரொம்ப அவசியம். நிறைய பேசுதல் இருக்குது இதில். திட்டமிடுதல் என்பது நீங்கள் வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு நாளில் நம்ம செய்கிறதில்ல, இது பல நாட்கள் நம்ம

0: பேச வேண்டிய விஷயங்கள். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில் அந்த உறவு நல்லா இருக்கும்போது தான் இதை நம்ம தொடர்ந்து பேசி இதை செயல்படுத்த முடியும்.
1: கணவன் மனைவியிடையே இந்த கருத்து வேறுபாடு ஏற்படும் போது மோதல்கள் ஏற்படலாம் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் மேடம்?
0: மோதல்கள் நடக்காம இருக்காது. கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது இரண்டு வித்தியாசமான ஆட்கள், அப்போ கண்டிப்பாக வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், நம்ம கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கென்று ஒரு சில வரைமுறைகள் வைத்துக்கொள்ளணும். என்னென்னா, கோபத்தில் வேண்டாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ரெண்டாவது, ஒருத்தரை ஒருத்தரை அவமானப்படுத்தக்கூடாது. பழைய தவறுகளை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வந்து பேசக்கூடாது. என்னென்னா, நம்ம துணை கிடையாது நம்மளோட எதிரி. பிரச்சனையை தான் நம்ம எதிரியாக பார்க்கணுமே தவிர துணையை எதிரியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா, நம்ம துணையை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம துணையை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். துணை கிடையாது எதிரி. இப்போ ஒருவேளை துணை லேட்டாக வராங்கன்னா நம்ம துணை அல்ல எதிரி, டைம் மேனேஜ் பண்ண தெரியாதது தான் எதிரி. அந்த நேரத்தை எப்படி நாம் சரிப்படுத்தணும்னு பார்க்கணும். ஒருவேளை நம்ம துணை பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்னா அந்த துணை அல்ல எதிரி. நம்மளுக்கு பணத்தை எப்படி சரிப்படுத்த தெரியலன்னு அர்த்தம், சரியா நம்மளுக்கு திட்டமிட தெரியலன்னு அர்த்தம். அப்போ அதை தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுமே தவிர நம்ம துணையை எதிரியாக பார்க்கக்கூடாது. நம்ம துணையை என்றைக்கும் நம்ம அவமானப்படுத்தக்கூடாது, அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்பந்தான் நம்ம மோதல்களை ஈஸியாக சரிப்படுத்த முடியும்.
1: ஆண்டுக்கு ஒரு முறை இந்த குடும்பத்தினுடைய வரவு செலவு அப்புறம் அந்த எதிர்கால இலக்குகளை மறுபரிசீலனை செய்வது பயனுள்ளதாக இருக்குமா மேடம்?
0: ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த வருஷம் நம்ம வந்து இப்படி பண்ணதுனால நம்மளுக்கு இவ்வளோ லாபம் இருக்குது, இல்லைன்னா இவ்வளோ நம்ம சேமிச்சிருக்கோம் அப்படின்னு கிடைக்கும்பொழுது அடுத்த வருஷம் இன்னும் நம்ம எப்படி பெட்டராக பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம். அந்த மறுபரிசீலனை வந்து எப்பவுமே நல்லது. எல்லா விதத்துலேயும் மறுபரிசீலனை செய்வது, ஃபினான்ஸில் மாத்திரம் இல்லை, உறவுலேயும் மறுபரிசீலனை செய்கிறது, பிள்ளைகளை வளர்ப்பதிலும் மறுபரிசீலனை செய், ஒவ்வொன்றிலையும் மறுபரிசீலனை செய்து பார்க்குறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த வருஷம் நம்ம பிள்ளைங்களை இப்படி வளர்த்தோம், அடுத்த வருஷம் அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கணும், எவ்வளோ தூரம் அவங்கள கண்டிக்கணும், இந்த வருஷம் நம்ம வந்து உறவுக்காக வேண்டி இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து நம்ம திரும்ப திரும்ப மறுபரிசீலனை செய்வது ரொம்ப அவசியம். பொருளாதாரத்திலையும் அது ரொம்ப அவசியம்.
1: எதிர்பாராத சூழ்நிலை பற்றிய திட்டமிடல் இருந்தால் சொல்லுங்களேன்.
0: எல்லா குடும்பத்திலையும் வரக்கூடிய காரியங்கள் இது. திடீர்னு ஒரு நம்மளுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் ஆகலாம், இல்லைன்னா ஒரு இழப்பு வரலாம், வேலை இல்லாமல் போகலாம், நம்மளோட உறவுகளில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விபத்து வரும்போது அதை எப்படி சந்திப்பது? நம்ம வரணும்னு விரும்பலை, ஆனால் இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அப்போ என்னென்னா, இதற்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவை என்னென்னா, நம்மளுக்கு பொருளாதார பலம். அந்த பொருளாதார பலத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து என்ன வேணும், நம்ம கொஞ்சம் சேமிக்க கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு உதவுறது வந்து நம்மளுக்கு ஒன்று பொருளாதாரம் இருக்கணும், அடுத்து என்னென்னா உறவுகள் இருக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருளாதாரமும் முக்கியம், நம்மளை சுற்றின உறவுகளையும் முக்கியம். அப்போது இந்த பொருளாதாரத்தையும் நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு கற்றுக்கணும், உறவுகளை நம்ம விட்டு விடாமல். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, கணவன் மனைவியை வாழும்போது நம்மளுக்கு யாருமே வேண்டான்னு நினைப்பாங்க, ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளுக்கு யாரும் இல்லையேன்ற ஒரு கஷ்டம் வந்துடும். அப்போது உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கணும். அப்போ தான் நம்ம கூட நம்மளோட கஷ்ட நேரத்தில் அவங்க கூட நிற்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். அப்போ எதிர்பாராத ஒரு சூழ்நிலை என்பது பொருளாதாரத்தையும் வளர்க்கணும், உறவையும் வளர்க்கணும். இதை ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
1: இப்போ கணவன் மனைவிக்குள்ள கஷ்டங்கள், கவலைகள் இது மாதிரி வந்தால் பொழுதுபோக்குக்கு ஏதாவது திட்டமிடுதல் முக்கியமா?
0: கண்டிப்பாக முக்கியம். ஒவ்வொரு வாரமும் கணவன் மனைவி அவங்க பொழுதுபோக்குன்னு பிளான் பண்ணணும். அப்போ பொழுதுபோக்குக்கு பிளான் பண்ணுறேன்னா வேலை வேலை வீட்டு வேலை வேலை முக்கியம் இப்படியே போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கொஞ்ச நாளில் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போகிறதுனால வந்து உறவுகளில் எரிச்சல், கோபம், அந்த வேலை ப்ரெஷர்னால இருக்கிற கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ அதிலிருந்து நாம் மீண்டு வரணும்னா ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி பொழுதுபோக்கு என்ன அப்படின்றத நம்ம பேசி ரெண்டு பேரும் அதை பண்ணலாம்.
1: எப்படி எல்லாம் பொழுதுபோக்கு கழிக்கலாம்?
0: ஓகே,

0: இவங்க ஏதாவது நல்ல பார்க்குக்கு போகிறது, இல்லை ஒரு சைட் சீயிங் ஏதாவது வந்து இடங்களை பார்க்க போகிறது, அதுவும் அவங்களோட பொருளாதாரத்துக்கு உட்பட்ட பொழுதுபோக்காக இருக்கணும், அதுக்கு பியாண்டாக இருக்கக்கூடாது.
1: ரொம்ப ஆடம்பரமான
0: ஆடம்பரமானது இல்லாமல் அவங்களோட பொருளாதாரத்துக்கு உட்பட்டு நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கைகளை நம்ம எப்படி ரசிக்கலாம். ஒருவேளை சினிமா போகணுன்னு நினைக்கிறான், ஒருவேளை வந்து ஒரு அது சின்ன சின்ன, அப்போ அந்த செலவுகளை நம்ம ஃபஸ்ட்டே பொருளாதார திட்டமிடுதல்லையும் அது வந்துடணும். நம்ம எப்படி சேமிப்பு வந்து ஒரு 10% வைக்கிறோமோ, ஒரு 5% பொழுதுபோக்குக்குன்னு நம்ம சேமிக்கணும். அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு தடவை ஒரு சின்ன எங்கேயாவது போயிட்டு வரலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோடு நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் எங்கே போகிறதுன்னு. அப்போது எங்கேயாவது வெளியில் போகிறது, இல்லைன்னா வந்து இயற்கைகளை பார்ப்பது, இதெல்லாம் ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். இப்போ கணவன் மனைவி திட்டமிட்டு செயல்படணும், ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கணும், அதுவும் ரொம்ப அவசியம். பிடிக்காத ஒன்றை நம்ம செய்கிறத விட ரெண்டு பேருக்கும் பிடிச்ச விஷயங்களை பொழுதுபோக்காக இருப்பது ரொம்ப அவசியம். உட்காந்து செல்ஃபோனையோ இல்லை டிவி பார்க்குறதுலையோ பொழுதுபோக்குன்றது சொல்ல முடியாது, அது டயர்டாக தான் ஆகும். நம்மளை புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி பொழுதுபோக்கை நம்ம செய்யணும்.
1: இப்போ இனிமையான இல்லற வாழ்க்கைக்கு திட்டமிடல் மட்டுமல்ல புரிதலும் அன்பும் அவசியம்
0: இல்லைங்களா
1: மேடம்?
0: கண்டிப்பாக.
1: இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகள்?
0: அந்த புரிதலும் அன்பையும் இருந்தாதான் திட்டமிடுதலே நடக்கும், அதுதான் நம்ம முதல்ல பேசணும். அப்போ புரிதல் அன்பு வருவதுக்கு தான் அந்த உறவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்கிறோம். அந்த உறவை பலப்படுத்தணும்னா கணவன் மனைவி நேரம் செலவழிக்கணும். 5 விஷயங்கள் இருக்குது. அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கணும், பாராட்டணும். கணவன் மனைவியை பாராட்டணும், மனைவி கணவனை பாராட்டணும். அப்புறம் வந்து தொட்டு பேச கற்றுக்கணும், நேரம் செலவழித்து அவங்க ரெண்டு பேரும் வந்து உணர்ச்சிகளை பரிமாற்றிக்கொள்ளணும், ரெண்டு பேருக்கும் உதவி செய்யணும். அந்த உறவு வந்து வளர்க்க, அன்பு வந்து வளர்ந்தாதான் உறவு நல்லாயிருக்கும். அப்போ திட்டமிடுதல் என்பது ஒரு விஷயம்னாலும் அந்த திட்டமிடுதல் முழுவதும் நடக்கணும்னா இந்த அன்பும் புரிதலும் ரொம்ப அவசியம்.
1: கணவன் மனைவி திட்டமிட்டு வாழ்ந்தாலே இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும் இல்லைங்களா?
0: இல்லறம் நல்லறமாக அமையும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய திட்டமிடுதல் அவசியம்னு நிறைய கருத்துக்கள் அழகாக சொன்னீங்க. நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதல் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலிகிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: மட்டும் இல்லங்க, பொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2,000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் December 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல்.

0: நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளவில் முக்கிய நாடுகளுக்கு இடையே மோதல்கள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த உச்சிமாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். புதுதில்லி கூட்டு பிரகடனத்தை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டதாகவும் அமைச்சர் கூறினார். அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, உலகளாவிய வர்த்தகம் மற்றும் விநியோகச் சங்கிலியில் தடையற்ற இயக்கம், மக்களுடனான இணைப்பு போன்றவற்றில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசிய மோதல் விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத நடவடிக்கைகள் மிகப்பெரிய குற்றம் என்பதை பிரிக்ஸ் நாடுகள் தெளிவுபட எடுத்துரைத்ததாகவும், பெகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை எந்த ஒரு வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபட தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ரூபே கார்டுகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பை நிதியமைச்சகம் வெளியிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நீதிபதிகளுக்கு எதிரான புகார்களை கையாள்வதற்கு உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நீதித்துறையின் தூண்களாக வெளிப்படைத்தன்மையும் பொதுமக்களின் நம்பிக்கையும் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதித்துறையின் மீதான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளிவிட முடியாது என்றும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுதில்லியில் உள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், விநாயகரின் அருள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது இல்லத்திற்கு பிரதமர் வந்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தெரிவித்துள்ளார். விநாயகர் அனைத்து தடைகளையும் நீக்கி மக்களுக்கு நன்மையை அளிக்க தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பூட்டான் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவித்துள்ளது. பூட்டான் நாட்டின் தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் திரு கியானேஷ்குமார் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளிலும் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. பிக்கானீர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஜோத்பூர், ஆழ்வார், அஜ்மீர், பாலி மாநகராட்சிகளை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. 47 நகராட்சி கவுன்சில்களிலும் 252 நகராட்சிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின்

0: தலைமையின் கீழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த வெற்றி உணர்த்துவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இரட்டை இன்ஜின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் மாதம் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 13 தொடங்கி நள்ளிரவு 12 மணி முதல் மாலை 6 மணி வரை முசாபூர் தல்கேபார் வழித்தடத்தில் 600 மெகாவாட் மின்சாரமும் தனக்பூர் மகேந்திரநகர் வழித்தடத்தில் 54 கிலோவாட் மெகா மின்சாரமும் வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்பட வேண்டிய மின்சாரத்தின் அளவு குறித்து வரும் டிசம்பர் மாதத்தில் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நேரிட்ட வெள்ள பாதிப்பால் நேபாளத்தின் நீர்மின் கட்டமைப்பில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு அந்நாட்டின் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. செங்கடலுக்கு அருகே மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் தங்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் ஹவுதி அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தையை வளைகுடா நாடுகள் ஒத்திவைத்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் காரணமாகவும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை கருத்தில் கொண்டும் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக வளைகுடா நாடுகள் அறிவித்துள்ளன. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புதல் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ளவர் தாக்குதல் எப்போது நிறுத்தப்படும் என்ற தகவலை அதில் வெளியிடவில்லை. தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கு நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்பட்டுள்ளதே என்பது குறித்து தகவலையும் திரு ட்ரம்ப் அதில் குறிப்பிடவில்லை. இதனிடையே தாக்குதலை நிறுத்துவதற்கு யுக்ரைன் சம்மதித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகை வரவேற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அணி 3 போட்டிகள் கொண்ட 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. நேற்று முன்தினம் முடிவடைந்த முதலாவது போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3வது மற்றும் கடைசி போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் அரிப்பு என்றால் அலர்ஜியா, உடல் சொல்லும் எச்சரிக்கையா என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார்
4: புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
5: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோல் வியாதி பத்தி பார்க்கறதுல முக்கியமான ஒரு சிம்டம் அரிப்பு. சோ அரிப்பு என்றால் அலர்ஜியா அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு உடம்புலாம் அரிக்குது, அலர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம காமனாக பொதுவாக எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.

0: முக்கியமான விஷயம், எல்லா அரிப்பும் அலர்ஜி கிடையாது. அரிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா வியாதி கிடையாது, அரிப்புன்றது ஒரு சிம்டம். அது எதனால் வருது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா அலர்ஜிக்கும் அரிப்பு இருக்கும், ஆனால் எல்லா அரிப்பும் அலர்ஜி கிடையாது. முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். எதனாலலாம் அரிப்பு ஏற்படலாம்? தோல் வறட்சியாக இருந்தால் கூட அரிப்பு ஏற்படலாம். எக்ஸிமானு சொல்லக்கூடிய தோல் ஒவ்வாமை, அது இருந்தால் வரலாம். அந்த பூஞ்சானால் ஏற்படுற இன்ஃபெக்ஷன், அதனால் வரலாம். சிரங்குன்னு சொல்லுவோம், ஸ்கேபிஸ், இது இருந்தாலும் வரலாம். அர்டிக் ஏரியான்னு சொல்லுவோம், கம்பளி பூச்சோத்தன மாதிரி கண்டு கண்டாக வீங்கும், அதனால் வரலாம். சில சமயம் சில மாத்திரைகள் சாப்பிட்டா ஒத்துக்காம போகலாம், அதனால் வரலாம். சில சமயம் உள்ளுக்குள்ளார இருக்க கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இதனால் அரிப்பு ஏற்படலாம். அதனால் அரிப்பு ஏற்படுறதுக்கு பல நூறு காரணங்கள் உள்ளன. அது நாம் எதுன்னு நாம் கண்டுபிடிக்கணும். நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். ஸோ நோய் முதல்ல கண்டுபிடிச்சாதான் அது நோயை தணிக்க முடியும், இல்லைன்னா நம்ம சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இரவில் அதிகமாக அரிப்பு, வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களுக்கு அரிப்பு இருக்கும், அது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேபிஸ்ன்னு சொல்லுவோம். விரல் எடுக்கல எல்லாமே கொஞ்சம் சொரிஞ்சிட்டு இருப்பாங்க, நைட்டு தூங்கவே முடியாது. இந்த சிரங்கு இருக்கிறப்போ நம்ம அந்த ஸ்கேபிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேபிஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவங்க மட்டும் ட்ரீட்மெண்ட்னா பார்த்தாது, குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து நெருங்கிய ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் மூலம் பரவக்கூடிய வியாதி. அதே போல் வட்டமாக சிவந்து ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த தோல் உரியது அதிகமாக இருக்கும், ஸ்கேலிங் சொல்லுவோம், நடுவில் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம ரிங் வார்ம்னு சொல்லுவோம். மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீனியான்னு சொல்லுவோம், டீனியா கார்போரிஸ்னு சொல்லுவோம். ஸோ இது பேசிக்கலாக இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இதாக இருக்கலாம். நிறைய முறை நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, இந்த போல் வியாதி இருக்கிறவங்க ஒரு ஃபார்மசிக்கு போயிட்டு அவங்களாம் வந்து ஒரு மசாலா க்ரீம், ஒரு 4 டம் 5 டம் அது மாதிரி ஸ்டீராய்டு இருக்கிற க்ரீம் போட்டுட்டு அதை தடவிட்டு அது உடனே வியாதிக்கு சரியாகிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு, ஆனால் நிறுத்தினா அதிகமாகுது. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இது மிகவும் ஒரு தவறான செயல், தயவுசெய்து அதை செய்யாதீங்க. ஸ்கின் டாக்டரை பாருங்கள், ட்ரீட்மெண்ட் எடுங்க. சிலருக்கு உடம்பில் எந்த ரேஷுமே இல்லாமையே அரிப்பு ஏற்படலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா வயதானவர்கள், வயதானவர்களுக்கு எண்ணெய் சுரக்கிறது குறைஞ்சிடும், அதனால் அவங்களுக்கு தோல் வந்து வறட்சியாக இருக்கும், ட்ரை ஸ்கின் இருந்தாலும் அவங்களுக்கு அரிப்பு இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ், தைராய்டு டிசீஸ் இதெல்லாம் இருந்தால் கூட இது மாதிரி உடம்பில் அரிப்பு ஏற்படலாம். ஆர்டிகேரியான்றது ஹைவ்ஸ்னு சொல்லுவோம், உடலில் திடீர்னு கம்பளி பூச்சி ஒத்துற மாதிரி ரேஸ்டு இச்சி பேச்சஸ் வரும். அவங்க அந்த பேச்சஸ் வந்து வித்தின் ஃபியூ ஹவர்ஸ், சில மணி நேரங்களுக்குள்ளார சரியாயிடும். அதனால் முக்கியமாக நான் மறுபடியும் சொல்கிறேன், அரிப்பு வந்தால் ஸ்டீராய்டு க்ரீம் போடுன்றது வந்து தவறான ஒரு இது, அதனால் தயவுசெய்து அது பண்ணாதீங்க. அரிப்பு என்பது ஒரு சிம்டம் தான், அது டயக்னோசிஸ் இல்லை. எங்கே அரிக்குது, எவ்வளோ நாளாக அரிக்குது, இந்த ரேஷ் எங்கே இருக்கு, எப்படி இருக்குது, வீட்டில் வேறு யாருக்கா இருக்கா, இந்த தகவலெலாம் தெரிஞ்சு அதை தோலை பார்த்தா தான் தோல் டாக்டரால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு சிறிய அரிப்பு இருந்தால் உடனே பயப்பட வேணாம், அது தொடர்ந்து அரிக்கும், அரிப்பு இருக்குது, தூக்கத்தை கெடுக்குது, உடல் முழுக்க இருக்க அரிப்பு, அதனுடன் வேறு ஏதாவது அறிகுறி இருந்தால் தோல் மருத்துவரை நிச்சயமாக அணுகுங்க. அரிப்போட அதற்கான காரணத்தை தான் நாம் சரி செய்யணும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் அரிப்பு என்றால் அலர்ஜியா, உடல் சொல்லும் எச்சரிக்கையா என்பது குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் டெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு மலைப்பகுதி, அங்கே ஒரு ஞானி இருந்தார். அவர் பேரு ரின்சாய், புகழ்பெற்ற ஞானி. ஒரு இளைஞன் அவரை தேடிக்கிட்டு வந்தான். என்னப்பா சமாச்சாரம்னு கேட்டார். ஐயா, நான் உண்மையை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் கிடச்சிருக்கிறீங்க. நான் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன் அப்படின்னு ஆரம்பித்து விவரமாக சொன்னான். உடனே அந்த ஞானி, சரி, அந்த உண்மை சமாச்சாரத்தையெல்லாம் இப்போதைக்கு விட்டுடும். இப்போ வந்து பீக்கிங்லேருந்து வர்றதுனால உங்ககிட்ட நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீ அந்த ஊர்லேருந்து இப்போ வந்திருக்கிற. பீக்கிங்கில் இப்போ அரிசி விலை எப்படி இருக்குதுன்னார். இதை கேட்டதும் வந்த இளைஞன் திகைச்சு போய் நின்றுட்டான். ஒரு மகா ஞானிகிட்டேருந்து இப்படி ஒரு கேள்வி அவன் எதிர்பார்க்கலை.

அவன் ஞானத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறான். உங்கள் ஊரில் அரிசி என்ன விலைன்னு அவர் கேட்குறார். பீக்கிங்கில் உள்ள அரிசி விலைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. அங்கே அரிசி என்ன விலை விற்கிதுங்கிறது இங்கே ஒரு சாதாரண விஷயம், அதுவும் இந்த ஞானிக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயம். வந்த இளைஞனும் மிக உயர்ந்த உண்மையை தேடிட்டு வந்திருக்கிறான். அப்படி வந்தவங்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாரு. இப்படி கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மெதுவாக சொன்னான், சுவாமி என்னை மன்னிக்கணும், மரியாதை குறைவாக பேசுகிறதாக நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது மாதிரியான கேள்விகளை இனிமேல் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா என்கிட்ட எந்த இறந்த காலமும் இல்லை. என்னுடைய கடந்த கால பாதைகளை நான் மறந்துட்டேன், கை கழுவி விட்டேன். நான் கடந்து வந்த பாலங்களை எரிச்சுட்டேன், ஏறி வந்த ஏணிகளை உதறி தள்ளிவிட்டேன். இறந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இறந்து போனவன். இதோ இப்போ கடந்து போன கணத்தில் கூட நான் இறந்து போனவன் தான் அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த ஞானிகிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அவர் கிட்ட வந்தார், இவன் தோளில் தட்டி கொடுத்தார். உட்காரப்பா, இனிமேல் நாம் உண்மையை பற்றி பேசுவோம். நீ கடந்த கால சுமைகளை தூக்கிக்கிட்டு இருக்கிறியா,

0: இறந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இறந்து போனவன், இதோ இப்போ கடந்து போன கணத்தில் கூட நான் இறந்து போனவன் தான் அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த ஞானிகிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அவர் கிட்ட வந்தார், இவன் தோளில் தட்டி கொடுத்தார், உட்காரப்பா, இனிமே நாம் உண்மையை பற்றி பேசுவோம். நீ கடந்த கால சுமைகளை தூக்கிக்கிட்டு இருக்கிறியா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அரிசி விலை என்னன்னு கேட்டேன். நீ அதை சொல்லியிருந்தால் உடனே உன்னை விரட்டியிருப்பேன், உண்மையை பற்றி பேசுகிறதுக்கு மறுத்திருப்பேன். இறந்த காலத்தை பற்றி கொண்டிருக்கிறவனால் உண்மையை உணர முடியாது. ஏன்னா உண்மைங்கிறது இதோ இப்போ இங்கே இந்த கணத்தில் இருக்கிறது. உண்மைங்கிறது இறந்த காலத்தோடவோ அல்லது எதிர்காலத்தோடவோ சம்பந்தப்பட்டது இல்லை. உண்மைங்கிறது காலம் கடந்தது, காலம் அற்றது. இறந்த காலத்தில் வாழ்கிறவனால் நிகழ்காலத்தை உணர முடியாது. உண்மையும் காலமும் ஒன்று சேர்ந்து நடக்காது அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். நிகழ்காலத்தில் வாழ தெரியாத மனிதரை ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போங்க, ஒரு ரோஜா மலரை அவர்கிட்ட காட்டுங்க, பாருங்க எவ்வளவு அழகான ரோஜா பூ அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இதனால் என்ன பிரயோஜனம், சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் உதிர்ந்து போடுமேம்பார். இளமை எவ்வளவு சுகம் அப்படின்னு சொல்லுங்க, சீக்கிரம் முதுமை வந்துடுமேம்பார். மகிழ்ச்சியை பற்றி பேசினா அது ஒரு மாயை, விலகி போய்கிட்டே இருக்கும்பார். ஆனால் நிகழ்காலத்தில் வாழ தெரிஞ்ச ஒரு மனிதரை ஒரு பூங்காவுக்கு அழைச்சிட்டு போங்க, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வண்ண மலர்களோடு அவர் ஆடி பாடி மகிழ்வார். நான் ஏன் வராத மாலை பொழுதை பற்றி கவலைப்படணும்பார். இந்த மலர்கள் உதிர்ந்தே போகிறதா இருந்தால் கூட இப்போ அதை பற்றி என்ன, இப்போ எவ்வளவு அழகாக இருக்குது அது போதும்பார். இதை விட ஆச்சரியம் என்னென்னா, சாயந்தரம் அந்த மலர்கள் உதிரும் போதும் இவர் அதே உற்சாகத்தோடு இருப்பார். மலரும் பூக்கள் தான் கவர்ச்சியா, உதிரும் பூக்களும் அழகுதான்பார். ஒரு அம்மா காடு மேடெல்லாம் அலைஞ்சி கடைசியாக ஒரு சாமியாரை கண்டுபிடிச்சாங்க. என்ன விஷயம்னு கேட்டார் அவர். நான் உண்மையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னாங்க. என்ன உண்மைன்னார். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்காரர் மேலே கரண்டியை வீசிவிட்டேன். உடனே அவர் கோபிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போட்டார். அவர் கிடைப்பாரா அப்படின்னு உங்களை கேட்குறதுக்காக வந்தேன்னாங்க. இனிமே நீ அது மாதிரி எதையும் அவர் மேலே வீசுறதில்லைன்னு உறுதிமொழி கொடுத்தா அவர் உனக்கு கிடைப்பாருனார். உறுதிமொழி கொடுக்குறேன்னாங்க. அப்படின்னா புறப்படு, நான் தான் அது அப்படின்னு சொல்லிவிட்டு வேஷத்தை கலைச்சி விட்டு அவர் புறப்பட்டாராம். இப்படி வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. அதனால் நாம் வந்து நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுவோம், அதுதான் வாழ்வினுடைய வெற்றிக்கு ஒரு அடிப்படை.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரினை ஒளி உலாவாக வரும் இந்நிகழ்ச்சி நகர் உலா. இன்றைய நகர் உலாவில் நாம் ஒளி உலா வரப்போவது பசுமை போர்த்திய அடர்ந்த காடுகள், காட்டின் நடுவே ஓடும் ஆர்ப்பரிக்கும் காளி நதி, அரிய வனவிலங்குகள், இயற்கை அதிசயங்கள், சாகசத்தின் பரவசம், இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க செய்யும் அழகிய சுற்றுலா தலம்தான் கர்நாடக மாநிலத்தின் தண்டேலி. இந்த இடம் செப்டம்பரில் சுற்றுலா செல்ல ஏற்ற இடம். ஒளி உலாவாக இன்று நாம் தண்டேலி நகரினை சுற்றி வரலாமா? இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் வனவிலங்குகளை ரசிப்பவர்களுக்கும் சாகச பயணத்தை விரும்புபவர்களுக்கும் தண்டேலி ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்குகிறது. வாருங்கள் நேயர்களே, இன்று நமது நகர் உலா நிகழ்ச்சியில் இயற்கையின் மடியில் அமைந்துள்ள தண்டேலி நகரை சுற்றி ஒளி உலா வரலாம். திரையிசை பாடல்களுக்கு இடையே முதல் பாடலாக ஒலிக்க வருவது டிராகன் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மாஞ்சி இணைந்து பாடிய பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 0413-2200115. கைபேசி எண் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சி நகர் உலா. இன்று நாம் ஒளி உலாவாக சுற்றி பார்த்து கொண்டிருப்பது தண்டேலி. தண்டேலி கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள முக்கியமான சுற்றுலா நகரமாகும். இது மாவட்ட தலைமையகமான கார்வாரிலிருந்து சுமார் 104 கிலோமீட்டர் தொலைவிலும் ஹூப்ளியிலிருந்து சுமார் 74 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சாலை வழியாக பயணம் செய்பவர்களுக்கு தண்டேலியை அடைவது வசதியானது. மாநில நெடுஞ்சாலை 46 தண்டேலி நகரம் வழியாகவே செல்கிறது. ரயில் பயணத்தை விரும்புபவர்களுக்கும் தண்டேலிக்கு ரயில் இணைப்பு உள்ளது. சாலை பயணமாக இருந்தாலும் ரயில் பயணமாக இருந்தாலும் தண்டேலியை நோக்கிய பயணத்தின் இறுதி கட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமை நிறைந்த இயற்கை நம்மை வரவேற்க தொடங்கிவிடும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். அமரன் திரைப்படத்திலிருந்து பாடலொலிக்க கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் நகர் உலா. நகர் உலாவில் ஒளி உலா வருவது தண்டேலி பகுதி. தண்டேலி வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. அங்கு புள்ளிகள், சிறுத்தைகள், கருஞ்சிறுத்தைகள், யானைகள், காட்டெருமைகள், மான்கள், கலைமான்கள் மற்றும் கரடிகள் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் இயற்கை வாழ்விடமாக விளங்குகிறது. கர்நாடகாவின் இரண்டாவது பெரிய வனவிலங்கு சரணாலயங்களில் ஒன்றான இது புலிகள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும். பல வகையான ஊர்வன இனங்களும் கிட்டத்தட்ட 270 வகையான பறவைகளும் இந்த வனப்பகுதியில் வாழ்கின்றன. எனவே பறவை விரும்பிகள், இயற்கை புகைப்பட ஆர்வலர்கள் மற்றும் வனவிலங்குகளை பார்வையிடுதலில் ஆர்வமுள்ளவர்களுக்கு தண்டேலி ஒரு சிறப்பான இடமாகவே விளங்குகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. கோட் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:51:37. தண்டேலி என்றாலே இயற்கை

யுடன் சேர்ந்து நினைவுக்கு வருவது சாகசம்தான். தென்னிந்தியாவின் முக்கியமான சாகச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக தண்டேலி அறியப்படுகிறது. குறிப்பாக காளி நதியில் நடைபெறும் வெள்ளை நீர் ராஃப்டிங் சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்பாக உள்ளது. செப்டம்பர் 2026 ஆண்டிற்கான தற்பொழுதைய தகவலின்படி பருவமழை கால இடைவெளிக்கு பிறகு தண்டேலியில் நீர்சார் சாகச நடவடிக்கைகள் மற்றும் ராஃப்டிங் செப்டம்பர் 4 முதல் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காளி நதியில் நடைபெறும் ராஃப்டிங் நீரின் வேகத்தையும் இயற்கையின் அழகையும் ஒரு சேர அனுபவிக்க செய்யும் தனித்துவமான சாகச அனுபவமாக இருக்கும். இதோடு கயாக்கிங், கோனேயிங், ஆற்றை கடத்துதல், இயற்கை நடைப்பயணம் மற்றும் பிற நீர்சார் நடவடிக்கைகளும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. ஆனால் நேயர்களே, செப்டம்பர் மாதம் மழை மற்றும் நீர்மட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் ராஃப்டிங் உள்ளிட்ட நீர்சார் செயல்பாடுகள் அன்றைய பாதுகாப்பு நிலைமை மற்றும் அதிகாரப்பூர்வ அனுமதிகளை பொறுத்து மாற்றப்படலாம். எனவே தண்டேலிக்கு செல்லும் முன்பு அன்றைய ராஃப்டிங் சேவை நடைபெறுகிறதா என்பதை அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குநர்களிடமிருந்து உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. மீண்டும் உலா செல்லலாம். ஒரு பாடலுக்கு பிறகு பாடல் கேட்கலாம். துணிவு திரைப்படத்தில் இருந்து.

நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் நகர் உலா. தண்டேலியை சுற்றியுள்ள முக்கியமான இடங்களில் காளியாறு, காவாலா குகைகள், சிந்தேரி பாறைகள், உளவி கோயில் மற்றும் சைக்ஸ் முனை ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. சிந்தேரி பாறைகள் இயற்கையாக உருவான பிரம்மாண்டமான பாறை அமைப்புகளுக்காக புகழ்பெற்றவை. காவாலா குகைகள் இயற்கை ஆர்வலர்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. உளவி பகுதி தனது ஆன்மீக மற்றும் வரலாற்று சிறப்பிற்காக அறியப்படுகிறது. தண்டேலி நகரம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பல்வேறு கோயில்கள் மற்றும் மடங்களும் அமைந்துள்ளன.

குறிப்பாக தண்டைலப்பா கோவில், ஸ்ரீ ஈஸ்வரர் கோவில், ஸ்ரீ வீரபத்ரேஸ்வரர் கோவில், சிவா மந்திர், தத்தா மந்திர், ஸ்ரீ பாலமுரளி கணேஷ் மந்திர், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம் மற்றும் சங்கராச்சாரிய மடம் உள்ளிட்ட பல ஆன்மீக தலங்கள் இப்பகுதியில் உள்ளன. இயற்கை சுற்றுலா, ஆன்மீக பயணம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை ஒரே பயணத்தில் அனுபவிக்க விரும்புபவர்களுக்கு தண்டேலி ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது. அடுத்த பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இதுவரை இயற்கையும் சாகசமும் நிறைந்த தண்டேலி நகரை ஒளிவுலா வந்த இந்த நகர் உலா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு அழகான ஊருடன் அடுத்த நகர் உலா நிகழ்ச்சி நாளை கேட்கலாம். இத்துடன் நகர் உலா நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நகர் தந்த பேரறிஞர், மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள்.
1: உலகில் வெகு சிலரே அணையா விளக்கினை போல் எந்நாளும் புகழொளி வீசி திகழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் இன்பத் துன்பங்களை பற்றி எண்ணுவதே இல்லை. இரவும் பகலும் மற்றவர் நலன் பற்றியே சிந்திக்கின்றார்கள், செயல்புரிகிறார்கள். வெற்றி பெற்று உலக உத்தமர்களின் வரிசையில் தங்களது பெயர்களையும் பொறித்துக் கொள்கிறார்கள். வரலாறு அவர்களை வாழ்த்துகிறது, வையகம் அவர்களை போற்றுகிறது, தன் இதய கோயிலிலே அன்பு தெய்வமாக வைத்து வழிபடுகிறது. மாபெரும் மேதை, தலை சிறந்த அரசியல்வாதி, தன்னிகரில்லா பேச்சாளர், எழுத்தாளர், ஆங்கில மொழி வல்லுநர், தமிழ் பேச்சிலும் எழுத்திலும் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியவர் என பல்வேறு புகழ்ச்சிக்கு சொந்தக்காரரான தமிழக முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினம் இன்று. பல்லவ மன்னர்களின் தலைநகராகவும் பட்டு நெசவு, நூல் நெசவுக்கு புகழ்பெற்று விளங்கிய காஞ்சிபுரத்தில் 1909 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 நாள் நடராசன்

மற்றும் பங்காறு அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் அண்ணாதுரை. அண்ணாவுக்கு சிறிய தாயார் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ராசாமணி அம்மையார். அந்த அம்மையாருக்கு அண்ணா மேல் அளவு கடந்த பாசம் உண்டு. அண்ணாவை கண்ணும் கருத்துமாக வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய பெருமை அந்த அம்மையாரையே சாரும். நாம் சின்ன தாயாரை சித்தி அல்லது சின்னம்மா என்று அழைக்கிறோம் அல்லவா, அண்ணா தனது சிறிய தாயாரை தோத்தா என்றே அழைப்பார். தோத்தா என்றால் அண்ணாவுக்கு உயிர். தம் பெற்றோரை விட தோத்தாவையே அவர் அதிகம் நேசித்தார். அண்ணா தனது சிற்றன்னையை தன் தாயாகவே கருதினார். காஞ்சிபுரத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். குடும்பத்தில் நிலவிய கடுமையான வறுமையின் காரணமாக அவர் கல்வியை தொடர்வதில் பல சவால்களை சந்தித்தார். இருப்பினும் படிப்பின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் குறையவே இல்லை. பள்ளி பருவத்திலேயே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மிகச்சிறந்த மாணவராக திகழ்ந்தார். அண்ணா தனது பள்ளி படிப்பை முடிப்பதற்கு முன்பே 1930 ராணி அம்மையாரை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை. என்றாலும் அவர்கள் தங்களது உறவினர்களின் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தனர். வறுமைக்கு இடையேயும் சென்னை கல்லூரியில் சேர்ந்து இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார். கல்லூரி பருவத்தில் அவர் சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருவெடுத்தார். கல்லூரி மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் சொற்பொழிவு திறமையால் அனைவரையும் கவர்ந்தார். கல்லூரிக்கு சென்ற குறுகிய காலத்திலேயே அண்ணா தனது அசாத்திய ஆங்கில மற்றும் தமிழ் பேச்சாற்றலால் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் கவர்ந்தார். அண்ணாவின் ஆங்கில புலமையை கண்டு வியந்த அவரது ஆங்கில பேராசிரியர் சி.ஆர். ரெட்டி மற்றும் பிற பேராசிரியர்கள் அண்ணாவை ஒரு சிறந்த அறிஞராகவே நடத்தினர். கல்லூரி காலத்திலேயே பல இதழ்களுக்கு கட்டுரைகளையும் எழுதத் தொடங்கினார். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு சில காலம் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் பத்திரிகை துறையின் மீது கொண்ட ஈர்ப்பால் ஆசிரியர் பணியை துறந்து முழுநேர எழுத்தாளராக மாறினார். தமிழ் அரசியல் வரலாற்றிலும் இலக்கிய உலகிலும் புதியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. மேடை பேச்சையும் தமிழ் எழுத்து நடையையும் பாமர மக்களும் ரசிக்கும்படி எளிமையாக்கி அதே சமயம் இலக்கிய நயத்துடனும் மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. அண்ணாவின் மேடை பேச்சு தமிழர்களுக்கு மேடை தமிழ் என்ற புதிய கலையை அறிமுகப்படுத்தியது. அவரது காந்த குரலும் தெளிவான உச்சரிப்பும் நயம்பட பேசும் திறனும் பல்லாயிரக்கணக்கான மக்களை பொதுக்கூட்ட மேடைகளில் பல மணி நேரம் கட்டி போட்டன. அண்ணாவின் மொழி நடையில் எதுகை மற்றும் மோனை நயங்கள் இயல்பாகவே வந்துவிடும். திட்டமிட்டு பேசாமல் அவரது சிந்தனையிலிருந்து வார்த்தைகள் அருவி போல கொட்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற முத்தான வரிகள் கேட்போரின் கவனத்தை தன்வயப்படுத்தின. மிக கடினமான சங்க இலக்கிய கருத்துக்களையும் தத்துவங்களையும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய உரைநடையில் மாற்றி தந்தார். அறிஞர்கள் மட்டுமே ரசித்த தமிழை அண்ணா சாமானிய மக்களின் கைகளிலே கொண்டு சேர்த்தவர். அண்ணா மேடையில் பேசும்போது மக்களிடம் கேள்விகளை கேட்டு அதற்கு அவரே பதிலளிக்கும் பாணியை கையாளுவார். இது கேட்போரை தன்னுடனே சிந்திக்க வைக்கும் ஒரு சிறந்த உத்தியாகும். அரசியல் மேடைகளில் எதிராளிகளை கடுமையாக விமர்சிக்கும் போது கூட அநாகரிகமான வார்த்தைகளை அண்ணா பயன்படுத்தியதே இல்லை. மன்னிக்க தெரிந்த மனமே மனிதனின் தெய்வீக பண்பு என்று கூறி கண்ணியமான முறையில் தன் கருத்துக்களை பதிவு செய்தார். அண்ணா தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார். இந்திய நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய ஆங்கில உரை வட இந்திய தலைவர்களையும் வியக்க வைத்தது. தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அண்ணா அழைக்கப்படுவதற்கு அவரது கூர்மையான ஆங்கில பேச்சும் எழுத்துமே காரணமாகும். அண்ணா சிறந்த மேடை பேச்சாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த எழுத்தாளரும் ஆவார். அவர் எழுதிய கடிதங்கள், காஞ்சி போன்ற இதழ்களின் வாயிலாக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் தமிழ் உரைநடைக்கு இன்றும் சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறது. தமிழ் பேச்சு கலைக்கு ஒரு புதிய இலக்கணத்தையும் உரைநடைக்கு ஒரு புதிய பாதையையும் வகுத்து கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் தமிழ் மொழி நடை இன்றைய தலைமுறை பேச்சாளர்களுக்கும் ஓர் ஒப்பற்ற வழிகாட்டியாக திகழ்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர் ஒரு சிறந்த அரசியல் தலைவர் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான மிகச்சிறந்த கதாசிரியராகவும் நாடக ஆசிரியராகவும் திகழ்ந்தார். சாமானிய மக்களிடம் பகுத்தறிவு, சமூக நீதி மற்றும் மூட நம்பிக்கை ஒழிப்பு ஆகிய கருத்துக்களை கொண்டு சேர்க்க அவர் தனது கதைகளையும் நாடகங்களையும் மிகச்சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தினார். அண்ணா நாடகத்துறையில் தடம்பதிப்பதற்கு முன்னால்
புராண கதைகளும் ராஜா

0: ராணி கதைகளுமே மேடைகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. அண்ணா அந்த போக்கை மாற்றி சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்ட சமூக நாடகங்களை அறிமுகப்படுத்தினார். அவரே நாடகங்களை எழுதி இயக்கி பல நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். ஓர் இரவு, வேலைக்காரி, சந்திரோதயம், நீதிதேவன் மயக்கம் போன்ற புகழ்பெற்ற நாடகங்கள் வழியாகவும், கபோதிபுர காதல், பார்வதி பிஏ, கலிங்காராணி, ரங்கோன் ராதா போன்ற கதைகள் வழியாகவும், புதினங்கள் வழியாகவும் சமூகத்தில் மறுமலர்ச்சி கருத்துக்களை ஏற்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. அண்ணாவின் வேலைக்காரி, ஓர் இரவு, நல்ல தம்பி போன்ற நாடகங்களும் கதைகளும் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டு தமிழ் சினிமாவில் வசன புரட்சிக்கு வித்திட்டன. கடினமான இலக்கிய தமிழ் இல்லாமல் பாமர மக்களும் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் எளிய அடுக்குமொழி உரைநடையை கையாண்டார். பொழுதுபோக்கு கலையாக இருந்த நாடகத்தையும் கதைகளையும் சமூக சீர்திருத்த கருவியாக மாற்றிய பெருமை அண்ணாவையே சாரும். அவரது கதைகளும் நாடகங்களும் தமிழிலக்கிய வரலாற்றில் சமூக மாற்றத்திற்கான அழியாத சுவடுகளாக இன்றும் நிலைத்து நிற்கின்றன. 1962 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2 மட்டுமே முதலமைச்சராக இருந்த போதிலும் தமிழக வரலாற்றில் அழியாத பல முத்திரைகளை பதித்தார். மதராஸ் மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார். ஏழை மக்கள் பசியின்றி வாழ 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை அடையாற்றில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பங்கேற்றதே அவரது இறுதி பொது நிகழ்ச்சியாக அமைந்தது. அதன் பிறகு அவரது உடல்நிலை மீண்டும் மோசமடைந்தது. 1969 பிப்ரவரி 3 பேரறிஞர் அண்ணா காலமானார். அப்போது அவருக்கு வயது 59 மட்டுமே. அண்ணாவின் மறைவு செய்தி கேட்டதும் ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே ஸ்தம்பித்தது. ஏழை எளிய மக்கள் தங்களது குடும்பத் தலைவனை இழந்தது போல கதறி அழுதனர். அண்ணாவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டது. தமிழகத்தின் மூளை முடுக்கில் இருந்தெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் சென்னை நோக்கி திரண்டனர். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் சுமார் 1,50,00,000 மக்கள் கலந்து கொண்டதாக மதிப்பிடப்பட்டது. இது உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட மிக அதிகப்படியான மக்கள் கூட்டமாக கின்னஸ் புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. ரயில்களின் கூரைகளிலும் பேருந்துகளின் மீதும் ஏறி அண்ணாவை கடைசியாக ஒருமுறை பார்க்க மக்கள் திரண்ட காட்சி அவர் மக்கள் மனங்களில் பெற்றிருந்த செல்வாக்கிற்கு சான்றாகும். அண்ணாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்று அவ்விடம் அண்ணா சதுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற அண்ணாவின் புகழ்பெற்ற வரிகள் அவரது நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அண்ணா உடலளவில் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் தமிழகத்திற்கு சூட்டிய தமிழ்நாடு என்ற பெயரிலும் சமூக நீதி சிந்தனைகளிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
1: காஞ்சி நகர் தந்த பேரறிஞர், மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் என் மலர்விழி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

சாம்

0: சரோஜி சாமி ஐயா ராயா வாயாயூ கம்மையா ஐயா சாமி ஆவோதி சாமி நரி கும்பிற்கு வாங்கலியோ.
1: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

Hey, what language is this? What are you talking about, man?

இருந்தால் நான் ஆட் அவுட் பாக்குறீங்களா? சே, அடே! ஐயோ, ஜானிக்கு வாய்ஸ் வா.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் உலகத்தில் உள்ள வித்தியாசமான இந்து கோயில்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதில் முதலில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஓமன் நாட்டில் உள்ள கிருஷ்ணர் கோவில். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஓமனில் கிருஷ்ண பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் உள்ளது. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் உள்ள இந்த கிருஷ்ணர் கோவில் குஜராத்தி வணிக சமூகத்தினரால் 1987 கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தில் ஒரே நேரத்தில் 500 முதல் 700 பேர் வரை தரிசனம் செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது. கடந்த 2013 இக்கோவிலில் மேலும் பல புனரமைப்பு பணிகள் நடைபெற்றுள்ளது. இந்த கிருஷ்ணர் கோவில் சுற்றுலா பயணிகள் தங்கி செல்வதும் உண்டு. ஒரு இஸ்லாமிய நாட்டின் தலைநகரில் மசூதி மற்றும் தேவாலயங்களுக்கு அருகில் அமைந்து இந்து மத வழிபாடு மற்றும் இந்திய கலாச்சாரத்தை பாதுகாத்து வரும் மத நல்லிணக்கத்தின் அடையாளமே ஓமனின் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலின் வித்தியாசம். அடுத்த வித்தியாசமான கோவில் எந்த நாட்டில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் வீரதீர சூரன் திரைப்படத்திலிருந்து.

இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். பொதுத்துறை சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சிறப்பு அதிகாரி பிரிவில் மேனேஜர் 210, சீனியர் மேனேஜர் 56, அசிஸ்டன்ட் மேனேஜர் 25 என மொத்தம் 291 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, எம்எஸ்இ, எம்சிஏ, எம்பிஏ, சிஏ. வயது பிரிவுக்கு ஏற்ப மாறுபடும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹1000. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/9/2026, அதாவது இன்றுடன் கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு iob.bank.in என்ற இணையதள முகவரியில் காணலாம். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. கிராம தபால் பணியாளர் பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பணியில் சென்னை 16, செங்கல்பட்டு 68, கடலூர் 57, கோவை 41, மதுரை 54, திருநெல்வேலி 50 இடங்கள் உட்பட மொத்தம் 295 காலி இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. வயது 21/9/2026 தேதியின்படி 18 முதல் 40 இருத்தல் வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர். விண்ணப்பிக்க கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 21/9/2026. மேலும் விவரங்களுக்கு indiapost.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. பொதுத்துறை சேர்ந்த யூகோ வங்கியில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேனேஜர் பிரிவில் AIML இன்ஜினியர் 10, சைபர் செக்யூரிட்டி 10 என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்சிஏ. வயது 18/9/2026 25 35 வயதிற்குள். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹850. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் 18/9/2026. மேலும் விவரங்களுக்கு uco.bank.in என்ற இணையதள முகவரியில் காணலாம். நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான இந்து கோயில்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிறது, முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பாகிஸ்தான் நாட்டில் உள்ள வர்ண பகவான் கோவில் பற்றி தான்.

கடற்கரை பகுதியில் வர்ண பகவான் கோவில் அமைந்திருக்கிறது. மழைக்குரிய கடவுளாக கருதப்படும் வர்ண பகவானுக்கு என்று தனியாக அமைந்த ஆலயம் இது. இந்த கோவில் எப்பொழுது கட்டப்பட்டது என்ற குறிப்பு காணப்படவில்லை என்றும் இக்கோவில் 1917-18 ஆண்டுகளில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தின் சுவர்களில் மேற்கூரைகளில் கலைநயமிக்க சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு மேலான கட்டிட அமைப்பு என்பதாலும் கடற்கரையின் வேகமான உப்பு காற்று காரணமாகவும் இது சேதமடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் அரபிக்கடல் கரையில் அமைந்து கடலின் கடவுளான வர்ண பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதே ஸ்ரீ வருண் தேவி கோவிலின் மிகப்பெரிய தனி சிறப்பாகும். அடுத்து எந்த நாட்டில் உள்ள கோவில்? தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது முதன்மை அலைவரிசையுடன். பாடல் கேட்கலாம் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் கவனத்திற்கு. தட்டாஞ்சாவடி புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்பொழுது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. அடுத்ததாக பயறு வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான விண்ணப்பங்களுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளிநாடுகளில் உள்ள பல இந்து கோவில்களில் வித்தியாசமான இந்து கோயில்களை பற்றி தான் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக பிஜி நாட்டில் உள்ள சிவசுப்பிரமணியர் கோவில் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிஜி நாட்டில் நடி என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த சிவசுப்பிரமணியர் கோவில். சிவபெருமானும் முருகப்பெருமானும் அருளும் இந்த ஆலயம் தமிழ்நாட்டு கோவில்கள் அமைப்பிலேயே கட்டப்பட்டிருக்கிறது. 1926 தென்னிந்திய சன்மார்க்க ஐக்கிய சங்கம் இந்த கோவிலின் பழைய கட்டிடத்தில் தொடங்கப்பட்டது. இந்த சங்கத்தின் பொன் விழாவின் போது, அதாவது 1976 புதிய கோவிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா பழைய கோவில் இருந்த பகுதியிலேயே நடந்தது. புதிய கோவில் 1986 கட்டி முடிக்கப்பட்டு பக்தர்களின் வழிபாட்டில் இருக்கிறது. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள பிஜி நாட்டில் தமிழ்நாடு திராவிட கட்டிடக்கலை முறையில் அமைந்துள்ள தெற்கு அரைக்கோளத்தின் மிகப்பெரிய இந்து கோவில்களில் ஒன்றாக இருப்பதே ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலின் தனிச்சிறப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது முதன்மை அலைவரிசையுடன். அடுத்து எந்த நாடு எந்த கோவில் தெரிந்து கொள்ளலாம். பாடலுக்கு பிறகு வரும் பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொண்டிருப்பது உலகின் பல நாடுகளில் உள்ள முக்கியமான மற்றும் வித்தியாசமான இந்து கோவில்களை பற்றி. இனி நாம் தெரிந்து கொள்ளும் கோவில் மொரிஷியஸ் நாட்டில் உள்ள சாகர் சிவன் கோவில். மொரிஷியஸ் நாட்டில் கோயாவே டி சைன் என்ற தீவில் அமைந்திருக்கிறது சாகர் சிவன் கோவில். மொரிஷியஸின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் 2007 விகாஷ் கோனாவா என்பவரால் கட்டப்பட்டது. இது மொரிஷியஸில் குடியேறிய இந்து சமூக மக்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக இருக்கிறது. மேலும் பல நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. இந்த கோவிலானது குளம் மற்றும் சதுப்பு நிலங்களால் சூழப்பட்டுள்ளது. 108 உயரம் உள்ள வெண்கல சிவன் சிலையும் இக்கோவில் வளாகத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாடல் கேட்கலாம் டியூட் திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்திற்கு வந்துவிட்டோம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளில் அமைந்த வித்தியாசமான இந்து கோவில்களில் பற்றி தான் தெரிந்து கொண்டோம். அதாவது ஓமன் நாட்டில் உள்ள கிருஷ்ணர் கோவில், பாகிஸ்தான் நாட்டில் உள்ள வர்ண பகவான் கோவில், பிஜி நாட்டில் உள்ள சிவசுப்பிரமணியர் கோவில், மொரீஷியஸ் நாட்டில் உள்ள சாகர் சிவன் கோவில். கேட்ட இந்த தகவல்களுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ராநிதி ராது என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மணிரங்கு, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:28. அரங்கிச்சை நிகழ்ச்சியில் கொல்கத்தா கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து பிலஹரி ராகத்தில் ஸ்ரீ பாலசுப்ரமணிய என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக துங்கா தேரவி ராஜம், கமலதாசர் பாடல், சாலக்கபேரி ராகம் ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தர் ராமன் அவர்கள் மிருதங்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். சர்வதேச ஜனநாயக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஜனநாயகம் இந்தியாவிற்கு புதிது அல்ல என்றும் அது நாட்டின் நாகரிக பண்புகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ரூபே கார்டுகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே அளிக்கப்படும் என்றும் நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சென்டாக் மூலம் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு 2ம் கட்ட கலந்தாய்வு நடைபெற்றதை அடுத்து, இடஒதுக்கீடு ஆணையை இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 18ம் தேதி மாலை 5 மணிக்குள் மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து உரிய கட்டணங்களை செலுத்தி சேர வேண்டும் என சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல மலையாள எழுத்தாளரும் மாஹே பகுதியைச் சேர்ந்தவருமான எழுத்தாளர் திரு முகுந்தனின் 84வது பிறந்தநாள் விழா மாஹேவில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார், மாஹே மண்டல் நிர்வாகி திரு அங்கித்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

நேயர்களே, முகநூலில் ஆகாஷ்வாணி என்ற பக்கத்தில் இன்று போஸ்ட் செய்யப்பட்டிருக்கும் கேட்டாலே இனிக்கும் போஸ்டுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் செய்யலாம். உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் படம், உங்களின் ஊர் பெயரை கமெண்ட் செய்யுங்கள். நேற்று ஒலிபரப்பான பாடல்களை கேட்ட நேயர்களை தவிர்த்து மற்ற நேயர்களுக்கு பாடல்கள் ஒலிபரப்பப்படும்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு: அனுபவம் கற்றுத்தந்த பாடம். நெறிப்படுத்துபவர் எஸ் மீனாட்சி அவர்கள்.

தலை இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் ஒரு கொடியில் இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கொழுமம் கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் சித்ராங்கி திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர்கள் தர்மபுரம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி, கோகிலா, ராம் பிரகாஷ் ஆகியோர்.

நேயர்களின் கவனத்திற்கு. நேரம் 10:19:30. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் கேட்கலாம். சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தூத்துக்குடி சி. பாலசுப்ரமணியன்.

நேயர்களின் நினைவிற்கு காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தலைப்பு அனுபவம் கற்றுத்தந்த பாடம். நெறிப்படுத்துபவர் எஸ் மீனாட்சி அவர்கள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் பாடாத தேனீக்கள் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் வீரவநல்லூர் கருணாநிதி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: அடுத்த பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து கேட்கலாம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஜெர்மனி பெர்லின் நகரிலிருந்து நாராயணன், கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய்வென்பா, ஆதிரா, இனியா இவர்களுக்காக இந்த பாடல்.

இடையை ரசிப்பது உண்டு. எதிலே விழுந்தால் சுகமோ அதிலே இதயம் பதிவது உண்டு. தொட்டு காட்டவாம் மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவாம் வட்டம் போடவாம் வாலிபத்தின் வேகத்தோடு.

அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிப

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்ததாக சென்னை அந்தோனி ராஜ் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது.

நேயர்களின் நினைவிற்கு முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தலைப்பு அனுபவம் கற்று தந்த பாடம். நெறிப்படுத்துபவர் எஸ் மீனாட்சி அவர்கள். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்கள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் வேட்டவலம்லிருந்து குமார் அவர்கள் கேட்ட பாடல். அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தலைப்பு அனுபவம் கற்றுத்தந்த பாடம். நெறிப்படுத்துபவர் எஸ் மீனாட்சி அவர்கள். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சென்னையிலிருந்து சுகன்யா பரத்.

கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன், மாதவரம் பால் பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் இவர்கள் நம்முடைய கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்திற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நேயர்களின் விருப்ப பாடல்கள் இன்னும் லிஸ்ட் இருக்கு, ஆனால் நேரமின்மை காரணமாக இவங்களுக்கெல்லாம் பாடல் வழங்க முடியல. யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஹிராமணி வர்மா, பார்சுமணி வர்மா, புஷ்பேந்திர மணிவர்மா, நோக்கேலால் வர்மா, திருவண்ணாமலை ஜடேரி வேல்முருகன், குறிஞ்சான்கேணி அசூர்தீன், நூர்ஜஹான், அன்வர், ஜாரி, ரிகாஸ், ரியாசத், ரினா குட்டி, ஹரி, சகிலா, ரிஷ்மியா, கோவூர் சூரியமூர்த்தி, மாதவரம் வீரராகவன், பூவை அசோக்குமார் இவர்கள் அனைவருக்காகவும் முள்ளக்காடிலிருந்து பாபு அவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலோடு கேட்கலாம்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று கொண்டாடப்படும் விவசாயம் சார்ந்த சமூக பண்டிகையான நுவாக்காய் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பண்டிகை ஒடிசா மாநில மக்களால் பெருமளவில் கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த பண்டிகையின் மூலம் பரஸ்பர நல்லெண்ணமும் நல்லிணக்கமும் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவும் கனடாவும் 2030ஆம் ஆண்டிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 50 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட முன்மொழியப்பட்ட விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்திற்கான 4வது சுற்று பேச்சுவார்த்தைகளை புதுடெல்லியில் நேற்று தொடங்கியுள்ளன. 5 நாட்கள் நடைபெறும் இப்பேச்சுவார்த்தையானது வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிரபல மலையாள எழுத்தாளரும் மாஹே பகுதியைச் சேர்ந்தவருமான எழுத்தாளர் திரு முகுந்தனின் 84வது பிறந்தநாள் விழா நேற்று மாஹேவில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பேசிய எழுத்தாளர் திரு முகுந்தன், ஒரு எழுத்தாளர் சொந்த ஊர் மற்றும் அப்பகுதி மக்களின் ஆதரவு இல்லாமல் வளர முடியாது என்றும், மக்களும் சொந்த ஊரும் தான் ஒரு எழுத்தாளரின் பலம் என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார், மாஹே மண்டல நிர்வாகி திரு அங்கித் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11:02. நேயர் நேரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நேயர் நேரம் நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, எனக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்குது, இதிலெல்லாம் எனக்கு அனுபவமே இல்லைப்பா, உனக்கு இன்னும் அனுபவம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் அனுபவம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம்,

0: நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க நாளைக்கு கூட பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப அவங்க கிட்ட சில ரகசியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணிக்கும் பொழுது பாதிப்பு அப்படிங்கறது நமக்கு தான் வரும். அதனால சில விஷயங்கள்ல சில கிட்ட பகிர்ந்துக்காம நமக்கு நாமளே சீக்ரெட்டா வச்சுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப நல்லதுன்னு நான்
1: நினைப்பேன்.
0: அதே மாதிரி யாருக்குமே நான் அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு நான் நினைச்சேன். நம்ம போற போக்குல நீ இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்ட்டு நான் அன்டில் அன்லெஸ் அவங்க வந்து கேட்காம நான் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. சில சமயங்களை நம்ம பிரியமா இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுவோம், நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, நீங்க எதுக்கு கருத்து வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லதை நோட் கட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நமக்கு வந்து வருத்தமா இருக்கும், அவங்க மேல பிரியம் பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த
1: வச்சதுனாலதானே
0: தப்பு அப்படின்னு சொல்றோம். பட் அவங்க வந்து வித்தியாசமா யோசிக்கிறாங்களே, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு. என்னுடைய அனுபவத்துல இருந்து கத்துக்கிட்ட பாடம், அன்டில் அன்லஸ் அவங்களாகவே அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம கிட்ட சொல்லி, நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு கருத்து, வாட் ஐ அம் டெல்லிங் அப்படின்னு பொதுவா சொல்லக்கூடாது, நம்மளாகவே கருத்து கேட்டாங்கதான் சொல்லணும். அந்த அனுபவம் அப்படிங்கறது கிடைச்சது. நிறைவாக இந்த உலகத்துல யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை, அந்த அனுபவம் கிடைச்சது.
1: நிறைய அனுபவம் பட்டிருக்கீங்க வளர்க்க.
0: ஏன்னா நான் யோசிப்பேன், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கு.
1: ஆமா ஆமா, ரொம்ப சிக்கல் தான் அது.
0: ஒவ்வொருத்தரும் சில சமயம் வானர மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க ஹேண்டில் பண்ணறதே தெரியாது. நாம ஒரு மாதிரி ஒண்ணு பண்ணுவோமே, இவங்க கிட்ட நம்ம இப்படி பேசணும் அவங்க தப்பா நினைச்சுக்கல, ஒருவேளை இவங்களும் அப்படி நினைச்சுக்க மாட்டாங்கன்னு பேசினா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது தவறா தோணும்.
1: ஐயோ
0: என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்ணறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்லுவாங்க, சில பேர் ஆபீஸ்ல கூட இருப்பாங்க மேம், ஒரு சீனியர் மோஸ்ட் பொசிஷன் அப்படிங்கறது கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தயக்கப்படுவாங்க. ஐயோ எப்படி பண்ணது, ஏன்னா 20 டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 20 பேரும் 20 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதும் ஒரு பெரிய டாஸ்க். அனுபவம் அப்படிங்கறது ஒரு சிறந்த ஆசான், நோ டவுட் அபவுட் இட். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும், அந்த அனுபவத்தை வாழ்க்கையில கத்துக்கணும். அந்த அந்த கத்துக்கிட்ட அனுபவத்தை நம்ம கரெக்டான சமயத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் பிழையா இருந்தாலும் அடுத்த வட்டி பிழை இல்லாம வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கும் இல்லையா. இதை சொல்லி நிறைவேற்கிறேன், நீங்களும் ஒவ்வொரு காலேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். அங்கே கொஞ்சம் ரூட் மாறுது அப்படின்னா உங்களை ரூட்ல கொண்டு வச்சா மட்டும்தான் நீங்க எங்க சூப்பரான ஒரு ஆஜீவா இருக்க முடியும் இல்லையா. அதுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன்.
1: நன்றி நன்றி.
0: தேங்க்யூ மீனாட்சி.
1: நன்றி. அனுபவம் அப்படின்னும் போதே நமக்கு பெரிய ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நிச்சயம் அது உண்மைதான், நூற்றுக்கு 100 ஒரு உண்மைதான். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
2: தங்கம் வளர்த்த தமிழ் மண்ணிலிருந்து வந்திருக்கும் எங்கள் தங்க மங்கைக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: கலையரசு நல்லா பாடுகள்
1: சொல்லுங்க சார்.
2: கிராமத்துல சொல்லுவாங்க, பட்டாதான் தெரியும் பள்ளிக்கு, சுட்டாதான் தெரியும் நண்டுக்குன்னு சொல்லி. அனுபவம்ங்கிறது வந்து ஒரு பள்ளிக்கூடம், அனுபவம்ங்கிறது வந்து ஒரு வாழ்வியல் வழித்துணை, அனுபவம்ங்கிறது வந்து மிகச்சிறந்த ஆசான், அனுபவம்ங்கிறது மிகச்சிறந்த தாய், அனுபவம்ங்கிறது ஒரு மிகச்சிறந்த மூத்த குடிமகன். அனுபவங்கிற விஷயத்துல இத்தனை வயசுல நான் கடந்து வந்ததும் இனி கடக்க போவதும் சொல்லி நிறைய அனுபவங்களை நான் கற்று இருக்கிறேன், பெற்று இருக்கிறேன்.
1: அதுல ஏதாவது எந்த அனுபவம் எனக்கு பெரிய பாடத்தை கத்து தந்துச்சு அப்படின்னா எந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில?
2: அது நான் சொல்றதுக்கு முன்னாடி, அனுபவம் அப்படிங்கறத ஒட்டிய ஒன்னு ரெண்டு திரைப்படங்கள் வந்திருக்கு, அனுபவத்தை ஒட்டி சில திரைப்பட பாடல்கள் வந்திருக்கு. அனுபவம் புதுமை, அனுபவம்னு சொல்ற நேரங்கள்ல யாருக்கு எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் எனக்கு அதிகமா இருக்கும். ஒரு சிலருங்களை ஏமாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கிற நேரங்கள நான் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுவேன். இந்த ஒரு திருமண ஏற்பாட்டாளர்கிட்ட நாங்க போனோம், அங்க போகிற போது முன்கூட்டி சொல்லியிருந்தேன் எங்களுடைய நிலைமைய. ஆனா அவர் வந்து வந்த விஷயத்தை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம பேசி எப்பயும் தொடு கைபேசி புத்தாங்க.

0: கைபேசி அழுத்தமாவே இருந்துகிட்டு எங்க நேரத்தை விரைய மடிக்க ஆரம்பிச்சாரு. பார்த்தோம் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அப்படி நாங்க கிளம்பி வந்துட்டோம். இது போல ஒரு திருமணம் எனக்குன்னு சொல்ற நேரங்கள்ல அப்ப கிடைச்ச அனுபவம், அங்க பொண்ணு பார்க்க போற இடத்துல எனக்கு கிடைச்ச அனுபவம், ஒரு ஏமாற்றம் அதுல இருந்து கிடைச்ச அனுபவம், அது பிற்பாடு அந்த வீடு கட்ட நேரங்கள கிடைச்ச அனுபவம், எவருடைய மகளை படிக்க வைக்கிற போது கிடைச்ச அனுபவம், நடத்துக்கிற போது கிடைச்ச அனுபவம் சொல்லி நிறைய அனுபவங்களை நான் கற்றுருக்கேன். வாடிக்கையாளர் கிட்ட நான் துணி தைக்கிற போது பொறுமையனும் நகை அணிந்து கொள்வேன். அந்த பொறுமையனும் நகை அணிந்து கொள்கிற நேரத்தில் கூட ஒரு சில வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய குணாதிசயத்தை என்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. பேரம் பேசுறது, ஏமாத்துறது, கடன் சொல்றது, தேவையில்லாம வம்பு கிழக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அது கூட எனக்கு கிடைக்கிற அனுபவம் நினைச்சுக்கிட்டு இதுவும் கடந்து போக சொல்லி அடுத்து இலக்கு நோக்கி நான் பயணிச்சு.
1: நன்றி நன்றி. நம்ம அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம், நிறைய அனுபவங்கள் நமக்கு இருக்கும். நேயர்களோட நம்ம கலந்து ஓகே. நன்றி சார். நகேஸ்வரம் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரம் மாமதி நலமா
1: இருக்கேன் சார். சொல்லுங்க.
2: இந்த தலைப்பு
1: அனுபவம் கற்றுத்தந்த பாடம்.
2: அனுபவம் கற்றுத்தந்த பாடம்னு தலைப்பு கொடுத்தீங்க. ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அனுபவம் தான் முக்கியமாக தேவைப்படுது. ஒரு தொழிலுக்கு போறோம்னா அதுக்கு முடிவு ட்ரைனிங்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ப்ரொபஷனல் தெரியும் சொல்றாங்களா, அந்த ட்ரைனிங் முடிச்சாதான் நம்ம வேலையை வந்து நல்ல திறம்பட செய்ய முடியும். அந்த அனுபவத்திலேயே நம்ம எல்லாமே தொழில வந்து திறம்பட கத்துக்கணும். அது மாதிரி ஒன்னு ஒண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, இது மாதிரிதான் ஒரு ஒரு இருக்கும். இந்த அனுபவத்துலதான் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாதான் நம்ம தொழிலையும் வேலையிலும் திறம்பட செய்ய முடியும். அதுதான் என்னுடைய
1: கருத்து. அனுபவம் கற்றுத்தந்த பாடம்னும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொஞ்சம் போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன உன்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டா அப்பா மூட்டை மூட்டையாக சொல்லுவாங்க அவங்களோட கதைகளை. எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் போனேன் தெரியுமா அப்பா, அன்னையிலேருந்து எனக்கு பட்டுச்சுப்போம் அந்த அனுபவம். இந்த அனுபவத்தை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. நிறைய ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் கூட வாழ்க்கையில் நமக்கு கிடச்சிருக்கும், துன்பமான அனுபவங்கள் கிடச்சிருக்கும், அதாவது சங்கடத்தை சந்திக்க வேண்டிய அனுபவங்கள் இப்படின்னு ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கும். நமக்கு ஒரு பயணம் மேற்கொள்கிறோம், ஒரு நண்பர்களோடு போகிறோம் அப்படின்னும் போது அந்த அனுபவம் வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கும். இது உறவுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய விரிசல்கள் நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அனுபவமாக இருக்கும். இப்படி அனுபவங்களில் வந்து நம்ம பிரித்தறிய முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து கருத்து கூற வரும் நேயரோட கருத்து கேட்போம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
3: பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க மேடம்.
3: அனுபவம் வந்து ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும், ஒவ்வொரு நிமிஷத்துலயும் இல்லையா, பயிற்சி ஏற ஏற அனுபவம் கிடைக்கும். நம்ம பாடதான் நினைக்கிறேன் அந்த அனுபவத்தை. அனுபவம் நிறைந்த பெரியவர் சொல்லை கேட்டாடே துன்பங்கள் துயரங்கள் பறந்தோடுமே, அவர் பொன்னான சொல் கேட்டு நடந்தாலே ஆனந்தமே. அப்ப அம்மாச்சி தாத்தாக்கள் இருந்தாலே நல்ல கதைகள் தான் தினந்தோறும் சொல்லித்தான் தருவார்களே. அவர்கள் வேண்டாம் என்று முதியோர் இல்லம் விட்டார் நன்மை தீமைகளே இங்கு தெரியாமல் போகும் தெரியாமல் போகும். அனுபவம் நிறைந்த பெரியவர் சொல்லை

0: லாலா லாலா ஆன்மீகம் தர்ம நெறி ஒழுக்கங்கள் அனைத்தையுமே வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் தான் பழகித்தான் கொடுப்பார்களே. சிறு பிள்ளைகளும் வெற்றி தோழிகளை கண்டு அஞ்சாமல் தான் வாழ பழகிக் கொள்வார் பழகிக் கொள்வார். அனுபவம் நிறைந்த பெரியவர் தொல்லை கேட்டாலே துன்பங்கள் துயரங்கள் பறந்தோடுமே. அவர் பொன்னான சொல் கேட்டு நடந்தாலே ஆனந்தமே.
1: சூப்பர் சூப்பர், அருமையா பாண்டீங்க எல்லா விஷயத்தையுமே.

0: வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க, நன்றிம்மா.
1: பெரியவங்களோட பேச்ச கேட்டு அவங்க
0: நிச்சயம்
1: அனுபவத்தை
0: நிச்சயம்
1: நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்ம சிறப்பா வாழலாம்னு என்னோட கருத்து.
0: மூத்தோர் முன்னோர் சொல்ல வந்து நம்ம கேட்கணும்ன்றதுதான். நன்றி நன்றி.
1: நன்றிங்கம்மா.
0: ஈஸ்வரம் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: அதாவதுமா, அனுபவம் கற்று தந்த பாடங்கள் எத்தனையோ இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு செகண்டுக்கு ஒரு தமாசான செய்தி சொல்றேன்.
0: சொல்லுங்க.
2: அனுபவம் என்னன்னு ஒரு பெரியவர் எடுத்து போய் கேட்ட ஒரு தடவை. ஏன்டா உனக்கு இது அப்படின்னாரு. இல்லைங்க, அனுபவம் அனுபவம்ன்றாங்களா, அது என்னங்கன்னு போய் மளிகை கடையில போய் கேட்டாருனாங்க. நான் போய் நேரம் மளிகை கடையில போய் அனுபவம் எவ்வளவு கிடைக்கல அப்படின்னாரு. ஒரு 100 கிராம் குறையுது வாங்கிக்கிறீங்களா என்ன? 100 கிராம் தானா? ஆமா, 100 கிராம் தான். அந்த 100 கிராம் குறையுதுன்னா என்னதான் விலை கொடுத்து வாங்கினாலும் அந்த எத்தனை அனுபவம் கேட்டாலும் அந்த குறை இருக்கதாம்மா.
0: மளிகை கடையில அனுபவம் கிடைக்குது எல்லா இடத்துலயுமே. அனுபவம் வந்து இந்த இடத்துலதான் கிடைக்கணும், எல்லா இடத்துலயுமே நமக்கு கிடைக்கும் அந்த அனுபவம்.
2: யதார்த்தமான வாழ்க்கையில தான் வளர்ந்து இருக்கோம். என்னதான் குற்றம் குறைகள் நம்ம விட்ட இருந்தாலும் மறுபடியும் அந்த முருக மரத்தில் தான் போயும் அந்த குணம்.
0: அது இயற்கையான குணமா அமைஞ்சிருச்சு இல்லையா? எவ்வளவு அனுபவம் கிடைச்சாலும் தெரிஞ்சலப்பா இவங்க அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு இல்ல. அனுபவிச்சு கூட இவங்க திருந்தலையே, இவங்க மாறலையே
2: அப்படின்ற
0: அனுபவம் கற்று தந்த பாடம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு பாடம் இருக்கு இல்லையா? வாழ்க்கை முழுசுமே நமக்கு வந்து அனுபவ அறிவு நம்மளோட நிழல் மாதிரியே நம்ம பின்னாடி வரும். நம்ம கஷ்ட காலங்கள்ல துன்ப காலங்கள்ல நமக்கு கண்டிப்பா அது பின்னாடி வந்து நமக்கு உதவுது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளுமே நாம் பெறக்கூடிய அனுபவம் ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய ஆசான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நிச்சயம் நமக்கு அது அனுபவம் தானே. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு விடயம் வந்து நமக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல வேறு ஒருவர் மூலம் அது கிடைக்க வருது, கிடைக்கப்பெறுது அப்படின்னும் போது அது ஒரு சிறந்த அனுபவமாக தான் இருக்குது. அடுத்தவங்க சொல்கிறது அப்படின்றது நம்ம பெறுகின்ற அறிவை விட ஒரு பெரிய விடயம்தான். ஏன்னா செயல் வழியில் நம்ம அனுபவத்தின் மூலமாக நம்ம பெறக்கூடியது தான் சிறந்த அனுபவம் அப்படின்றோம். அறிவு வந்து என்றைக்குமே நிலச்சி நிற்கக்கூடியது தான். இப்போ 8 சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்வோம் இல்லையா? சுரக்காய் வச்சு நம்ம கறி பண்ண முடியாது, ஆனால் அது அனுபவத்தின் மூலமாக அதை சமைச்சு எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னும் போது தான் நமக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கிது. நம்மளோட வாழ்க்கை பாதையில் வழிகாட்டும் ஒரு கை விளக்காக கூட ஒருத்தவங்களுக்கு அனுபவம் இருக்குன்றது. அனுபவத்தை பற்றி நம்ம நிறைய விடயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: வணக்கம் மேடம், நான் வந்து புதுவையில இருந்து ஆசை தமிழ்
0: பேசுறேன்.
3: அனுபவம் என்பது நம்ம ஒவ்வொரு தடவையும் பட்டு தெரிந்து கொள்வது என்பது அனுபவம். அது நமக்கு நாமே பட்டு தெரிந்து கொள்வது என்பது வந்து நம்ம வந்து எப்படின்னா, வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை அனுபவத்தை வந்து சொல்லி தெரிவது எப்படி என்பது நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா அவங்க வந்து அனுபவிச்சதை நம்ம சொல்லி கொடுத்து நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பாங்க. அந்த அனுபவத்தை அவங்க நம்ம மட்டும் ஷேர் பண்ணி அதன் மூலம் நம்ம வளர்றது வந்து தான் நமக்கு வந்து நல்ல பிள்ளைகளாக வள அவங்க அந்த நல்ல அனுபவத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அது மேடம் இப்போ பாட்டு பண்ணாங்களே, அதை வந்து சொன்னாங்க ஒரு அதுக்கு நல்ல கவனிக்கணும். அதில்
0: சொன்னாங்க,
3: ஆமா, நன்மை தீமைகளை நல்லது கெட்டதை, நல்லது கெட்டதை ஏற்றத்தாழ்வுகள். அதாவது நீ வந்து ஒரு போட்டியில் போய் வேலை போட்டி ஈடுபடுகிறாய், அதுல வந்து முதன்மை கடைசி வெற்றி தோல்வி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. அவங்க வெற்றி தோல்வி என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள் சொல்றாங்க. அதுல ஏன்னா வெற்றி தோல்வியை வந்து பசங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அப்ப இவங்க சொல்லி கொடுக்குறாங்க, வெற்றினாலும் தோல்வினாலும் ஒண்ணுதான், இன்னைக்கு வெற்றி இல்லைன்னா நாளைக்கு வெற்றி. இதை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க பாருங்க, அது அவங்களுடைய அனுபவம். இது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில.
0: நிச்சயம் நிச்சயமா.
3: அது ஒரு பாட்டுல அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க
0: பாடல்ல அத்தனையும் கொண்டு வந்திருக்காங்க. பேசுவதற்கு நேரம் எடுக்கிறத விட பாடல் வரிகள் அழகா சொல்லி
3: பாடல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பேன், நிறைய சொல்லுவாங்க. இன்னைக்கு இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அதாவது மேடம், நம்ம சொல்றோம் பாத்து போனோம்பா ரோட்ல வேகம் போக கூடாதுன்னு சொல்றோம், அது அனுபவம் மட்டும் இல்ல வாழ்க்கை பாடம். அது நான் ஒரு நாள் என்ன பண்ண, வேகமா போனேன், டக்குன்னு ஒருத்தர் கூட்டு போனோம், அந்த ஸ்பாட்டை விட்டு தள்ளி போயிட்டான், உடனே மைண்ட்ல இது வந்தது, உடனே முன்ன பின்ன பார்க்கல, வேகமா போனதனுடைய விளைவு

0: பிரேக் அடிச்சதும் பின்னாடி வந்து இசிட்டாங்க. இது என்னுடைய அனுபவம். இதுக்கு என்ன பண்ணிருக்கணும் நானு, பொறுமையா பார்த்து இது பண்ணும், வேகமா போக கூடாது என்பது ஒரு நம்ம நமக்கு சொல்லப்பட்டது. அதை நம்ம எங்க கேக்குறோமா? அப்ப நம்ம அனுபவிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், 20-30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம். அதாவது அனுபவம் அது. அதே மாதிரி நிறைய வாழ்க்கையில் நிறைய அனுபவம், டீச்சர்ஸ் இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க, முன்னோர்கள் இருக்காங்க, எல்லாமே நமக்கு அனுபவ பாடங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது நம்மளே பற்றி தெரியறத விட நமக்கு அனுபவ பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதை நல்லா கவனிச்சு அதுல வந்து நம்ம எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி எல்லாத்தையும் அது வந்து பொன்னான மொழிகள்னு ஏற்றுக்கொள்ளணும். அனுபவம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப, நம்ம சிறு வயதுல எல்லாமே தெளிவுபடுவது கிடையாது. சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஞானத்தை கடவுள் அழிச்சு தந்துடுறாரு, அது அவங்களை பாராட்டணும். எல்லாத்தையும்
1: அதாவது அனுபவப்பட்டவங்க சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு தயங்கும் கூட்டம் தானே இருக்கு. இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறது, ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு எனக்கு, இது வந்து சுட்டுருச்சு, இது வந்து எனக்கு நான் பட்டிருக்கேன் ஏற்கனவே அப்படின்னு நம்ம ஒரு விடயத்தை ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும் போது அப்பயும் தெரியல. ஆனா
0: அது வந்து கரெக்டே அப்படின்னு நம்ம அனுபவம் மத்தவங்க அனுபவத்தை ஷேர் பண்றாங்கன்னாக்கா எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும். இப்ப வந்து எப்படி நம்ம செலவிடணும், ஒரு வேலையில போனோம்னா வேலையில போனா அனுபவம் முக்கியம் என்பது முக்கியம் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனா வாழ்க்கை பாடத்துல இவ்வளவு அனுபவம் இருக்கு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி முன்னோர் சொல்றத அப்படியே நல்லா ஏற்றுக்கொண்டு நல்ல கருத்துக்கள் தான் சொல்றாங்க, அதெல்லாம் நல்லா ஏற்றுக்கலாம். அதுதான் அனுபவ பாடம். ஆமா, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் சொல்ற கருத்துக்கள்ல நல்லா இருக்கு. அந்த அம்மா சொல்றது நான் நல்லா கேட்பேன் அந்த பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: அனுபவம் கற்றுத்தந்த பாடம் அப்படின்னும் போது நம்ம எவ்வளவு விடயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

நேரம் 11:25 12 நெய் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அனுபவம் கற்றுத்தந்த பாடம் இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஒவ்வொரு நேரம் அவங்களோட அனுபவத்தை சொன்னாங்க, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத, நான் இந்த விடயத்திலேருந்து இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்றதையும் சொன்னாங்க இல்லையா. சில நேரங்களில் சரியான பாதையில் நமக்கு வழிகாட்டுதல் வந்து சரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதே ஒரு தவறான பாதையில் நமக்கு ஒரு சிலங்க வழிகாட்டுறாங்கன்னா அது தவறான அனுபவத்தை நமக்கு கொடுத்துரும். இந்த தவறான அனுபவம் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய துன்பத்தை தரும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அனுபவம்ன்றது என்ன? இப்போ இது தீ அப்படின்னா அது சுடுமா சுடாதா, அதனோட தன்மை என்னன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. ஸோ அதை இப்போ என்ன பண்ணணும்னா, நெருப்பு சுடும் அப்படின்றதும் நீர் குளிரும் அப்படின்றதும் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பெரிய ஆபத்து அப்படின்றத நம்ம அனுபவங்கள் மூலமாக தான் கற்றுக்க முடியும். நமக்கு நெருப்பை வந்து சுடும் அப்படின்றதுக்காக நம்ம சுட்டு பார்க்கணும் அப்படின்றது இல்லை, ஆனால் அது சுடும் அப்படின்றத நம்ம உணரணும். கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அனுபவம் நிச்சயம் கிடைச்சிருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இந்த அனுபவ அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை தான். ஷேக்ஸ்பியர் ஒரு அழகான ஒரு வார்த்தையில் அழகாக ஒன்று சொல்கிறார் அனுபவத்தை பற்றி. அனுபவம் ஒரு விலை உயர்ந்த நகை அப்படின்றார். அதை கூடுதல் விலை கொடுத்தேனும் நம்ம வாங்கிடணும் அப்படின்றது அவரோட கருத்தாக இருக்குது. அதாவது விலை உயர்ந்த நகைன்னும் போதே அதில் நமக்கு தெரிஞ்சிச்சுல எவ்வளோ ஒரு மதிப்பு மிக்கது அப்படின்றது. அப்போது அந்த மதிப்பு மிக்க ஒன்றை நாம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் அதை நம்ம வாங்கிடணும் அப்படின்றது அவரோட கருத்தாக இருக்குது. இதை நம்ம கரெக்டாக ஒரு 100% நம்ம ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா அவர் அனுபவ அறிவை வளர்த்துக்கோங்க அப்படின்றாரு. அனுபவ அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எது தேவை அப்படின்னா, மனம் கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும். ஸோ நமக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது அனுபவம் வாய்ந்தவர்களோட வார்த்தை இருக்குது, அவங்களோட பாடங்கள் நமக்கு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால நம்ம உதாசீனப்படுத்திடுவோம். இவங்க அனுபவிச்சு தான் இதை சொல்கிறாங்க, ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு, இப்போது அது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஆயிடுச்சு. அது இதை என்ன நம்ம ஏற்றுக்கிறதுன்னு, அப்போது தவறுகள் அங்கே நடக்குது. இது அனுபவத்தை இவங்க அனுபவத்து மூலம் சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய அனுபவம் தான். இதை நம்ம அடுத்தவங்களுக்குமே அதை கடத்தலாம். ஏதோ கல்வி அப்படின்றது ஒரு புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அனுபவம் மூலமாகவும் பெறப்படுகிறது. இது ஆசிரியர் சமுதாயம், மற்ற நம்ம பெற்றோர்கள், நம்ம கூட இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுபவமாக தான் இருக்குது இல்லையா. ஸோ நீங்களும் உங்கள் கருத்தை ஷேர் பண்ணலாம். அனுபவம் கற்றுத்தந்த பாடம் என்ற தலைப்பில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ண 0413-2275240 2275250 என்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: அனுபவம் கற்று தந்த பாடம் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதி.
0: சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்கேனாமா?
0: நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: அனுபவம் கற்றுக்கிற பாடமா?
0: ஆமாங்க சார்.
1: என்ன வந்து இன்னைக்கு லெவல்ல உயர்வான இடத்துல இருக்காங்கடா ஒரு நபர், அவங்க நிறைய அனுபவங்களை பெற்று அதன் மூலமா வந்தவங்களாதான் இருக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு பாடங்களை கற்றுத்தரும். இப்படிதான் வாழணும், இந்த வழியில போக கூடாது, இந்த பாதையில போக கூடாது, இந்த நேர் வழியில போகணுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அனுபவம் இருக்குமா. அந்த அனுபவம் வந்து நமக்கு என்ன செய்யணும்னா நம்மள நேர் வழி படித்து கொண்டு போவோம். அந்த அனுபவம் கற்றுத்தர பாடத்தை நம்ம வந்து கடைபிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, நிச்சயமா நம்ம இலக்கை அடையலாம். நிச்சயமா எனக்கே வந்து இப்ப பாத்தீங்கன்னா வானொலி அனுபவங்கள் கிட்டத்தட்ட 1983 இருந்து எல்லா வானொலிக்குமே விமர்சனங்கள் எழுதுவேன், வானொலி நிகழ்ச்சியிலயும் கலந்துக்குவேன். அப்ப ஆரம்பங்கள்ல அந்த இது நமக்கு தெரியாது, அதுக்கு பிறகுதான் வானொலி நிகழ்ச்சியில் கேட்கிறோம், அதுக்கு விமர்சனம் எழுதுனேன். இதன் மூலமா நம்ம வந்து கருத்துக்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம், இதன் மூலமா நிறைய நண்பர்கள் வட்டாரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு பிறகுதான் நான் எல்லாத்தையுமே
0: கத்துக்கிட்டேன்.
1: கொண்டு வந்தாங்க நேரலை நிகழ்ச்சிகள்லாம், எப்படி எப்படிலாம் பேசலாம், எப்படி எப்படிலாம் நம்ம வந்து கருத்துக்களை சொல்லலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வானொலி மூலமா அந்த அனுபவங்கள் மூலமா நிறைய நம்ம கத்துக்கிட்டோம்.
0: சரி சரி.
1: அதே மாதிரி நான் வந்து பள்ளி படிப்பு படிக்கலாமா, வந்து 7 வயசா இருக்கப்ப போலியோ அட்டாக்னால நடக்க முடியாம போயிடுச்சு. 1வகுப்பு தான் பள்ளி பருவம்டா, 1வகுப்பு தான் படிச்சது. அதுக்கு பிறகு வீட்டுல இருந்தபடியே என்னுடைய சகோதரத்தை தான் நான் படிச்சுக்கிட்டேன், அவங்கதான் கல்வி கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. அதுல வச்சுக்கிட்டு இப்ப நான் வந்து 1வகுப்புல இருந்து எல்கேஜில இருந்து 8வகுப்பு வரையும் நான் டியூஷன் கிளாஸ் ஒரு 40 ஆண்டு காலமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 40 ஆண்டு காலத்துல இந்த டியூஷன் பண்ணி மூலமா நிறைய அனுபவங்கள் அதன் மூலமா நிறைய கத்துக்கிட்டோம்.
0: சூப்பர்.
1: அதுதான் ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குமா?
0: நிச்சயமாக. அதாவது
1: நல்ல தலைப்பு, வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி. அதாவது படிச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத விட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒரு விடயம் இருக்கு. ஏன்னா அது வந்து நமக்கு பெரிய அனுபவத்தை நமக்கு கற்று தந்துடும் இல்லையா? ஏன்னா மனப்பக்குவம் அப்படின்றது ஈஸியாக எல்லாருக்குமே வாய்க்காது, அந்த அனுபவம் மூலமாக தான். இவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கும்னு ஒருத்தவங்க கேட்கணும். ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது இதை எப்படி செய்யணுன்ற ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும். எந்த நேரத்துக்கு இதை செய்யணும், யார் யாரெல்லாம் நம்ம அழைக்கணும், யார் எந்த இடத்துல எந்த குறிப்பிட்ட நேரம் அவங்களுக்கு பேசுவதற்கு எவ்வளவு தரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாம் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்த முடியும். அனுபவம் இல்லை அப்படின்னா எல்லாத்துலேயும் சொதுப்பல் தான். இப்போ வீடுகள்லேயும் நம்ம பல விழாக்கள்லாம் நம்ம கொண்டாடுறோம், ஒரு கல்யாணம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்லாம் நம்ம நடத்துகிறோம் இல்லையா? அந்த சுப நிகழ்வுகள்லாம் நடத்துறது கூட ஒரு பெரிய அனுபவம் நிச்சயம் இருக்கும். அனுபவம் இல்லாதப்போ ஒருத்தவங்களை அழைக்க மறந்துடுவோம், பத்திரிக்கை வைக்கல, அவங்களை கூப்பிடல, எப்படி கூப்பிடணும் அப்படின்னு முறை தெரியல, அதுக்கெல்லாம் கோச்சுப்பாங்க சில பேர். அந்த கோபத்துக்கு வந்து எனக்கு தெரியல, நான் இதான் ஃபஸ்ட்டு டைமு அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அப்போ ஒரு முறை நமக்கு தெரியும், ஓ இவங்களை போய் இப்படி தான் அழைக்கணும், இந்த விடயத்தை நம்ம இப்படி தான் செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போது ஒரு சுப நிகழ்வுகளில் நமக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதுவும் உறவு முறையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு விடயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அது சில நேரங்களில் மனக்கசப்பாக கூட இருக்கும், ஆனால் அது அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அது புது உறவை நம்ம மேம்படுத்தும் விதமாகவும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பாடல் தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து அந்த பாடலை கேட்போம்.

0: நேரம் 11:35 நேய நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அனுபவம் கற்றுத்தந்த பாடம் இந்த தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். ஸோ நிறைய விடயங்கள் நம்ம பேசுவதற்கு இருக்க அனுபவத்தை பற்றி நிகழ்ச்சியில் கருத்து கூற வரும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா, திருச்சி மாவட்டம் லால்குடி.
0: சொல்லுங்க சார்.
1: அனுபவம் தான் பாடம். அந்த பாடம் தான் வாழ்க்கையில நிலையாத நிலையா நிற்கக்கூடிய பாடம் சொல்லலாம். நிற்கக்கூடிய பாடம்.
0: ஹலோ,
1: ஒரு நிமிஷமா பாக்குறேன். பாத்துறேன். வணக்கம்மா.
0: சொல்லுங்க சார்.
1: அதுக்குள்ள இங்க கஸ்டமர் வந்தாரு. நான் ஒரு இரண்டு சக்கர வாகனங்கள் எல்லாம் பழுது நிக்கிற நிலையம் வச்சிருக்கேன்.
0: ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கல்விக்குழு போறதுக்கு வாய்ப்பு இல்லை.
0: ஓகே.
1: சிறு வயதுலயே தொழில் பயிற்சி ஆர்வம் இருந்தனால இங்க வந்துட்டேன்.
0: நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு அப்போ.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது கிட்டத்தட்ட 60 அகவையை தாண்டி போற சூழ்நிலை வரும்போது கூட நான் 120 அகவையை தாண்டின அனுபவங்கள் என் வாழ்நாளில் எனக்கு கிடைச்சிருக்கிறது. எந்த மாற்று கருத்து கிடையாது. எனக்கு எனக்குள்ள அனுபவம் என்னைக்குதானே தெரியும். அது மாதிரி செய்த நான் செஞ்ச செயல்களை வச்சு அந்த அனுபவத்தை நான் வெளிப்படுத்தி காமிக்கிறேன். அதனால சொல்றேன். ஏன்னா எனக்கு நான் என் சகோதரிக்கு சகோதரினா மூத்த சகோதரிக்கு இளைய சகோதரன் திருமணம் பண்ணி வைக்கக்கூடியது அனுபவங்கிறது ஒரு பெரிய அனுபவம் இல்ல. அந்த செயலையே அறியாத பருவத்துல 88வது ஆண்டுல செஞ்சு கொடுத்தேன் சகோதரிக்கு. அதுக்கப்புறம் என் சகோதரியோட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எனக்கு திருமணம் என்னோட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எனக்கான திருமணங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வுமே எனக்கு நானே செய்யக்கூடிய அந்த நிலை என் வாழ்நாள் அமைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் அடிப்படையை பார்க்கும்போது 4 வயது 4 மாதமா இருக்கும்போது தாயார் இல்லாத சூழ்நிலையும், 5 வயதாக இருக்கும்போது தந்தையார் இல்லாத சூழ்நிலையும் எனக்கு அமைஞ்சதுனால எனக்கு நானே எல்லாத்தையுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நான் வந்துட்டேன். அதுல வந்து கல்விக்கூடம் போலனாலும் பலதரப்பட்ட சமுதாய மக்களோட பழகும் போதும், அந்த தொழில் சார்ந்த நிகழ்வுல நிலைக்கும் போதும், தொழிலோட அனுபவத்துல அயல்நாட்டுக்கு போய் பணிபுரியக்கூடிய அந்த வாய்ப்பு அமையும் போதும், இது எல்லாத்தையுமே நான் வந்து அனுபவமாவே வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டேன். என் கூட படிச்ச ஏட்டு கல்வி படிச்ச பள்ளி அந்த 7வது 4வது வகுப்பு வரை படிச்ச பள்ளி மாணாக்கள்லாம் பெரும் கல்லூரி படிப்பு படிச்சால் கூட இன்னும் சில அனுபவம் சார்ந்த சட்டத்திட்டங்களுக்கு எல்லாம் எங்கிட்டதான் அணுகிறாங்க. ஒரு இடம் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சட்ட விஷயமா இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரி ஒரு சமாச்சாரம் சொல்றதா இருந்தாலும் சரி, எழுத்துப்பூர்வமா அவங்களுக்கு எழுதி கொடுக்க எனக்கு எழுத தெரிஞ்சாலும் கருத்தை நான் சொல்லுவேன். அந்த கருத்தை எழுதி கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதுக்கு நான் தான் இங்க தலைவராக வந்துட்டு
0: இருக்கேன்.
1: இது எல்லாம் என்னோட வாழ்நாள்ல எனக்கு கிடைக்கப்பட்ட 20 நாளே கிடைக்கப்பட்ட அனுபவங்கள். அந்த அனுபவம் தான் கல்வியை தாண்டி எனக்கு செஞ்சு கொடுக்குற எல்லாத்தையும் என்ன சிந்தனையும் செயலும் அனுபவத்தால எனக்கு கிடைச்சிருச்சு. அதை என் கைவடையுமா எழுதணும்னு நினைச்சா மட்டும்தான் நான் அந்த இடத்துல தோல்வி அடைவேன். அதை படிச்சு பார்க்கணுங்கிற நிகழ்வு மட்டும்தான் தோல்வி அடைவேன் தவிர செயல் திட்டத்துல வெற்றி
0: பெற்றுவேன்.
1: அந்த வகையில எனக்கு அனுபவம் கொடுக்குது. நேயர்கள் சொன்ன மாதிரி இதுக்கு வானொலி ஒரு பங்கு எங்களுக்கு எனக்கு என்ன என் வாழ்நாள்ல அறவொழுக்க சிந்தனையை வாழக்கூடிய வாழ்வினையா எனக்கு புத்தியில பதிய வச்சது அகில இந்திய வானொலி நிலையம்.
0: ரொம்ப மகிழ்வா இருக்கு நீங்க இதை சொல்ல கேட்கும் போது.
1: உண்மையும் கூட உமாமோகன் நம்ம எல்லாம் இருக்கும்போது என்னோட பேச்சுக்கு அவங்க ரொம்ப மகிழ்ச்சி பெறுவாங்க. காரணம் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் திருக்குறள் சொல்லி விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு செயல்ல அவங்க எல்லாம் ரொம்ப நம்மள என்னெல்லாம் வளர்த்தவங்க கூட சொல்லலாம். என்னோட பேச்சுக்கு அவங்க விருப்பப்பட்டவங்க கூட சொல்லலாம். அது மாதிரி சென்னையில இருந்து இலக்கிய வணங்குற நிகழ்ச்சி தொடர்ந்து போகும்போது அதுல இருக்கிற சான்றோர்கள் அறமூத்தவர்கள் இலக்கிய மேடை பேச்சாளர்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில சொல்ல சொல்ல அதுல உள்ள செய்திகள் பாண்டிச்சேரி வானொலியிலயும் இங்க என்னோட ஆசான் கீழப்பா சண்முகையா நிகழ்ச்சி பொறுப்பாளர் இருந்தாரு. அங்க அவரு சொல்லக்கூடிய அந்த தமிழமுதம் சார்ந்த அந்த சிலப்பதிகாரங்களா இருக்கட்டும், இல்ல கம்பராமாயண செய்திகளா இருக்கட்டும், தமிழ் சார்ந்தோர்கள் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், இலக்கியத்தை சில செய்திகள்லாம் அவங்க சொல்லும் போது அதை எங்கள்கிட்ட சிந்தனையில கேட்டுக்கிறோம். அதுதான் வள்ளுவன் சொன்ன மாதிரி நினைத்தாலும் நல்லவை கேட்டு அனைத்தாலும் ஆன்ற பெருமை தெரியும்னு அந்த குறளின் பொருளுக்கு ஏற்ப நம்ம நல்ல நல்ல வேதி விஷயங்கள்ல இருந்து அனுபவத்தின்பால் நல்லவர்கிட்ட இருந்து கத்துக்கிறோம். அறநறிந்த மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குழல்னு வள்ளுவன் சொல்றாரு. அது மாதிரி நல்ல செய்திகளை நல்லவர்கிட்ட

0: கேட்டதுனால அனுபவ முதிர்ச்சி எனக்கு கிடைச்சிருக்குங்கிறத என்னோட தகுதியை நானே சொல்றதுனால மகிழ்ச்சி
1: அடையம். அற்புதம், நன்றி சார். நிகேஷ்வரம் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வானொலி எங்கும் தேனாட்சி செய்து கொண்டிருக்கும் மீனாட்சிக்கு வணக்கம் சொல்றது திருவண்ணி நல்லூர் தர்ஷனமூர்த்தி.
1: சொல்லுங்க சார்.
2: இயற்கையிடம் நான் கற்ற அனுபவத்தை சொல்லலாமா?
1: கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா அனுபவம் கற்று தந்த பாடம் அப்படின்னும் போது அது யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், எதனிடம் இருந்தவனாலும் இருக்கலாம் இல்லையா?
2: ஆமா மேடம். குளிர்கால தேவைகளுக்கான கோடைகால சேமிப்பின் கூட்டுறவு முயற்சியினை நான் சிறு சிறு எறும்புகளின் சுறுசுறுப்பை கற்றேன். கோடை காலத்தில் உணவை கொண்டு வந்து சேர்ப்பதும், குளிர்காலத்தில் அதனை அவை உண்டு தீர்ப்பதும், முன்னெச்சரிக்கை எறும்புகளுக்கு ஆறாம் அறிவுபடுத்த மனித மூளை முழு சக்தி அல்லவா? சிறு துளி பெருவெள்ளம் எனும் சேமிப்பின் தத்துவத்தினை லட்சம் பூக்களை தேடி அடையும் லட்சிய தேனீக்களிடம் கற்றேன். ஒற்றுமையினை கற்றுத்தரும் பாச உணர்வுகளை பற்றித்தரும் கரைந்து குரல் கொடுத்து விரைந்து ஒன்று கூடும் கரிய காகங்களிடம் உயர்வு தாழ்வின்றி அனைவரும் பகிர்ந்து உண்ணும் அற்புதமான பண்பினை கற்றேன். நிறைய விட்டு காரிலுடன் நிறைய விட்டு புற்களின் மீதும் பூக்களின் மீதும் வைர துளிகளாய் வரைந்து மின்னும் பனித்துளிகளிடம் பரிசுத்தம் கற்றேன். நீரை எதிர்த்து நீந்தும் மீன்களிடம் போரை எதிர்த்து வெற்றி பெறும் வீரனின் விவேகம் கற்றேன். ஒடிந்து விடாமல், உயிரை விட்டு மடிந்து விடாமல், சூறாவளி வெள்ளத்துடன் போராடும் நாடர்களிடம் வளைந்து கொடுத்து வாழ்வில் வளம் பெறும் வாழ்வினை கற்றேன். முட்டி முளைத்து வெட்டி வெளிவந்த முட்டி முனைத்து மண்ணை வெட்டி வெளிவந்த விதைகளிடம் விவேகம் கற்றேன். காடு மலை என்று பாராமல், மேடு பள்ளம் என்றும் பாராமல், எவ்வுயிரையும் கேளாமல், பொதுநலம் பிரதானமாய் கொண்டு உம்மாறி பொழியும் செம்மறையிடம் பாரபட்சமற்ற பொதுநலம் கற்றேன். கைகளின்றி கட்டுமான ஆற்றலின்றி மூக்கை கொண்டு கூடு கட்டும் காக்கை குருவிகளிடம் ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான அதீத ஆற்றலை பெற்றேன் மரம்.
1: ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதாவது இயற்கைய, அதாவது நமக்கு இயற்கை நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும், இதை நம்ம வந்து கற்றுக்கிறது தவறுறோம் அப்படின்றது தான். நீங்கள் அதை அழகாக இன்றைக்கி சொல்லிட்டீங்க. இதுலேருந்தெல்லாம் இவ்வளோ பாடங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம யாரும் அதை யோசிக்க முடியாத ஒரு விடயத்தை நீங்கள் சொன்னீங்க. ஓகே, நன்றி, ரொம்ப மகிழ்வு.
2: நன்றி. இயற்கை கற்றுக்கிறது மட்டும் இல்லை, அதை மனசில் வச்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும்.
1: நிச்சயம், நிச்சயம். நன்றி சார். நன்றி.
2: நன்றி மேடம்.
1: அனுபவம் கற்றுத்தந்த பாடம் அப்படின்னும் போது இயற்கை நம்மளை புரட்டி போடுது அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்கிறோம். இப்போ நடக்கும் நிகழ்வுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் இது நமக்கு பல அனுபவங்களை கற்றுத்தந்தாலும் இன்னும் பாடம் கற்றுக்காமலே இருக்கிறோம் அப்படின்றது தான் வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்குது. இப்போது பெரிய அறிஞர்கள், முன்னோர்கள், பெருமக்கள் இதெல்லாம் வந்து பல நேரங்களில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியிருக்காங்க. அவங்க வந்து அனுபவங்கள் நிறைய பெற்றிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அனுபவங்களை புத்தகங்களாக எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ திருவள்ளுவர் அப்படின்றவர் ஒரு அழகான ஒரு திருக்குறள் அப்படின்றத கொடுத்துருக்காரு. அதில் எவ்வளோ ஒரு வாழ்வியல் பாடத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த அனுபவங்கள் நமக்கு தெரியணும். தலைவர்கள்லாம் போராடி இருக்காங்க, நம்ம நாட்டுக்காக இன்னுயிரெலாம் நீத்திருக்காங்க. இந்த மாதிரி விடயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது அவங்களோட அனுபவங்கள்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கி சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அவங்க பட்ட அனுபவங்கள். அவங்க ஒருவரிடமிருந்து கஷ்டப்பட்டு வாங்கின இது சுதந்திரம் இது. ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு பெரும் அனுபவ பாடமாக தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? இந்த புத்தகங்கள்லாம் எழுதி வச்சுருந்தாலும் அந்த அனுபவங்கள் மூலமாக சொல்ல வரும் செய்தி என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அதை மேலோட்டமாக படிச்சுட்டு கடந்துடுறோம், ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. பெரிய நல்லோர்கள், சான்றோர்கள் எல்லாமே தன்னோட பேரானந்தமாக இருக்கட்டும், இல்லை அவங்க பட்ட துயரமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு அனுபவம் மூலம்தான் பிறருக்கு அதை சொல்ல வராங்க. அது மகிழ்ச்சிகரமான அனுபவமாகவும் இருக்கலாம், இல்லை நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய அனுபவங்களும் இருக்கலாம். அதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அனுபவமாகவும் இருக்கலாம். இப்படி அனுபவங்கள் ஏகப்பட்ட பாடத்தை நமக்கு கற்று தந்திருக்கு. நம்ம இன்னும் பாடங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அனுபவங்கள் மூலமாக ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 0413 22 7520 22 7520 என்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள்.

0: நேரம் 11:46 நேர்களுடைய நேயர்நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம அனுபவம் கற்று தந்த பாடம்ன்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் சிறப்பான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413-2275-240 நம்பருக்கு டயல் பண்ணுங்க. அனுபவம் அப்படின்னும் போதே நமக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்டது இருக்குது. இதை வந்து ஒரே நேரத்துலலாம் ஒரு மணி நேரத்துலலாம் பேசிவிடக்கூடிய அளவுகோல் எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளவு இருக்குது. இதில் வாழ்க்கை அப்படின்ற நம்ம பட்டறையில் நம்ம பட்ட அடிகள் ஏகமாக இருக்கும் இல்லையா? நான் பட்ட அடி ஏகப்பட்ட அடிபட்டிருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னு ரொம்ப துன்பப்பட்டு ரொம்ப கவலையில் உறைந்து போகும் மனிதர்களை நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அவங்களோட பார்வையே எவ்வளவோ அனுபவங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து உன்ன உணவு கூட கிடைக்காத பல மக்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம அனுபவத்தோடு அதை கம்பேர் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு துயரமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போது நமக்கு வாழ்க்கையில் பட்ட அடிகள் தான் நமக்கு அனுபவமாக நின்று நம்மளை பக்குவப்படுத்தும். இப்போ கடலில் வழி தெரியாமல் கலங்கி நிற்கிற ஒரு கப்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கு எப்படி வழிகாட்டுதோ அந்த மாதிரி தான் ஒரு அனுபவம் நமக்கு ஒரு சிறந்த வழியை காட்டும் அப்படின்லாம். கலங்கரை விளக்கும் வழி தெரியாமல் தவறும் கப்பல்களுக்கு அவங்களுக்கு வந்து இங்கே இருக்குது அப்படின்றத ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி தான். அப்போது இந்த அனுபவம் கலங்கி நிற்பவர்களுக்கும் கீழே விழுந்துவிடக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கும் கூட இது ஒரு பெரும் உத்வேகமாக இருக்கும் அப்படின்றது. அனுபவம்ன்றது பார்த்திங்கன்னா அந்த அனுபவத்து மூலமாக நம்ம பெற்ற பக்குவம் வயது முதிர்வும் ஒன்று இருக்கு இல்லையா? சக மனிதர்களை புரிந்து கொள்ளுறதுக்கு கண்டிப்பாக இது உதவும். அனுபவம் மூலம்தான் ஒருத்தரை நம்ம புரிஞ்சிக்கவே முடியும். எனக்கு அந்த அனுபவம் இல்லை, யார் எப்படின்னே எனக்கு பிரித்தறிய முடியல, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னே சொல்ல முடியல. நம்மக்கிட்ட நல்லா தான் பழகுறாங்க, ஆனால் பின்னாடி போய் இப்படி பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய அனுபவமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்ல கேட்டிருப்போம் இல்லையா? அனுபவம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஆனால் வலுவான சேதங்கள்லேருந்து கண்டிப்பாக நம்மளை அது மீட்டெடுக்கும். அப்போது அனுபவம் நிச்சயம் நமக்கு தேவை அப்படின்றது தான். பாடல் கேட்கலாம் தொடர்ந்து.
1: அழாத கண்ணா.

நேரம் 11:53:34 நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அனுபவம் கற்றுத்தந்த பாடம்ன்ற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அனுபவ அறிவு அப்படின்றது ஒரு தனி மதிப்பு கொண்டது தான். ஒவ்வொரு அனுபவத்து முடிவிலையுமே நம்ம ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக்கிறோம் அப்படின்றது யாருமே வந்து மறுக்க முடியாது. எல்லார்கிட்டையுமே ஒரு அனுபவம் இருக்கும், அது சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன வயது பசங்களாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். மனசுக்குள்ளே கண்டிப்பாக அது இருக்கும். அந்த அனுபவம் படும்போது யாராச்சும் அந்த தவறை செய்யும் போது இவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க, இந்த தவறை செய்யாத, ஏற்கனவே நான் இது மாதிரி செய்து நான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்வாங்க. அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர் அறிவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்படி ஏகப்பட்ட பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. முன்னோர்களாக இருக்கட்டும், மூத்தோர்களாக இருக்கட்டும், இல்லை அறிஞர் பெருமக்களாக இருக்கட்டும், இல்லை ஞானிகளாக இருக்கட்டும்.

எல்லாருமே ஒரு அனுபவத்தின் மூலம்தான் இன்றைக்கி நம்ம படிக்கும் செய்திகள் நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கும் நிகழ்வுகள் எல்லாமே அனுபவத்தின் மூலம்தான். ஒரு பேருந்தில் பயணிக்கும் போது கூட நமக்கு பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது, இல்லைனா இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்றத நம்ம உணர்த்துறதுக்கு இந்த அனுபவம் நமக்கு தேவைப்படுது. இதில் வந்து நம்ம தெளிவு பெறணும் அப்படின்றது தான். மற்றவங்களையும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றத நம்ம அனுபவம் மூலம்தான் சொல்ல முடியுது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது அப்படின்னா இந்த அனுபவத்தை அவங்களுக்கு நம்ம கடத்துகிறோம், இவங்களும் வந்து இந்த மாதிரி வழியில் செல்லுங்க இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நாம் பெற்ற அனுபவம் ஒரு தீய அனுபவமாக இருந்தால், நான் இப்படி வந்து இந்த இடத்துக்கு போகும்போது இப்படி நான் தீங்கை வந்து இந்த மாதிரி தீமையை நான் சந்தித்தேன், நீ அதில் போயிடாத, நீ அதில் போய் சிக்கிக்காத அப்படின்னு கொடுக்குற அறிவுரைகளை நிச்சயம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவங்க அதில் பயணப்பட்டு தானே வந்திருப்பாங்க அப்படின்றத நிச்சயம் நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஒரு சில கருத்துக்கள், எல்லா பாடங்கள், அறிவுரைகள் எல்லாமே நம்மளை வந்து ஒரு வழிநடத்தும் ஒரு வழிகாட்டியாக தான் கண்டிப்பாக இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அனுபவம் கற்றுத்தரும் பாடங்கள் தவறுகளை வந்து நமக்கு கண்டிப்பாக குறைச்சு நம்மளை ஒரு வலிமையானவர்களாகவே மாற்றும். எந்த ஒரு ஞானியரால் கூட இதை கணிச்சு சொல்ல முடியாது. அவங்கவுங்க படும் அனுபவம் அவங்கவுங்களே கற்றுக்கணும் அப்படின்னு தான். ஒரு மிதிவண்டி ஓட்டும் போது கீழே விழுந்து தான் பல அந்த மிதிவண்டியை நம்ம கற்றுக்குறோம். அப்போ அடிபடணும் அப்படின்றது என்னன்றது நமக்கு தெரிய வருது. இது ஒரு அனுபவம் தான் இல்லையா. ஸோ அனுபவம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கும். இந்த அனுபவத்தை கொண்டு நம் வாழ்க்கையை திறம்பட மேம்பட நம்ம வழிநடத்தி செல்லணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்வின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது, கண்ணீர் துளிகள், எல்லா கண்ணீர் துளிகளும் உப்பு தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். அனுபவம்ன்றது பொதுவான வார்த்தையாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வேறு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஸோ அனுபவம் நிறைய பாடங்களை நமக்கு கற்று தந்திருக்கும். நிகழ்ச்சியில் கருத்துக்களை கூறிய நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த நேயருக்கும் மனமார்ந்த நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மண்டகப்பட்டு குடைவரை கோயில் சித்திரம்.

0: மாறவர்மன், மாறவர்மன், வீட்டு உள்ள இருக்காரா இல்ல வேலை எங்கன்னா வெளியில போயிட்டாரா தெரியல?
1: யாரது குலசேகரன் குரல் மாதிரி இருக்கு? கதவு திறப்போம். வாப்பா குலசேகரா, வாப்பா.
0: மாறவர்மன் உள்ளதான் இருக்கிறீங்களா?
1: ஆமாப்பா, என்ன காலையிலேயே என்ன தேடி?
0: ஒண்ணு இல்ல மாறவர்மன், இன்னைக்கு லீவு நாளாச்சா? வார வாரம் நம்ம ஒவ்வொரு சுற்றுலாத்தலங்களை பாக்குறது வழக்கம்.
1: ஆமா.
0: சரி, இந்த வாரம் விழுப்புரம் பக்கத்துல மண்டகப்பட்டு குடைவர கோயில் இருக்கு.
1: ஆமாப்பா, விழுப்புரத்துல இருந்து செஞ்சி போற பாதையில ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது.
0: ஆமா, உனக்குதான் எல்லா ஊரும் தெரியுமா?
1: அந்த மண்டகப்பட்டுல இருந்து அந்த பக்கம் பார்த்தோம்னா செஞ்சி ஒரு 19 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு.
0: அதேதான்ப்பா, அதே ஊரு தான்.
1: அந்த மண்டகப்பட்டுக்கு போகணும்.
0: ஆமா.
1: சரி, மண்டகப்பட்டு போகணும்னு வந்தாச்சு, நானும் ரெடியாக தான் இருக்கேன், போக போகிறோம். அது என்ன பையில் ஏதோ சாப்பாடு பொட்டலம்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸு ஜூஸு, என்ன விஷயம்?
0: மாறவர்மன், நம்ம மண்டகப்பட்டு குடைவர கோயில் போய் வர்றதுக்குள்ளே ஒரு நாள் ஆகிடும். சரி, போகிற வழியில் எதனா ஹோட்டல் அதுன்னு சாப்பிட்டு உடம்புக்கு நல்லா எதனா ஆகிட போகுதுன்றது தான் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எட்டுன்னு
1: வந்துட்டேன். எப்பா, ஒரு நல்ல விஷயம்ப்பா. ஏன்னா அந்த குடைவரை கோயில் இருக்கிற பகுதியில் ஒரு பெரிய கடை கிடையாது, சாப்பிடறதுக்கு இடம் கிடையாது, ஒண்ணு இல்லப்பாங்க.
0: பாத்தியா,
1: நல்லா எடுத்து வந்துட்டப்பா, வசதியா போச்சு.
0: ஆமா,
1: அப்ப நம்ம கிளம்பலாமா?
0: சரி, காரு எடுத்துட்டு வந்து நம்ம என் கார்ல போயிடுவோம்.
1: சரிப்பா, ஏன்னா வெய்ய நேரமா இருக்குது.
0: ஆமா,
1: கார்ல போயிடலாம்ப்பா.
0: சரி
1: சரி, போலாம்.
0: வண்டி எடுக்கட்டுமா?
1: உட்காந்துட்டப்பா, எடுப்பா,
0: புறப்படுவோம்.
1: ஓகே ஓகே ஓகே.
0: மாறவர்மன்,
1: சொல்லுப்பா.
0: நம்ம விழுப்புரம் போயிட்டு அப்புறம் செஞ்சி ரூட்டை பிடிக்கணும்.
1: ஆமா.
0: எப்படி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனா ஆகலாம்.
1: கட்டாயம் ஆகும்பா.
0: அதனால இந்த மண்டகப்பட்டு குடைவர கோயில்ல அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு வச்சுக்க. நானும் அங்க போய் இடத்த பாக்குறது கொஞ்சம் ஆர்வமா இருப்பேன்.
1: ஓஹோ, கேட்டுட்டு போனோம்னா அந்த கோயில பத்தி சுத்தி பாக்குறப்ப நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு பார்த்தோம்னா நல்லா இருக்கும்.
0: ஆமாமா.
1: அப்படின்னு இந்த மண்டகப்பட்டு குடைவரை கோயில் இருக்குல்ல, இதுல ஒரு விசேஷம் இருக்குப்பா. இது வந்து வட தமிழகத்திலேயே குடைவரை கோயில்ல முதல் கோயில் அப்படின்னு சொல்றாங்க.
0: ஓஹோ, அப்ப மகாபலிபுரம்?
1: அதெல்லாம் பின்னாடி வந்ததுப்பா. இந்த கோயிலு வட தமிழகத்துல முதல் கோயில்னு சொல்றாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே குடைவரை கோயில்ல முதல் கோயில் இதுதான்.
0: அப்பா,
1: அவ்வளவு பழமையான கற்கோயில் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க.
0: பரவாயில்ல, அந்த கோயில் நம்ம போய் பாக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்.
1: ஆமாப்பா. அதாவது கிபி 590 முதல் கிபி 630, அதாவது இந்த 7ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல தமிழகத்தை ஆட்சி புரிந்த பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன் இவர் தான்ப்பா இந்த குடைவரை கோயில செஞ்சிருக்காரு.
0: ஓஹோ.
1: ஆமா, மண்டகப்பட்டு குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மண்டகப்பட்டு திருமூர்த்தி கோயில்னு சொல்லுவாங்க.
0: ஓஹோ.
1: இந்த கோயில் கல்வெட்டுல பார்த்தோம்

0: லட்சிதன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. கல்வெட்டுல அப்படிதான் இருக்கு. ஆமா, பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையோடைய இந்த கோயில் இரும்பு மரம் செங்கல் சுதை போன்றவற்றை பயன்படுத்தாமல் விசித்திர சித்தனால் குடையப்பட்டது அப்படின்னு இருக்குதுப்பா. இந்த விசித்திர சித்தன் வேற யாரும் இல்ல, இந்த முதலாம் பல்லவ மன்னர் இருக்காருல்ல, மகேந்திரவர்மன், அவருக்கு தான்ப்பா இன்னொரு பேர் இது. வேற என்ன தெரிஞ்சுக்கணும்பா?
1: மானவர்மன், அந்த வரலாறு பத்தி சொன்ன, கோயிலுடைய அமைப்பு, அந்த கட்டடக்கலை, அதுல உள்ள விஷயங்கள்லாம் எப்படி, அதை பத்தி சொல்லுவேன்.
0: பொதுவா அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குப்பா. அதுல சமவெளி பகுதியும் இருக்கும், அப்புறம் பாறைகள், மலைகள், காடுகள் எல்லாம் கலந்ததா ஒரு மாவட்டம் இருக்குதுன்னா அது விழுப்புரம் மாவட்டத்தை நம்ம சொல்லலாம்ப்பா.
1: ஆமாம்.
0: அப்படியாப்பட்ட அந்த மாவட்டத்தில் பெரிய பெரிய பாறைகள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கின மாதிரி பல இடங்கள் இருக்கு இல்லையா? அந்த இடங்களெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து அதில் இந்த குடைவரை கோயிலை கட்டியிருக்காருப்பா இந்த முதலாம் மகேந்திரவர்மன். ஆமாம், அவர் கட்டுறதுக்கு ஏன் வந்து இந்த பாறைகளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா, இந்த பாறைகள் வயதில் ரொம்ப மூத்த பாறைகள், அதாவது முத்தி போன பாறைகள்,
1: பழமையான
0: வந்து எல்லாம் இறுக்கமான பாறைகள். அந்த பாறைகளை தேர்ந்தெடுத்து அதை குடைஞ்சி அவர் இந்த கோயிலெல்லாம் கட்டியிருக்காருப்பா. ஆமாம், இந்த குடைவரை கோயில் இருக்கு இல்லையா மண்டகப்பட்டில், அது மூன்று கருவறைகளை உடையதான் இருக்குதுப்பா.
1: என்னென்ன கருவறை?
0: மூன்று கருவறைனா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, பிரம்மன் விஷ்ணு சிவன் இவங்களுக்கு தனித்தனியாக வந்து கருவறை இருக்கு. இது போக அர்த்த மண்டபம், முக மண்டபம், இதெல்லாம் வந்து அந்த குடைவரை கோயில் உள்ளாரியே செதுக்கியிருக்காங்கப்பா. ஏன்னா அர்த்த மண்டபத்தில் ரெண்டு அரை தூண் இருக்குது, ரெண்டு முழு தூண் இருக்குது. இந்த இரண்டு முழு தூண்களும் தரையிலிருந்து சதுரம், அப்புறம் கட்டு, அப்புறம் சதுரம், அப்படி இந்த மாதிரி அமைப்பில் செஞ்சுருக்காங்கப்பா. ஆமாம், இப்போலாம் நம்ம வித்தியாசம் வித்தியாசமாக கட்டிடத்தில் வந்து தூண் எழுப்புறோம் இல்லையா, அதை அந்த காலத்திலேயே அவர் எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்கார் பாருப்பா.
1: அந்த குடைவரை கோயில் வந்து தரையிலேருந்து மேலே மலை மலை ஏறணுமா இல்லை தர சைடில் இருக்குவா?
0: பா, தரையை ஒட்டி தான் வந்து மலையை குடைஞ்சி அந்த குடைவரை கோயில், அது வந்து கொஞ்சம் மேல இருக்குது, அதுக்கு கொஞ்சம் படி போட்டிருக்காங்க, அந்த படி வழியா ஏறி நம்ம உள்ள போகணும்பா.
1: ஓ, படி ஏறி போய் தான் பார்க்கணும்.
0: ஆமாம்ப்பா, முகப்புல ரெண்டு புறமும் அமைந்தரா இருக்கக்கூடிய அந்த உட்குழிவு வளைவுல இருபுறமும் வாயிற்காவலர்கள் நிக்கிற மாதிரி, இந்த துவாரபாலகர் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேர் நிக்கிற மாதிரி நல்ல பெரும் உருவம்ப்பா அவங்களுக்கு, அப்படி வந்து அங்க ஒரு செதுக்கியிருக்காங்க. அப்புறம் மேற்கு புறத்துல உள்ள அரை தூண்ல பல்லவ கிரந்தத்துல வந்து வடமொழி கல்வெட்டுல வந்து இந்த குடைவரை கோயிலை பத்தின லட்சிதாயனம் அப்படிங்கிற பெயர்ல வந்து கல்வெட்டு எழுதியிருக்காங்கப்பா. இந்த குடைவரை கோயில் மகேந்திரவர்மனின், அதாவது கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவ கிரந்த எழுத்துல உள்ள சமஸ்கிருத கல்வெட்டு. ஆமா, என்னப்பா குலசேகரா கதை கேட்டே வந்து திடீர்னு காரை ஓரமா போய் எங்க
1: நிப்பாட்டுற? செஞ்சு போற ரோடு வந்துட்டான், இந்த மேற்கு சைடு போனா திருவண்ணாமலை போற வழியா?
0: ஆமா,
1: அங்க பக்கத்துல ஒரு பாட்டு கூழ் வச்சுக்கிறாங்க.
0: ஆமாம்ப்பா, அருமையான கூழ் பார்க்கும் போதே தெரியுது.
1: ஆளுக்கு ஒரு சொம்பு குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புவோமா?
0: நிச்சயமாப்பா.
1: சரி சரி சரி.
0: கூழ் குடிச்சோம்னா உடம்பே கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடும்.
1: ஆமா,
0: குளிர்ச்சி ஆயிடுது இல்லையா, கூழ் குடிச்சிட்டு அப்புறமா நம்ம திருப்பியும் அந்த ஊருக்கு போவோம்.
1: சரி சரி, வண்டி ஓரமான எடுத்துறேன்.

0: பாண்டியம்மா, ரெண்டு கூழை, ஒரு கம்பங்கூழ, ஒரு கேழ்வரகு.
1: தொட்டுக்க என்னன்னு பாருப்பா.
0: தொட்டுக்க நார்த்தங்க, அப்புறம் காஞ்ச மிளகா.
1: எப்பா அண்ணன் கொஞ்சம் துவையிலும் வச்சிருக்காங்க பாருப்பா.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அதையும் கொஞ்சம் வாங்க.
0: அது வாங்கிறேன்.
1: அருமையா இருக்குப்பா, நல்லா டேஸ்ட்டுப்பா.
0: மரம் இந்த வெங்காயம்
1: கொண்டப்பா. சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்து இருக்குப்பா, கட்டாயம் சாப்பிடணும் எல்லாரும்.
0: சூப்பராக இது கூழ.
1: நல்லதுப்பா உடம்புக்கு.
0: குடிச்சிடும், கிளம்புவோமா?
1: கிளம்பலாம்ப்பா, காசு கொடுத்துட்டு வந்துடும் மறக்காம.
0: பாட்டிம்மா இந்தாம்மா காசு, வரமா? போயிட்டு வரமா.
1: சரிப்பா சரிப்பா, வாப்பா போகலாம்.
0: மாரவர்மன், இப்ப இன்னும் கொஞ்ச தூரத்துல மண்டகப்பட்டு குடைவர கோயிலுக்கு போயிடும் நினைக்கிறேன்.
1: ஆமாப்பா குலசேகரன், இந்த

0: ரோட்ல ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன பாறைகள் குன்றுகள்.
1: ஆமா,
0: அப்புறம் வந்து இந்த கல்லே பார்த்தா கூழாங்கல் மாதிரி பெருசு பெருசா கொட்டி வச்ச மாதிரி
1: மழையெல்லாம்
0: இருக்கு. பார்க்கும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு.
1: பக்கத்துல
0: பார்த்தோம்னா விவசாயம் நடக்குது, அங்க விவசாயிகள் வந்து உழுதுகிட்டு இருக்காங்க, நடுவு நட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் போகுது. இந்த பக்கம் பார்த்தோம்னா மழையா இருக்குது. அப்புறம் சில இடத்துல பார்த்தோம்னா வெறும் காடா இருக்குது.
1: அப்புறம் விவசாய நிலத்துக்குள்ளே குண்டு குண்டு மலையெல்லாம் இருக்குது.
0: ஆமாம்ப்பா, பாறை பெரிய பெரிய பாறையாக இருக்குது. கிணறுலாம் கல் கிணறு தான் நிறையா இருக்குப்பாங்க. ஏன்னா பல மாவட்டத்தில் பார்த்துருக்கோம் வந்து போர் போட்டு தண்ணி எடுப்பாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களை பார்த்தோம்னா அந்த கல்லை வந்து நம்ம வந்து டைனமைட் வச்சு உடைச்சி அந்த கிணறு கல் கிணறு அதில் தான்ப்பா தண்ணி எடுத்து விவசாயத்தை பயன்படுத்துகிறாங்க.
1: விவசாயம் ரொம்ப செழிப்பாகுது. மரவர்மனுங்க
0: இப்போ பேசிகிட்டே வந்ததில் அதுவும் அடுத்த ஊருக்குல.
1: ஆமாம்,
0: அதுதான் வந்து மண்டகப்பட்டு.
1: ஓ, வந்துட்டான்.
0: ஆமாம்ப்பா, அந்த ஆர்ச்சி இருக்கு பாருப்பா.
1: ஆமாம், ஆர்ச்சி போட்டுருக்கேன்.
0: அந்த ஆர்ச்சியில் அப்படியே உள்ளே போகணும்ப்பா.
1: ஓ,
0: ஒரு சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல வந்துரும்பா.
1: சரி சரி சரி,
0: பார்த்து பார்த்து பொறுமையா போப்பா.
1: கிழக்கு சைடு தான் வருது வழி.
0: ஆமாப்பா, கிழக்கு தான், கிழக்கு போயிட்டே இரு, கொஞ்ச நேரத்துல அப்படியே வந்துரும்.
1: ஓ, அது ஒரு மலை தெரியுதா?
0: அதேதான்ப்பா. தொல்லியல் துறையில வந்து அந்த ஸ்பென்சிங் போட்டிருக்காங்க பாருப்பா, கம்பி அப்படியே சுத்தி அங்க போய் நிப்பாட்டிருப்பா. அந்த மரத்து கீழே அப்படியே ஓரமா நிப்பாட்டிருப்பா.
1: ஓ, அதனுடைய வரலாறு கூட ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க.
0: ஆமாப்பா, ஆமாப்பா.
1: சரி சரி சரி, அங்கே நிறுத்துற வண்டியா?
0: நிறுத்துப்பா, நிறுத்து.

0: சரிப்பா நம்ம உள்ள போமா?
1: ஆ உள்ள போவோம். மரவர்மன், மலை உள்ள மரங்கள் எல்லாம் நிறைய முளைஞ்சிருக்க, எப்படி போனோம்?
0: இப்ப அந்த ஒத்தடி பாதை போகுது இல்ல?
1: ஆமா,
0: அது அப்படியே போனோம்னா கொஞ்ச தூரத்துல வந்து ரெண்டு பாறைக்கு நடுப்புற ஒரு ரோடு போகுது பாரு.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அதுவும் நடக்கிற தூரம் தான்.
1: ஓ, மண்ணு தரையா தான்
0: அது? ஆமாப்பா, சும்மா ஒரு ரெண்டு ஆள் நடக்கலாம், அவ்வளவுதான். அது வழி அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அந்த குடைவரை கோயில் வந்துரும். வாப்பா வாப்பா, அது தெரிந்து பாருப்பா.
1: அதை பாத்துட்டோம், அதை பாத்துட்டோம். குடைவரை கோயில் குடைஞ்சிருக்குதா?
0: ஆமாப்பா ஆமாப்பா,
1: அதானா?
0: ஆச்சரியமா இருக்குல்ல?
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாத.
0: இப்ப கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஒரு அருமையா ஒரு குடைவரை கோயில செஞ்சிருக்காங்க பாருப்பா.
1: நீங்க சொன்ன மாதிரியா அந்த மும்மூர்த்தி கருவறை இருக்குது?
0: ஆமா,
1: அர்த்த மண்டபம் முக மண்டபம் எல்லாம் இருக்குது.
0: ஆமாப்பா, படி ஏறி வாப்பா உள்ள வாப்பா. அது அந்த மேற்கு தூண்ல வந்து கல்வெட்டு இருக்கு பாருப்பா.
1: ஆமா, இந்த துவார பாலகர் சிலையெல்லாம் இருக்குது.
0: ஆமாப்பா.
1: மாரவர்மன், இந்த கல்வெட்டுல எது எழுதிருக்கு, அத என்ன படிக்கட்டுமா?
0: எப்பா படிப்பா, என்னதான் எழுதிருக்குன்னு பார்ப்போமே.
1: இது கிறந்த இடத்துல தான் இருக்கு.
0: சமஸ்கிருத கிறந்த எழுத்துல இருக்கு.
1: ஏததான் நிஷ்ட மத்ருமமால் ஒகமசதம் விசித்திர சிதேன நிர்ம பிதன் ரூப பேனப பிரகமேஸ்வர விஷ்ணு லஷிதாயனம் அப்படின்னு எழுதியிருக்க.
0: எப்பா, பிரம்மன் சிவன் விஷ்ணு ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்.
1: ஓ, சமஸ்கிருத கல்வெட்டோ?
0: ஆமாப்பா, தேவநாகரி எழுத்துல வந்து இந்த கல்வெட்டு பண்ணிருக்காங்க. சரியா, இதுக்கு இதான் அர்த்தம்.
1: சரி சரி,
0: அந்த காலத்திலேயே மும்மூர்த்திகளுக்கு வந்து கோயிலா அவர் செஞ்சிருக்காரு. ஆனா இப்ப வந்து அந்த கருவறையில தெய்வ சிலைகள் இருக்கிற மாதிரி தெரியல.
1: மாரவர்மன், நீங்க சொன்னது போல மூணு கருவறைக்கு ஒரு சிலை கூட இல்லையா?
0: ஆமா, அது என்னன்னு தெரியல. காலப்போக்கில் வந்து அதை யாராவது எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு தொல்லியல் துறையால பாதுகாக்கப்படுது. அவங்க எப்போதுமே என்ன சூழ்நிலையில இருக்கோ அதை அப்படியே பாதுகாக்கிறது தான் அவங்க செய்யறது. அந்த விதத்துல வந்து இறைவன் சிலைகள் இல்லாம இந்த இடம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருதுப்பா.
1: பாக்குறது ரொம்ப அழகா இருக்குது.
0: ஆமாப்பா, நான் சொன்ன மாதிரி அந்த அர்த்த மண்டபம், முக மண்டபம், அப்புறம் உள்ள மூன்று கருவறை, இதெல்லாம் எவ்வளவு ஒரு துல்லியமா செதுக்கிருக்காங்க. அந்த செதுக்கினதான் வந்து நம்ம வந்து பாராட்டணும்.
1: பாராட்டணும். ஆமா, எப்படி செதுக்கிருப்பாங்க?
0: எப்பா, இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாறையுடைய வந்து அந்த முகப்பு இருக்குல்ல, அது மேல் பக்கத்தை உத்து பாருப்பா. மழை தண்ணி வந்து உள்ள போகாத அளவுக்கு, வெளியில வந்து தெரிக்கிற அளவுக்கு அவங்க ஒரு ஷேப், அதுல ஒரு மாடலா கட்டிருக்காங்க.
1: தடுப்பு, அந்த மழை தண்ணி தடுப்பு வந்து வெளியில ஊத்துற மாதிரி
0: இதெல்லாம் எவ்வளவு தூரம் நுணுக்கமா அவங்க சிந்திச்சு பாத்துருக்காங்க.
1: மாரவர்மன், நம்ம வீட்டுல எல்லாம் மழை தண்ணி விழும் போது நேரம் விழும், ஆனா இதுல நேரம் விழாது போல.
0: நம்ம ஊர்லயே என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல ஒரு ஸ்லாப் மாதிரி கட்டி தண்ணிய வந்து அந்த தள்ளி விடுற மாதிரி பண்றோம்ல. பாறைய மேல குடையும் போது அந்த மாடல்ல தண்ணி விழாத மாதிரி
1: பாருங்க,
0: ஆச்சரியமா கட்டிருக்காங்க பாருப்பா. அந்த காலத்துல
1: எவ்வளவு ஒரு அழகான வேலைப்பாடு.
0: இதெல்லாம்

0: எல்லாரும் வந்து பார்க்கணும்ப்பா.
1: இந்த தூணெல்லாம் பாரு, நல்லா
0: சொன்னோம்ல, இந்த தூண் வந்து வெறும் தூணா இல்லாம அந்த தூண்ல வந்து சதுரம் கட்டு அப்புறம் சதுரம் இப்படி அப்படி செதுக்கிறதுலே வித்தியாசத்தெல்லாம் கட்டிருக்காங்க,
1: நல்ல வடிவமைப்புகள் இருக்குது.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, ஆச்சரியமான இதை வந்து எல்லாரும் வந்து பாக்கணும்ப்பா.
1: இந்த குடவர கோயில் சைஸ் ஒரு 40 x 15 அடி இருக்குமோ?
0: இருக்கும்ப்பா, தாராளமா இருக்கும். இதை எத்தனை பேர் செஞ்சாங்களோ, எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சோ யாருக்கு தெரியும்.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அவ்வளவு தூரம் வந்து அந்த காலத்துல இதுலாம் ஒரு ஆர்வம் காட்டி அந்த மகேந்திரவர்ம பல்லவன் வந்து செஞ்சிருக்காருன்னா நிச்சயமா ஒரு பாராட்டுக்குரியவர் தான்ப்பா.
1: ஆமா, மாரவர்மன், நான் இத்தனை வருஷமா காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கிறேன், ஒரு தடவை கூட இங்க வந்து பார்த்தது இல்ல. அதுவும் முதல் குடவர கோயில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, இங்க பார்த்து நின்னு பாக்குறதுல.
0: அதாவது ஆதி மனிதன் கற்களை தான் ஆயுதமா பயன்படுத்தினா அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னா பெரிய கல் பாறையவே கொடைஞ்சு இவங்க வந்து இவ்வளவு பெரிய குடைவரை கோயிலை செஞ்சிருக்காங்கன்னா, அதுவும் இந்த பாறையெல்லாம் இருக்குல்லப்பா, அவ்வளவு கடினத்தன்மை கொண்டதான், இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. அதாவது அவ்வளவு ஒரு இறுக்கமான கடுமையான ஒரு கடினத்தன்மையுடைய ஒரு பாறைகளாம் இதெல்லாம். அதில் வந்து அவங்க செஞ்சுருக்காங்கன்னா சாதாரண விஷயமா?
1: ரொம்ப அதிசயமாக இருக்குதுப்பா. மாரவர்மன், இது போன்ற இந்த பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கிறதும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றதும் நம்மளுடைய அனைவருடைய பொறுப்பாக இருக்கும்பா.
0: கட்டாயம்ப்பா. சுற்றிலும் குன்றுகளும் பாறைகளும் காணப்பட்டாலும் பக்கத்திலேயே ஏறி இருக்கிறது மழை நாட்கள்ல பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்பா. ஏன்னா இதை வந்து பார்த்துட்டு அப்படியே ஏரியில கொஞ்சம் நம்ம குளிச்சுட்டு அப்படியே இயற்கையோட இயற்கையா அப்படியே நம்ம போலாம்ப்பா.
1: உண்மைதான்.
0: இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வர்ற வழியில அந்த ஒரு சின்ன ஊர் இருக்கு இல்லையா மண்டகப்பட்டு, இந்த குடைவரை கோயிலை தாண்டி கொஞ்சம் வெளில போகும்போது ஒரு சின்ன பாறைக்கு மேல எவ்வளவு பெரிய பாறை நிக்குது பாருப்பா.
1: அது கிரேன் வச்சு தூக்கி வச்ச மாதிரி இருக்குது, ஆனா இயற்கையா அப்படியேதான் இருக்குது.
0: ஆமாப்பா, அது இயற்கையா உழுந்துராம அந்த அதுக்கு பேரு இந்த ஊர்ல வந்து வெண்ணைக்கல் பாறை அப்படின்னு சொல்றாங்கப்பா.
1: அருமையான
0: இந்த ஊருக்கு வந்து இந்த குடைவரை கோயில பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குலசேகரன், இந்த ஊர் மக்களும் இந்த குடைவரை கோயில பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவம் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
1: போயிட்டு நம்ம ஒவ்வொருத்தங்களா கேட்டு தெரிஞ்சுக்குமா?
0: கட்டாயம்ப்பா, ஒரு ஒருத்தங்களா பார்த்து பேசி அவங்க என்ன சொல்றாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோம்.
1: சரி ஐயா. வணக்கம் ஐயா, நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து வந்துருக்குறோம். உங்க ஊருனுடைய மண்டகப்பட்ட குடைவரை கோயிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்க.
2: என் பேரு ராஜா. இ மண்டகப்பட்டு எங்கள் ஊரு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி தாலுகா, விவசாயி. எனக்கு வயசு வந்து 44. இந்த ஊரில் வந்து குடைவரை கோயில் உள்ளது. இதில் வந்து பார்த்தோன்னா கல்லாலே செதுக்கப்பட்ட கோயில். முதல் முதல்ல பெரிய மலையை குடைஞ்சி அது தூணி எடுத்தாந்து வைக்கல, அதில் மலையில் உள்ள தூணியை ரெடி பண்ணி குடைஞ்சி வச்சுருக்காங்க. 30 அடி அகலத்துக்கு வரும். ஹைட்டு வந்து 12-13 அடி வரும் ஹைட்டு. அந்தளவுக்கு குடைவரை கோயில் செஞ்சுருக்காங்க. டூரிஸ்ட்டு பார்த்தா சண்டே சாட்டர்டே 2 நாள் நிறையா டூரிஸ்ட்டுங்க வருவாங்க. எனக்கு கருத்து தெரிஞ்சிருந்து பார்த்துருந்தா மூலையாக வந்து புதல் இருக்குது, நாங்கள் அங்கே போகக்கூடாது அப்படி விழுணுவாங்க. அந்த மூலையில் பார்த்தா தண்ணி மட்டும் வடிஞ்சிட்டு இருக்கும். ஒரு மூலையாக வந்து பார்த்தா வெடிப்பு போட்டு நம்ம சிமெண்டால் போட்டு மழுகுன மாதிரி இருக்கும். இல்லைன்னா பாறையிலேருந்து நான் தண்ணி வருதுன்னு பார்த்தா இதுக்கும் செஞ்சு கோட்டைங்க லிங்க் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிறவங்க அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பாடப்புக்கில் பார்த்தா 3ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் பாடப்புக்கிலே வரும். மொத்தம் 6 இடம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். நம்மளுக்கு தான் பெஸ்ட்டாக சொல்லுவாங்க மண்டகப்பட்டு மண்டகப்பட்டு தான்.
3: சின்ன பையனாக இருக்கும்போதே உள்ளே போய் பார்த்துருக்கேன், அது உள்ளே சிலை எதுவும் இல்லை. இந்த முதலாம் மகேந்திரவர்மன் வந்து போரில் தோத்ததுனால சிலை வைக்க முட்டாங்களாம் சொல்லி கேள்விப்பட்டதான். ஊருல இருந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும் படி, வந்து ஏறி தான் போயிட்டு மேலே கோயிலை பார்க்கணும். மண்டபத்தை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மண்டபத்தை சுற்றி வேலியெல்லாம் போட்டிருக்காங்க, இரும்புலான வேலி. அம்மன் வந்து திரைப்படத்துக்காக ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. நண்பர்கள் எல்லாம் மலை மேலாம் நாங்கள் ஏறி விளையாடிக்கிருக்கோம். கார்த்திகை தீபத்து அன்னைக்கு மலை மேலாம் ஏறி விளக்கேற்றுவாங்க. இந்த குடைவரை கோயில் இருக்கிறதுனால எங்களுக்கும் எங்கள் ஊருக்கும் பெருமை. புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, திருவண்ணாமலை இந்த பக்கம்லாம் இவ்வளோ பேர் வந்து வந்து பார்த்துட்டு போதுங்க. இன்னும் நிறைய பேர் வாங்க வந்து இந்த குடைவரை கோயிலை பார்த்துட்டு ரசித்துட்டு போங்க.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிராஜன். நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மண்டகப்பட்டு கிராமத்திலிருந்து பேசுறேன். எங்க ஊர் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர். இது வந்து மகாபலிபுரத்து குடிவார கோயிலுக்கு முன்னாடி இருந்த ஒரு குடிவார கோயில். இது வந்து பாத்தீங்கன்னா கிபி 600 ஆண்டுக்கு அப்புறம் இது நிறுவப்பட்டது. இந்த

0: ஆதிவார கோயிலுக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு 5 முதல் 6 டூரிஸ்ட் பஸ் வந்து போகுது.
1: அங்க ஒரு அம்மா நிக்கிறாங்களே,
2: ஆமா,
1: அவங்கள்ட்டையும் கேட்கலாம்ப்பா.
2: சரி சரி சரி,
1: எல்லாத்தையும் கேட்டோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா. வணக்கம்மா, நாங்கள் பாண்டிச்சேரிந்து வந்திருக்கிறோம். இந்த குடைவர கோயிலை பற்றி தெரிஞ்சுனாலும் வந்தோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமா.
3: என் பேர் அன்பரசி, மண்டகப்பட்டு எனது ஊர். வயசு வந்து 40. நான் ஹவுஸ் ஒய்ஃப். எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு கோவில் இருக்குது, குடைவாரி வேலைகளும். அது பக்கத்துலேயே வந்துட்டு முருகன் கோவில், கல்வெட்டு குடைவாரி கோவில்லாம் மேலே மலை மேலே ஏறி போயிட்டு பார்க்குற அதிசயம்லாம் இருக்குது.
4: வணக்கம், நான் பூங்குழலி, ஈ மண்டகப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர்கள். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் ஊர். இந்த ஊர் நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் காலேஜில் வேலை செய்யும் போதே என் கூட வேலை செஞ்சவங்களோட அனுபவம் இருக்குது. அவங்க வந்து இந்த ஊரை சேர்ந்தவங்க. அப்போ வந்து சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து குடைவரை கோயில்னு இருக்குன்னிட்டு. அப்போ எனக்கு குடைவரை கோயில்னால் என்ன அப்படிலாம் அர்த்தமே தெரியாது. அப்புறம்தான் வந்து என்ன அர்த்தன்றது தெரிஞ்சுது. ஒரு பெரிய கல், அந்த கல்லை வந்து சிற்பிக சேர்ந்து செதுக்கி உடச்சி உடச்சி உடச்சி அதை கருவறையாக மாற்றியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருக்கும் ஒரே இடத்துல பக்கத்தில் பக்கத்தில் வந்து 3 தூண்களோடு சேர்த்து குடைந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் தான் தெரியும் அதை குடைந்தது வந்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் எனும் விசித்திர சித்தன் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் இதே ஊர். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு நானும் என் ஹஸ்பண்டுமா அந்த குடைவர கோயிலில் போயிட்டு ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதாவது இவ்வளோ சின்ன கிராமம், உள்ள நான் வந்தப்போ பஸ் வசதி கூட கிடையாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய குடைவரை கோயில் இருக்குது. சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல நம்ம வாழ்க்கப்பட்டிருக்கோன்ற ஒரு பெருமை எனக்கு அப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது. தொல்லியல் துறையோட கண்ட்ரோலில் கொண்டு வந்த பிறகு அதை நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட ஸ்கூல் விசிட்டு அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. அது மாதிரி ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வந்து அங்கே ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்ன்றது எங்களோட ஆதங்கம். இதனோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்க எல்லாருமே வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடி வீடெல்லாம் கிடையாது யார் வீட்லேயும். அப்போ வேர்க்கல்லாம் நிறைய விளையும். எல்லாருமே கிராமத்து மக்கள் எல்லாருமே அந்த மலை மேலே தான் காயப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ பெரிய மலையும் அது. எல்லோரும் அங்கங்கே ஒரு ஒரு இடம் பிடிச்சிட்டு 40 மூட்டை 50 மூட்டை ஒவ்வொரு குடும்பமும் காயப்படுவோம் அப்படின்வாங்க. அவ்வளோ பெரிய மலையான்னு எங்களுக்கு கீழே வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆனால் திண்டிவனம் டு செஞ்சி, செஞ்சி டு விழுப்புரம் ரோட்டில் இருக்கிறதுனால நிறைய பஸ் வசதி இருக்குது. அதனால் வரலாம். வந்து பார்க்குறதுக்கெலாம் நிறைய வசதியான இடம் தான். அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். வந்து பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.
2: நன்றிம்மா.
1: குலசேகரன், அதோ ஒருத்தர் படித்த ஒரு மாதிரி இருக்கார்ல,
2: ஆமாம்,
1: அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோமே.
2: ஓ சரி சரி சார், வணக்கம் சார். சார், இந்த குடைவர கோயிலை பற்றி சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
5: வணக்கம், நான் எழுத்தாளர் செஞ்சி தமிழினியன். பொதுவாகவே விழுப்புரம் மாவட்டம் என்பது இயற்கை சூழல் ஒரு சிறப்பாக வாய்ந்த மாவட்டம். இங்கே வந்து கடல், ஆறு, குன்றுகள், மலை, சமவெளி என இயற்கையோட எல்லா சூழல்களும் இங்கே இருக்கும். பெரும்பாலும் இங்கு பாறைகளும் குன்றுகளும் காணப்படுகிற இடம். இந்த பாறைகள் கூட ராக்ஸில் வந்து பல டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து இக்னியஸ் ராக்ஸ்ன்னுவாங்க. அந்த கடினத்தன்மையான பார்வை தான் இங்கே நிறைய மலை குன்றுகளாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே இருக்கிற பாறைகள் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் இருக்கும். குன்றுகள் இருந்தாலும் இயந்திரங்களால் நகர்த்த முடியாத அளவுக்கு பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். அந்த மாதிரியான பெரிய பாறைகளை தேர்ந்தெடுத்து தான் அன்னைக்கு வந்து குடைவரை கோயில்கள் அமைத்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு பெரிய பாறை தான் வந்து இங்கே மண்டகப்பட்டில் இருக்குது. இந்த பாறையோட பெரிய சிறப்பு என்னென்னா, ஏறக்குறைய கிபி 600 to 630 வரை, 7ஆம் நூற்றாண்டு, முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன், அவரை வந்து விசித்திர சித்தன் சொல்லுவாங்க, அவரால் குடையப்பட்ட, அதுவும் வட தமிழ்நாட்டில் முதலில் குடையப்பட்ட குடைவரை கோயில் இது. இங்கே வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் அந்த 3 பேருக்குமான கருவறையுடன் கூடிய மண்டபம் உள்ளே வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அர்த்த மண்டபம்னுவாங்க, அது ஒரு மண்டபம் இருக்குது. 2 பக்கங்களையும் வந்து இந்த தூண்கள், துவாரபாலகர்ன்றாங்க, அந்த துவாரபாலகர்கள் இருக்காங்க. அதில் கூட வந்து ஒருத்தர் வந்து ஒரு அவரோட அணிகலங்கள்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு விஷ்ணுவுக்கான பக்தர் மாதிரியும், இன்னொருத்தர் வந்து ஒரு சிவனுக்கான பக்தர் மாதிரியான 2 கோலங்களில் வந்து 2 உருவங்களும் காணப்படும். இந்த கல்வெட்டு வந்து அந்த தூண்லேயே வந்து கல்வெட்டு வந்து எழுதியிருக்காங்க. அந்த கல்வெட்டில் என்னென்னா, இந்த யார் இது வந்து இது குடைஞ்சதான் கட்டப்பட்டது அப்படின்ற அந்த விவரம் வந்து அந்த கல்வெட்டில் இருக்குது. சைடில் வந்து படி

0: இருக்கு. படி ஏறி தான் மேலே போகணும். ஏறக்குறைய ஒரு 5 அடி உயரத்துல தான் மேலே குடைஞ்சிருக்காங்க. அது படி 8 மேலே ஏறி நம்ம மேலே போனோம்னா தான் அந்த கோயிலை வந்து உள்ளர பார்க்க முடியும். இப்போதைக்கு வந்து அங்கே உள்ளர அந்த சாமி சிலைகள் இல்லை. கல்வெட்டு வந்து என்ன குறிப்பு சொல்லுதுன்னா, இது வந்து எந்த விதமான உலோகங்களையும் கொண்டும், மரங்களை கொண்டும், செங்கல்களை கொண்டும், அலோகங்களை கொண்டும், அதாவது சுதை என்று சொல்லப்படுகிற சாந்துகள், அதை எதுவுமே பயன்படுத்தாமல் உருவாக்கப்பட்ட இந்த குடவரை கோயில் தான் இதனோட விசேஷமே. இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கு, அது வந்து ஒரு வெண்ணைக்கல் பாறைன்னு. இதே மாதிரியான ஒரு வெண்ணைக்கல் பாறை வந்து எங்கே இருக்குன்னா மாமல்லபுரத்தில் இருக்குது. மாமல்லபுரத்துக்கு அப்புறமா ஒரு வெண்ணைப்பாறை வந்து இந்த மண்டகப்பட்டுலையும் நம்ம காணலாம். அது என்னென்னா அந்த அடி வந்து ரொம்ப சின்ன இடத்துல வந்து தான் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது இது எப்படிடா நிற்குது அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய இடமா அந்த வெண்ணைப்பாறை இருக்குது. பொதுவாக வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து தொல்லியல் துறை வந்து அந்த இடத்த பாதுகாக்கும் நோக்கட வேலிகள்லாம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து உருவாக்குவதற்கு யாரும் ஆள் கிடையாது. இது நமக்கு ஏற்கனவே இருக்குது. நம்மளோட வரலாற்று பெருமைகளில் முக்கியமானது இது. அந்த ஒரு உறுதிப்பாட்டோடு நம்ம வந்து வரும்போது இதை வந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு சுற்றுலா போகிறோம் அப்படின்னாங்கன்னா மற்ற காட்சிகளை பார்க்கலாம், சந்தோஷப்படலாம். அதை தாண்டிலும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறதுனால இதையெல்லாம் குடும்பத்தோடு வந்து இதை வந்து பார்க்கணும். இதை பார்ப்பதன் மூலம் நம்முடைய வரலாறுகளை நாம் மீட்டெடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப நன்றிமா. நாங்க புறப்படுறோம், வரங்க எல்லாருக்கும். வரோம்
2: வரங்கம்மா, எல்லாரும் சார் வரங்க சார்
1: வரோம் சார். இப்ப நம்ம எந்த வழி போறது? செஞ்சி போயிட்டு திண்டிவனம் போயிட்டு பாண்டிச்சேரி போயிடலாமா?
2: அப்படி போயிடலாம்.
1: சரி,
2: நம்ம வரும்போதுதான் வந்து பாண்டிச்சேரியில விழுப்புரம் அப்புறம் மண்டகப்பட்டு வந்தோம்.
1: ஆமா,
2: போகும்போது இங்க இருந்து அப்படியே செஞ்சி போய் செஞ்சில இருந்து திண்டிவனம் அப்படியே பாண்டிச்சேரி போயிடலாம்.
1: சரி
2: சரி, வண்டி எடுக்கிறியாப்பா?
1: வண்டி எடுக்கிறேன். உக்காந்துட்டீங்களா?
2: ஓகேப்பா, ஓகே, கிளம்பலாம்,
1: புறப்படுவான்.

நேயர்கள் இதுவரை கேட்டது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மண்டகப்பட்டு குடைவரை கோயில் சித்திரம்.

ஒளிப்பதிவு மற்றும் குரல் வண்ணம் மாரவர்மனாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், குலசேகரனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை இன்றைய நிகழ்ச்சியில் உஷாராஜ் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா இடம்பெறுகிறது. தொடக்கமாக திருவோங்கு என தொடங்கும் திருவருட்பா.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய பொறியியலின் தந்தை என்று போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினம் இன்று தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பொறியியல் துறை வளர்ச்சியில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றைய தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை பொது சேவைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு பங்காற்றும் அனைத்து பொறியாளர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் திரு சுக்பிந்தர் சிங், உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் முதலமைச்சர்களும் தலைமைச் செயலர்களும் காணொலி மூலம் பங்கேற்க உள்ளனர். இந்த கிஷாவ் அணை திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பின்னர் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் செலவில் 90% மத்திய அரசும் 10% 6 மாநில அரசுகளும் பங்கிட உள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையமும் தொழில் நிறுவனங்களும் இடையேயான இந்திய ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஏவுகணை, ரேடார், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ராணுவ தளவாடங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய நாட்டின் தொழில் நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாரம்பரியத்தில் ஜனநாயக நெறிமுறைகள் பின்பற்றி வந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரிக்வேதத்தில் சபா, சமிதி, மக்கள் கூட்டங்கள் செயல்பட்டு வந்ததை அவர் எடுத்துரைத்துள்ளார். வைஷாலி போன்ற பழமையான நகரங்களில் மக்களாட்சி நடைபெற்றதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரம்பரிய மக்கள் கூட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்த இந்தியாவின் பயணம் பாராட்டத்தக்கது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி ஆவணங்களை சிறு காணொலிகளாக மாற்றுவதற்கான செய்தியை தேசிய அறிவியல் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாரல் ஏஐ செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காணொலிகளை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தது. அறிவியல் ஆராய்ச்சி தொடர்பான தகவல்கள் எளிதாக பெறும் வகையில் இந்த செயலி வழிவகை செய்ய உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது.

பன்னிசைமாலை நிகழ்ச்சியில் இதுவரை உஷாராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருப்ப கேட்டீர்கள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

0: அறிவித்துள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தீர்ப்பாயங்களில் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றால் அவர்களின் பதவிக்காலம் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மல்யா மோகனா அடங்கிய அமர்வு, உறுப்பினர்களின் ஓய்வு பெறுவதன் மூலம் தீர்ப்பாயங்கள் செயல்படாமல் இருக்கும் நிலை ஏற்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பாயங்களில் ஒரு மாதம் வரை பதவிக்காலம் நீட்டிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்குவங்கத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. ரெஜி நகர் தொகுதியிலிருந்து திரு ஷஹராவ் சர்க்காரும், நந்திகிராம் தொகுதியிலிருந்து ஹசிராணி ராத்தும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற 19ஆம் தேதி கடைசி நாளாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1959ஆம் ஆண்டில் இதே நாள் அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தார். அகில இந்திய வானொலியின் கீழ் செயல்பட்ட தூர்தர்ஷன் தொலைக்காட்சி 1976 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தனியாக செயல்பட தொடங்கியது. 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற தில்லி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ண தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. கடந்த 1997 செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் பிரசார் பாரதியின் கீழ் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியும் ஆகாஷவாணியும் செயல்பட்டு வருகிறது. தகவல் பரிமாற்றம், கலாச்சார பராமரிப்பு, தேசிய ஒருமைப்பாடு உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவையாற்றி வருகிறது. வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த மாசசூசெட்ஸ் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் செய்லர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் அமெரிக்க உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் எஃப் பிரிவு வெளிநாட்டு மாணவர்கள், ஜே பிரிவு பரிமாற்ற பயணிகள், ஐ பிரிவு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த தடையை விதித்துள்ளது. இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் $5,000 கோடி அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் சரக்கு மற்றும் சேவை வர்த்தக தடைகள் உள்ளிட்டவற்றில் எளிதாக்குவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் கடந்த நிதியாண்டில் 8.22% குறைந்து $795 கோடி இருந்தது. இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு மருந்து பொருட்கள், மீன், பருத்தி ஆடைகள், மின்னணு பொருட்கள், ரசாயனம், எஃகு உள்ளிட்டவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கனடாவிலிருந்து பயறு வகைகள், நிலக்கரி, உரம், கச்சா எண்ணெய் உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து தொலைத்தொடர்பு, கணினி, தகவல் சேவை உள்ளிட்ட சேவைத்துறை ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. கனடாவில் 425,000 இந்திய மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து கூடுதல் தன்னாட்சி அதிகாரம் கிடைப்பதற்கு பிரிட்டனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வேல்ஸ் தலைநகர் கார்டிஃபில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி, வேல்ஸ் அமைச்சர் பிளைட், வட அயர்லாந்து அமைச்சர் சின்ஃபீன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பிரிட்டனின் மாகாணங்களான ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்துக்கு முழு தன்னாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் ஆன்டி புர்ஹாமிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் இதற்கு பிரிட்டன் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்று பிரதமரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்குகிறது. இதற்கான ஒலிம்பியாட் ஜோதியை சர்வதேச செஸ் சம்மேளன பொறுப்பு தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த், உஸ்பெகிஸ்தான் செஸ் வீரர் ஜோஹிர் சிண்டரோவிடம் பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார். வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் சர்வதேச அளவில் சிறந்த செஸ் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிசாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு

0: அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: பாடுங்கள் அம்மா, என் அருமை அம்மா என்று கத்தினான் ஹஹோல். அதுதான் வாழ்க்கை. அவன் முதலில் தானே பாடத் தொடங்கினான். அவனது குரல் பிற சப்தங்களையெல்லாம் விழுங்கி விம்மி ஒலித்தது. தாய் அவனை தொடர்ந்து சென்றாள். திடீரென அவள் தடுமாறினாள். கால் தவறி ஆழங்காணாத பாதாள குழிக்குள் விழுந்தாள். அந்த பிளத்தின் சூன்யத்தில் பயங்கர குரல்கள் கூச்சலிட்டு அவளை வரவேற்றன. மேலெல்லாம் நடுங்கி குளிர அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். அவளது இதயத்தை ஒரு கனமான முரட்டுக்கை அழுத்தி பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கி முறுக்கி பிழிவதில் ஆனந்தம் காண்பது போல் தோன்றியது. ஆலை சங்கு இடைவிடாது அலறி முனகி தொழிலாளர்களை அரை கூவி அழைத்து கொண்டிருந்தது. அது இரண்டாவது சங்கு என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அந்த அறை முழுவதிலும் புத்தகங்கள் இறைந்து கிடந்தன. எல்லாம் நிலை குலைந்து தலைக்கீழாய் கிடந்தன. தரையில் சேறுபடிந்த பூட்ஸ்கால்களின் தடங்கள் காணப்பட்டன. அவள் எழுந்தாள். முகங்கை கழுவவோ பிரார்த்தனையில் ஈடுபடவோ எண்ணாமல் அங்குள்ள பொருள்களை எடுத்து அடுக்கி அறையை சுத்தம் செய்வதில் முனைந்தாள். சமையல் அறையில் கிடந்த கம்பின் மீது கொடியின் சிறு பகுதி இன்னும் ஒட்டி கிடந்த அந்த கம்பின் மீது அவள் பார்வை விழுந்தது. அவள் அதை குனிந்து எடுத்து அடுப்பில் வைக்கப் போனாள். ஆனால் திடீரென வேறொரு எண்ணம் தோன்றவும் அவள் பெருமூச்சு விட்டவாறே அதில் தொங்கிய கொடி துணியை அகற்றி அதை ஒழுங்காக மடித்து தனது பைக்குள் வைத்து கொண்டாள். அவள் அந்த கம்பை முழங்காலில் கொடுத்து முறித்து அடுப்புக்குள் எரிந்தாள். பிறகு ஜன்னல்களையும் தரையையும் தண்ணீர் விட்டு கழுவினாள். தேநீர் பாத்திரத்தை கொதிக்க வைத்துவிட்டு உடை உடுத்தி கொண்டாள். பின்னர் அவள் சமையல் அறையில் இருந்து ஜன்னல் அருகே அமர்ந்தாள். அவள் மனத்தில் அதே கேள்வி மீண்டும் எழுந்தது. இனி என்ன? தான் தனது காலை பிரார்த்தனையை சொல்லவில்லை என்பது ஞாபகம் வந்தவுடன் அவள் அங்கிருந்து எழுந்து விக்கிரகங்களை நோக்கி வந்தாள். அவற்றின் முன்னே சில கணங்கள் நின்றாள். பிறகு மீண்டும் உட்கார்ந்தாள். அவள் இதயம் ஒரே சூன்ய வெளியாக வெறிச்சோடி கிடந்தது. நேற்றைய தினத்தில் தெருக்களிலே உற்சாக வெறியோடு கத்தி சென்ற ஜனங்கள் இன்று தங்கள் தங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைந்து முடங்கி கிடந்து இயற்கைக்கு மீறிய சம்பவங்களை பற்றி அமைதியாக சிந்தித்துக் கொண்டிருப்பதைப் போல அதிசய மௌனம் நிலவிக் கொண்டிருந்தது. திடீரென அவள் தனது இளமை காலத்தில் கண்ட ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தாள். சவுசாய் லவ் குடும்பத்தினருக்கு சொந்தமான பண்ணையில் பழம் பூங்காவனம். பூங்காவனத்தில் ஒரு பெரிய தடாகம். தடாகம் முழுவதிலும் நீர் அல்லிப்பூக்கள் நிறைந்து பூத்திருந்தன. இலையுதிர் காலத்தின் மப்பும் மந்தாரமுமான ஒரு நாளன்று அவள் அந்த தடாகக்கரை வழியாக நடந்து சென்றாள். செல்லும்போது அந்த தடாகத்தின் மத்தியில் ஒரு படகு நிற்பதைக் கண்டாள். குளம் கரு நீலமாக இருண்டு நீச்சலனமாக இருந்தது. அந்த படகு அந்த கரிய நீர் தடத்தின் மீது பழுப்பு இலைகளின் கூட்ட அலங்காரத்தோடு ஒட்டி கிடப்பதாக தோன்றியது. காய்ந்து கருகிப்போன அந்த இலைகளுக்கு மத்தியில் அசைவற்ற மோன நீர் தடாகத்தில் தன்னந்தனியாக துடுப்புக்களோ மனித துணையோ இன்றி ஸ்தம்பித்து கிடந்த அந்த படகிலிருந்து ஏதோ ஒரு இனந்தெரியாத துக்கத்தின் சோகம் தோன்றுவதாக அவளுக்கு தெரிந்தது. வெகு நேரம் வரையிலும் அவள் கரை அருகிலேயே நின்றாள். யார் அந்த படகை தடாகத்தின் மத்தியில் தள்ளிவிட்டார்கள்? எதற்காக தள்ளிவிட்டார்கள் என்பதை எண்ணி எண்ணி அதிசயித்தாள். அன்று மாலையில் அவள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டாள். அந்த பண்ணை நிலத்தில் வேலை பார்த்து வந்த ஒருவனின் மனைவி குடுகுடுவென்று நடையும் சிக்கு பிடித்த சிகையும் கொண்ட ஒரு சிறு பெண் அந்த குளத்தில் மூழ்கி இறந்துவிட்டதாக யாரோ சொன்னார்கள். தாய் தன் கரத்தால் நெற்றியை வழித்து விட்டு கொண்டாள். அவளது மனத்தில் அன்றைய தினத்திற்கு முந்தின நாளன்று நடந்த சம்பவங்களின் நினைவு

0: நினைவுகளு இடையே எண்ணற்ற சிந்தனைகள் நடுநடுங்கி மிதந்து சென்றன. வெகு நேரம் வரையிலும் அவள் அந்த சிந்தனைகளால் திக் பிரமையுற்று அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் குளிர்ந்து போய்விட்ட தேநீர் கோப்பையின் மீது நிலை குத்தி பதிந்து நின்றன. அதே சமயத்தில் தனது கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கக்கூடிய யாராவது ஒரு படோடோபமற்ற புத்தி படைத்த மனிதனை காண வேண்டும், கண்டு கேட்க வேண்டும் என்ற ஆவல் பெருகிக் கொண்டிருந்தது. அவளது ஏக்கம் நிறைந்த ஆவலுக்கு பதில் அளிப்பது போல் நிக்கோலாய் இவானாவிச் மத்தியானத்திற்கு மேல் வந்து சேர்ந்தான். என்றாலும் அவனை கண்டதும் அவளுக்கு திடீரென ஒரு திகில் உணர்ச்சி ஏற்பட்டது. எனவே அவன் செலுத்திய வணக்கத்திற்கு கூட பதில் கூறாமல் அமைதியாக சொன்னாள், நீங்கள் ஏன் வந்துவிட்டீர்கள்? இப்படி செய்வது ஒரு பெரிய முட்டாள்தனம். நீங்கள் இங்கிருப்பதைக் கண்டால் அவர்கள் உங்களையும் பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். அவன் அவளது கையை பற்றி இறுக அழுத்தினான். தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு அவள் பக்கமாக நெருங்கி குனிந்து விறுவிறு என பேசினான். பாவல், அந்திரே, நான் எங்கள் மூவருக்குள்ளும் ஒரு ஒப்பந்தம். அவர்கள் கைது செய்யப்பட்டுவிட்டால் மறுநாளே நான் உங்களை இங்கிருந்து நகருக்கு கொண்டு போய் விடுவது என்பது எங்கள் ஏற்பாடு என்றான். அவனது குரல் பெருந்தன்மை நிறைந்ததாகவும் அவளது நலத்தில் அக்கறை கொண்டதாகவும் இருந்தது. சரி, இங்கிருந்து ஏதாவது சோதனை நடந்ததா? ஆமாம், அவர்கள் எல்லாவற்றையும் வெட்கமோ மனசாட்சியோ இன்று உழைத்து கலைத்து எரிந்துவிட்டு போனார்கள் என்றாள் அவள். அவர்கள் எதற்காக வெட்கப்பட வேண்டும் என்று தன் தோளை குலுக்கிக் கொண்டு கேட்டான் நிக்கோலாய். பிறகு அவள் ஏன் நகருக்கு வீடு மாற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை விளக்கி சொன்னான். அவனது நட்பும் பரிவும் கலந்த நய உரையை அவள் காது கொடுத்து கேட்டாள். லேசாக புன்னகை புரிந்து கொண்டான். அவன் கூறும் காரணங்களை அவள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவள் மனத்தில் எழும்பிய அன்பு கனிந்த நம்பிக்கையைக் கண்டு அவளே வியந்து கொண்டாள். பாஷாவின் விருப்பம் அதுவானால் உங்களை நான் ஏதும் சிரமத்திற்கு ஆளாகாது இருந்தால் என்றாள் அவள். அதை பற்றி கவலையே வேண்டாம் என்று குறுக்கிட்டான் அவன். நான் தன்னந்தனியாகத்தான் வாழ்கிறேன். எப்போதாவது என் சகோதரி மட்டும் என்னை பார்க்க வருவாள். நான் சும்மா வந்து இருந்து கொண்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்க முடியாதே என்றாள் அவள். விருப்பம் இருந்தால் அங்கு வேலை தேடிக்கொள்ளலாம் என்றான் நிக்கோலாய். வேலை என்ற எண்ணம் தனது மகனும் அந்திரேயும் பிற தோழர்களும் செய்யும் வேலையோடு எப்படியோ பிணைப்புற்றிருப்பதாக அவள் உணர்ந்தாள். அவள் நிக்கோலாய்க்கு பக்கமாக நெருங்கி சென்று அவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள். உண்மையாகவா, உங்களால் தேடித்தர முடியுமா என்று கேட்டாள்.
1: என் வீட்டில் அதிகமான வேலை ஒன்றும் இருக்காது. நான் தான் பிரம்மச்சாரி ஆயிற்றே.
0: நான் அதை பற்றி நினைக்கவில்லை, வீட்டு வேலையை பற்றி அல்ல என்று மெதுவாக சொன்னாள் அவள். அவள் பெருமூச்செறிந்தாள். தான் சொன்னதை அவன் புரிந்து கொள்ளாமல் போனதால் மனம் நொந்தாள். அவனோ அவள் அருகே குனிந்து பார்த்தவாறு புன்னகை புரிந்தான். சிந்தனை வயப்பட்டவனாக பேசினான்.
1: நீங்கள் மட்டும் பாவலை பார்ப்பதற்கு அனுமதி பெற்று அவனை சந்தித்து தமக்காக ஒரு பத்திரிகை வெளியிட வேண்டும் என்று நம்மை கேட்டுக்கொண்ட அந்த விவசாயிகளின் முகவரிகளை அவனிடமிருந்து எப்படியாவது தெரிந்து கொண்டு வர முடிந்தால்?
0: எனக்கே அவர்களை தெரியும் என்று உவகையோடு கூறினாள் அவள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அடித பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது, ஒரு மனிதனுக்கு இந்த சமூகத்துல வாழறதுக்கு ரொம்பவே அடிப்படையான தவிர்க்க முடியாத சக்தி வாய்ந்த உரிமை எது அப்படின்னு தெரியுமா? எஸ், அதுதான் வாழ்வு உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் இந்த ஒரு உரிமை வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய கண்ணியமான வாழ்க்கைக்கான பல அடிப்படை உரிமைகளை உள்ளடக்கியதா இந்த ஒரு சட்டம் வந்து இருக்கு. அண்ட் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்றோம். சோ இத வந்து எந்த ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் வருது, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
1: கண்டிப்பா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 21 வாழ்வதற்கான உரிமையும் தனிநபர் சுதந்திரத்தையும் தாராளமா வாரி வழங்கிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வாழ்வதற்கான உரிமை தான் முக்கியமான உரிமையாக கருதப்பட்டு அந்த ஒரு சரத்தில் இருந்தே பல்வேறு விதமான சட்டங்கள் இந்தியாவில் இன்னைக்கு உருவாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அது இந்த ஆர்டிக்கல் 21 தான் அது பெறப்பட்டது. அதே போல அனைவருக்குமான மருத்துவம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21. பணியிட பாதுகாப்பு, வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு பிரைவசி, ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு லீகல் எய்ட். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 21 வச்சே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உரிமை என்பதும் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்குது. ஏன்னா வாழ்வதற்கான உரிமை என்றாலே அதுல வாழ்வாதார உரிமை, வாழ்வாதார உரிமைன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். அதுல சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் வந்துடுது, பணியிட பாதுகாப்பு, பெண்களுக்கான பணியிட பாதுகாப்பு சட்டம் வந்துடுது. இப்ப எல்லா சட்டமும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி தான் நாளுக்கு நாள் அது விரிவடைந்து கொண்டே போகுது. இந்த ஆர்டிகல் 21 வச்சு ஒவ்வொரு தடையும் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ஒவ்வொரு தீர்ப்பு வரும்போது அதை வச்சு புது சட்டம் இன்னைக்கு நாட்டில் அமுலாகுதுன்றதான் பாக்குறோம் நம்ம.
0: ஓகே சார். ஸோ ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்றோம், வாழ்வுரிமை, ஒவ்வொருத்தருக்குமே வாழறதுக்கான ஒரு உரிமை இருக்கு. ஸோ அதை வந்து இது எப்படி மீன் பண்ணுது சார்? ஆக்சுவலா நம்ம ஒரு மூச்சு விட்டு ஒரு உயிரோட இருக்கிறது கூட ஒரு வாழறது தான் இல்லையா? ஸோ அதுக்குமே வந்து ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா எப்படி சார் இது?
1: கரெக்ட், சரியான கேள்வி சொன்னீங்க. உயிரோடு வாழ்வது என்பது பாத்தீங்கன்னா விலங்குகளும் உயிரோடு தான் வாழுது, மனிதர்களும் உயிரோடு வாழ்வது அப்படி சொல்ல முடியாது. நம்ம உயிரோடு வாழ்வதற்காக மட்டும் நம்ம இங்கே இல்லைன்றது தான். குறிப்பாக பல்வேறு விதமான தீர்ப்புகள்லையும் இன்னைக்கு ஆழமாக வலியுறுத்துது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு உண்ணுவதற்கான உணவோ இருக்க இடமோ நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தாலும் எதை வந்து அவங்க ஒரு முழுமையான வாழ்வுன்னு சொல்கிறாங்கன்னா, அவர்கள் மதிக்கப்பட்டால், அவர்கள் கௌரவமாக நடத்தப்பட்டால் மட்டுமே அது வாழ்க்கைன்னு என்று இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்குது.
0: ஓகே,
1: அப்போ எந்த ஒரு மண் டிக்னிஃபைடாக அவங்க நடத்தப்படணுன்றது தான் மிக முக்கியமானது.
0: ஓகே,
1: அது வந்து இந்த ஆர்டிகல் 21 ரொம்ப வலுவாக சொல்றதுன்றது தான்.
0: ஓகே சார். அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம், ஸோ இதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர்

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்டி, சோ இத பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ இந்த ஆர்டிகல் 21ல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி. அண்ட் சார், இது வந்து எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது?
1: நிச்சயமா மேடம். என்னன்னா, ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில எப்படி இந்த பிரிவு 21 வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு எங்க வாழணும் என்பதை முடிவு பண்றது அவர் தான். எல்லா தனிநபருக்கும் அதே தான். நான் யார் கூட வாழணும்ன்றதும் அவர் தான் முடிவு பண்ணி ஆகணும். வேற எந்த நபருடைய வற்புறுத்தலோ இல்ல தடையோ இல்ல அவருடைய தூண்டுதலோ அதுல இருக்க முடியாது என்பதுதான். ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றம் பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குல என்ன சொல்றாங்க, ரொம்ப வலுவா சொல்றாங்க, எந்த யாராவது ஒரு பார்ட்னருக்கு வாழ பிடிக்கவில்லை என்றாலும் அவங்களுக்கு விவாகரத்து உடனே கொடுத்துருவாங்கன்றதா உண்மை. ஏன்னா அவர்கள் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, வாழ்க்கை என்பது சேர்ந்து வாழ்வது கிடையாது, மகிழ்ச்சியாக வாழ்வதுன்றதான் விஷயம். அவன் மகிழ்ச்சியாக வாழணும், அவன் நிம்மதியாக வாழறான்றான், அவன் ஹாப்பியாக இருக்கிறான். எந்த இடத்துல அவன் சொஃபிஸ்டிகேட்டாக அவன் வந்து உண்மையான மகிழ்ச்சி தான் நினைக்கிறானோ அதுதான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களே தவிர, பல்வேறு விதமான முன்பு கடைபிடிக்கப்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கு தவிர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு, காலம் மாறுற மாதிரி இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதினுடைய மகிழ்ச்சியை நோக்கி தான் போகுதுன்றதான். ஹாப்பியஸ்ட் லைஃப் தான் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்களே தவிர, இன்னைக்கு என்னென்ன சொல்றாங்க, நீ மகிழ்ச்சியா இருக்கிறேன்றதான் கேட்கறாங்க. இன்னைக்கு வாழ்வாதாரம் வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியா எங்க போய் முடியுதுன்னா, அவன் நிம்மதியாக மனநிறைவோடு வாழறான்றதான் பாக்குறாங்க.
0: தனிநபர் சுதந்திரம் அதை பத்தி சொல்லுங்க.
1: தனிநபர் சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஒரு போன் வச்சுக்கிறீங்க, போனை நீங்க என்ன பண்றீங்க, பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருங்க, அதுவே தனிநபர் உரிமை தான். இன்னைக்கு உங்களுடைய பிரைவேட் மெசேஜஸ், உங்களுடைய மற்ற பர்சனல் மேட்டர்ஸ், உங்களுடைய பிரைவேட்டா நீங்க சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு கட்டுப்படுத்துது தான். அது அதை வந்து உங்களுடைய நண்பரே பார்க்க முடியாது, அரசாங்கம் பார்க்க முடியாது. இப்போ வந்து அவரை நீங்கள் எப்போ நீங்கள் ஒருத்த நபருடைய அறைக்குள்ளே புகுந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான கட்டுப்பாடு இருக்கிறது. ஒருத்தருடைய இமெயிலுக்குள்ளே போய் பார்க்கலாமா வேணாம் என்பதை பார்த்தீங்கன்னா, அது தேச பிரச்சனையாக இருக்குமோ என்ற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியுமே தவிர, மற்றபடி எல்லாம் ரைட் டு பிரைவேசி, உங்களுடைய பிரைவேட் மேட்டராக தான் அது கருதப்படுமே தவிர, அதில் எந்த ஒரு நபரும் உள்ளே வந்து பார்க்க முடியாது என்பது தான் உண்மை. அப்போ இன்றைக்கி எல்லாருமே என்ன பேசுகிறாங்க, உலகம் முழுவதும் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக இந்த ரைட் டு ப்ரைவேசி என்பது தான் மிக உயர்த்தி பிடிக்கும். அது இந்தியாவில் இன்றைக்கி வலுவாக மேல்வங்கி இருக்குதுதான் நம்ம பார்க்குறோம்.
0: ஓகே சார். அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்டி, இதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.
2: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ தனிநபர் சுதந்திரம்னா என்ன அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்லயுமே வந்துட்டு நமக்கான அந்த உரிமை, நமக்கான அந்த சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோ இதுக்கு ஏதாவது வரையறை இருக்கா சார்?
1: அரசாங்கம் எப்ப தனிநபர் சுதந்திரம் தடைனா, அது இன்னொரு நபரை தொடாத பட்சத்தில், வேறொரு நபரை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் உங்ககிட்ட அங்கே வரமாட்டாங்கன்றதுதான். அது வேற ஒரு தனிநபரை நீங்கள் தாக்குதலாலோ, தாக்கி பேசுவதாலோ, இல்லை நீங்கள் வந்து தேசத்துக்கு அச்சுறுத்தலான விஷயங்களில் தடையிடும் பொழுதோ தான் அப்போ உங்களை அது பாதிக்குமே தவிர, அது வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது என்பதுதான். உங்களுடைய பிரைவேட் மேட்டர் நீங்கள் பிரைவேட் மேட்டராகவே தான் தொடர் என்பதுதான். ரைட் டு ப்ரைவேசியை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்றதான் விஷயம் பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த ஆர்டிகல் 21 நம்ம பார்க்குறோம். நம்ம ஆர்டிகல் 21 வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்லும் பொழுது அது பார்த்தீங்கன்னா வாழ்வாதார உரிமையை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது.
0: ஓகே,
1: வாழ்வாதார உரிமைன்னு பார்க்கும் பொழுது என்னன்னா, சாலையோரத்தில் பல பேர் கடை போட்டிருப்பாங்க. சாலையோரத்தில் கடை போட்டிருக்கும் போது என்ன ஆகும்னா, அது ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக்கை பாதிக்குமா? இல்லைன்னா பாதிக்கும் தான் அது. ஆனால் இப்போ இந்த 21 சரத்தை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வாழ்வதற்கான உரிமையை, வாழ்வாதார உரிமையை நம்ம என்றைக்குமே பறிக்கக்கூடாது. அவர் சாலையோரமே கடை போட்டிருந்தாலும் அவர் மீது சாலையோரத்தில் கடை போட்டதுனால டிராஃபிக் போலீஸ் மூலமாகவோ இல்லை போலீஸ் மூலமாகவோ எந்த விதமான கைதும் செய்யக்கூடாது, வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தனி சட்டமே கொண்டு வந்தாச்சு. சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் சொல்லி சட்டமும் கொண்டு வந்தாச்சு. இந்த விஷயம், இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாலையோரத்தில் யார் யார் எங்கே கடை போட்டதோ அங்கேயே கடை போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல அவர் கடை போட்டுக்கலாம். மேலும் என்ன சொல்றாங்க, அவர் அந்த சாலையோரத்தை கடை போட்டிருக்கிறாரா, அவருக்கு சின்னதா ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி தரணும். இப்போ சாலையோரத்தை கடை போட்டுட்டார் பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சது 10 கிலோமீட்டர் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வரலாம். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அருகாமலேயே ஒரு குடோன் கட்டித்தாங்க அரசாங்கம். சட்டத்தில் வந்துருச்சு எல்லாமே, உங்களுக்கு குடோன் கட்டி தந்தால் பிரைவேட் அதுக்கு அரசாங்க குடோன்லேயே அவர் வச்சுட்டு போயிட்டு மறுபடியும் வியாபாரம் பண்ணி அவர் வெளியே வச்சுட்டு போகிறார். வெளியே என்ன பண்ணுவார், தள்ளு வண்டியில் மேலே போட்டு சாக்கு மூட கட்டிட்டு போயிடுவார். வண்டி திரும்பி என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒரு குடோன் கட்டி தரணும். அதே போல் அவங்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரணும், கழிவறைகள் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த சட்டத்தில் மினி பாலிசியாக இருந்துச்சு, கவர்மெண்ட் பாலிசியாக கொண்டு வந்தாங்க. இது ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி தான் பாலிசி சட்டமாகவே மாறிக்குது, புதுச்சேரியில் அமுல் இருக்குது. இன்னைக்கு அந்த சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அண்டர் ஐடி கார்டு என்பது வழங்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் உறுதி செய்யப்பட்டது. இதனால தான் இன்னைக்கு இந்த 21 பேஸ் பண்ணி டெல்லியில் சாலையோர வியாபாரிகள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸின் பிறகு தான் இது இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்குது. அப்போ ஒருத்தர் வாழ்வாதார உரிமை என்பது பார்த்தீங்கன்னா, சாலையோரத்தில் கடை போட்டுக்கிறாரு என்பது பார்த்தீங்கன்னா அது வாழ்வாதார உரிமையை தவிர அவர் வேற எந்த விஷயமும் சொல்லி அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாது என்பது தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு நம்ம ஒரு நபர் வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான நபர்களாக மாறிடுறாங்க, சமூக விரோதம் மாறிடுறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுவதை இந்த அரசாங்கம் இன்னைக்கு உறுதிப்படுத்துறதை நம்ம பாராட்டினோம்.
0: ஓகே சார், அண்ட் இதை பத்தி இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நேயர்களே, ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம பேசலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இதை பத்தி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ சாலையோரத்துல வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அவங்களோட பாதுகாப்பும் வந்து அதுல உறுதி செய்யப்படுது அப்படின்ற மாதிரி அந்த சட்டத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ சாலையோரத்துல அந்த மாதிரி வியாபாரம் செய்யறதுனால பப்ளிக் வந்து இதால ஏதாவது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இதுக்கு என்ன மாதிரியான ஒரு வரையறை வந்து இந்த சட்டத்துல வச்சிருக்காங்க சார்?
1: பாத்தீங்கன்னா, நீங்க இந்த சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டத்துல ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி என்பது பார்த்தீங்கன்னா கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டி என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் அந்த சாலையோர வியாபாரி பண்ணுற நபர்கள் அதில் ஒரு 3 பேரும் அப்புறம் மற்ற அந்த அரசு அதிகாரிகள் சேர்ந்த ஒரு கமிட்டி இருக்கும். அதில் வந்து என்ன பேசப்படும்னா, சாலையோரத்தில் கடை போட்டுக்கிறீங்க, ஆனால் வந்து மக்களை வந்து பாதிக்கக்கூடாது என்பதற்காக அதற்கு ஏற்றார் போல கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அதன் பிறகு தான் ஐடி கார்டே வழங்கப்பட்டிருக்கு என்பது ஒன்று.
0: ஓகே சார். அண்ட் இப்போ சாலையோரத்துல கடைகள் போடுறாங்க அப்படின்னா, இப்ப யார் வேணும்னாலும் போய் ஒரு இடத்துல வந்து நம்ம கடை அப்படின்றத வந்து போட முடியுமா, இல்லைன்னா இதுக்கான முறையான அனுமதி வாங்கணுமா? அண்ட் இதுக்கான அந்த ப்ராசஸ் எப்படி சார், அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
1: அதாவது நீங்க இந்த COVID-19 பாத்திருப்பீங்க. COVID-19 பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில புதுசா பல இடத்துல பாத்திருப்போம் கார் பிரியாணின்னு சொல்லிட்டு. இந்த கார் பிரியாணி எப்படி வந்துச்சுன்னா, பல பேர் வந்து வேலையை இழந்துட்டாங்க, ஆனால் வேலைக்கு போகும்போது கார் வாங்கியிருந்தாங்க, அந்த இஎம்ஐ கட்டி ஆகணும். அதனால் என்ன பண்ணாங்க, அதே காரில் வச்சு வியாபாரம் பண்ணாங்க என்பது தான். அப்போ சாலையோரத்தில் பல இடத்துல நிறுத்தி வியாபாரம் பண்ணாங்க. சாலையோரம் நிறுத்தி வியாபாரம் பண்ணுவது கூட மக்களுக்கு தொந்தரவு இல்லாத இடத்துல நின்று தான் வியாபாரம் பண்ணாங்க. தனிநபர் வருமானம் உயரும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்டாக யாருக்கு வருமானம் வரணும், அரசாங்கம் தான் வருமானம் வரும். அப்போ இதெல்லாம் அரசாங்கம் ஊக்குவிக்குமே தவிர எந்த தடையும் பண்ணாது. இன்றைக்கி பல இடத்துல சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணவங்களுக்கு அதே இடத்துல வந்து அரசாங்கம் அழகான ஒரு கட்டிடங்கள் கட்டி தந்துக்கிறதுன்னு தான் பார்த்துக்கணும். மும்பையில் பார்த்தீங்கன்னா பெரிய மாளிகை கட்டி தந்துக்கிறாங்க, ஷாப்பிங் மால். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சீப் ஷாப்பிங் மால் அது பேர். அங்கே போய் தாராளமாக நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம். அதாவது யாருன்னா சாலையோரத்தில் இருந்தவங்களுக்கு பெரிய ஒரு மால் கட்டி கொடுத்துறாங்கன்றதா புதுச்சேரியில் கண்டிப்பாக வருங்காலத்தில் வரும்னு நம்பிக்கை எங்களுக்கு.
0: ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு தனிநபர் சுதந்திரத்தையும் வாழ் உரிமையும் வந்து இந்த Article 21 அப்படின்றது வந்து பாதுகாக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தானே? இப்போ வெளிநாட்டிலேருந்தும் வந்து மக்கள் வந்து இங்கே வராங்க இல்லையா, டூரிஸ்ட் வராங்க. ஸோ நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து இங்கே வராங்கன்றப்போ அவங்களுக்கு இந்த சட்டம் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது?
1: அதாவது இதில் இந்தியர்கள் வெளிநாட்டவர்கள் என்று வித்தியாசம்லாம் கிடையாது.
0: சரி.
1: ஆனால் குறிப்பாகவே சட்டம் சொல்லும் போது அது இந்தியரில் பேஸ் பண்ணி தான் பேசணும் நம்ம. ஆனால் வாழ்வதற்கான உரிமை, வாழ்வாதார உரிமை அனைவருக்குமான விஷயம் தான் பார்க்க முடியும். வெளிநாட்டிலேருந்து இங்கே டூருக்கோ வேறு எதுக்கோ வந்துக்கிறான்னு வச்சுங்க, அப்போ வந்து அவங்களது ப்ரொடெக்ட் பண்ணுன்றது தான். அதை வந்து அதுக்காக வந்து அவர்களுக்கு இப்போ வந்து அவர் ஒரு கிளினிக் போகிறாரு. இப்போ சொன்னது கட்டணம் சொன்னீங்க என்னென்னா, இப்போ Article 21 பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பல சட்டம் வந்துருக்குது. குறிப்பாக அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் பாருங்கள், அது கூட Article 21 வந்து மிகப்பெரிய வழிவகுக்கும். என்னென்னா, ஒவ்வொரு நபரும் மருத்துவத்திற்கு போகும் பொழுது அந்த மருத்துவ கட்டணம் என்ன என்பதை காண்பிக்க வேணும், சிகிச்சைக்கு முன்பே சொல்லணும். அதே போல வந்து ஒரு ஆபத்தான நிலையில் உள்ளே வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வராங்கன்னா எந்த விதமான கட்டமும் இல்லாமல் அட்வான்ஸ் வாங்காமல் உடனே சிகிச்சை மேற்கொள்ளன்றது என்ன சொன்னால் வாழ்வாதார உரிமை, வாழ்வதற்கான உரிமையை வந்து அது நிலைநாட்டுதுன்றது சொல்ல முடியும் நம்மளால.
0: ஓகே சார். அண்ட் நேயர்களை, கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்.

0: பேசலாம். அண்ட் சார், நீங்க கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சோ தொடர்ந்து அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே என்ன சர்ஜரிக்கு என்ன பணம் என்ற போர்டு போட சொல்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் போட்டுறாங்க இன்னைக்கு என்ன சர்ஜரி சொல்லி, அப்ப வந்து உள்ள அட்மிட் ஆகும்போது தெரியும் நமக்கு என்ன செலவாகும், என்ன வந்து அவங்க வந்து நமக்கு செலவு தராங்கன்றத முதல்ல கொண்டு அவங்க காட்டணும்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது ஒரு டிரான்ஸ்பரன்சி என்பதை உருவாது. எப்போ உருவாதுன்னா இந்த ஆர்டிகல் 21 தான் உருவாது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் வந்து சில விவாதங்கள் வரும்பொழுது தான் இல்லை இல்லை இதெல்லாம் மாற்றணும் அப்படி சொல்லும் போது தான் நம்ம அந்த விஷயம் வருதுன்றது தான். குறிப்பாக இன்றைக்கி இன்னொரு விஷயம் இதில் இருக்குது என்னென்னா, ரைட்டு மெடிசின் வரும்பொழுது ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறாரு, அவர் எட்டுமே நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன் தகவல் கேட்பாங்க, நீங்கள் யார் கூட வந்து உதவி பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை, நீங்கள் யாரை வேணாலும் எட்டு போய் அட்மிட் பண்ணலாம், எந்த ஹாஸ்பிட்டலும் நம்ம சேர்க்கலாம், நீங்கள் உங்களுடைய அழைத்தினருடைய தகவல் கேட்கக்கூடாது, விருப்பப்பட்டாலே ஒழிய அதை நம்ம கம்பல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கன்றது தான். இன்னும் சில அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சேர்க்குறவங்களுக்கு ஊக்கத்தொகையும் தராங்க உதவியாக, அந்த மாதிரி நமக்கு உண்டு இருந்து தான். அப்போ நம்ம வந்து அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் அது விரிவடைந்து கொண்டே போயிருக்குது. ரைட் டு மெடிசனே எப்படி வருதுன்னா ஆர்டிகல் 21 தான் வருது. ரைட் டு மெடிசன் வந்து இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் சரி உயிருக்கு ஆபத்தான் நிலைமையாகிறதா, எந்த விதமான யோசனையும் கிடையாது, முதல்ல அவங்க காப்பாற்றணுன்றது சொல்லுதுன்னா ஆர்டிகல் 21 தான் சொல்லுது, வேற யாரும் சொல்லலை. இப்போ இந்த ஆர்டிகல் 21 சொல்லக்கூடிய அந்த 21வது பிரிவு பல்வேறு பரிமாணங்களில் அது மாறி மாறி வளர்ந்து கொண்டே போய் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து இன்னும் மேலும் மேலும் வளரும் என்று தான் பார்க்கிறோம். இந்த மருத்துவத்தோடு நின்றுள்ளது, மருத்துவத்தோடு நிற்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா ரைட் டு எஜுகேஷன் சொல்லுது. இந்த ரைட் டு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த சட்டம் தான் அது. ரைட் டு எஜுகேஷன் வந்து நம்ம முக்கியமாக குறிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி என்னென்னா ரைட் டு எஜுகேஷனில் என்ன சொல்கிறாங்க, நமக்கு அருகாமையில் உள்ள பள்ளி, அது அரசு பள்ளியாக தனியார் பள்ளியானா கிடையாது, அந்த தனியார் பள்ளியாக இருக்கும் பட்சத்தில் தனியார் பள்ளியில் சேர்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு நீங்கள் வந்து உடனடியாக சீட்டு தந்துடணும். அந்த பிள்ளை பிலோ பாவர்ட்டி லைனில் இருந்தால் கட்டணமே வாங்கக்கூடாதுன்னு
0: சொல்கிறாங்க. ஓகே,
1: யார் அரசாங்கமே பணத்தை பே பண்ணிடும் 25%. உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில் 100 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா 25% மாணவர்களுக்கு அந்த தனியார் பள்ளி கட்டணமே வாங்கக்கூடாது.
0: இந்த மாதிரி ஒரு ரூலே இருக்கு.
1: ரூலே இருக்கு தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த ஆக்டில் என்ன சொல்றாங்கன்னா அந்த பிள்ளைக்கு என்ன பணம் செலவாகிறதோ அந்த செலவு தொகை அரசாங்கமே கொடுத்துரும்.
0: ஸோ ஒரு பிரைவேட் ஸ்கூல்லையும் வந்து பிலோ பாவர்ட்டி லைனுக்குள்ள இருக்கிறவங்க கூட ஒரு அட்மிஷன் வாங்க முடியும். பட் அதுக்கான ஃபீஸ்
1: வந்து சட்டம் அமலாயிடுச்சு பாண்டிச்சேரியில.
0: ஓகே,
1: இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மட்டும் இந்தியா முழுமையும் சட்டம் அமலாயிடுச்சு. என்ன கிளியரா சொல்றாங்கன்னா ஒவ்வொரு பள்ளியும் கல்வி கட்டண நிர்ணய குழு என்பதை உருவாக்கி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வெளியே சொல்லணும். இப்போ இந்த ஸ்கூலில் இதுதான் என் ஃபீஸ் தான் சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க.
0: ஓகே,
1: அப்போ அந்த எந்த பிள்ளையை அவங்க வந்து இலவசமாக சேர்த்துக்கொள்கிறார்களோ அதற்கான கட்டணத்தை அந்த பிள்ளையுடைய பேர் லிஸ்ட்டை வந்து அவங்க அரசாங்கத்துக்கு அனுப்புவாங்க, அரசாங்கம் அந்த பணத்தை செலுத்து என்பது தான். அப்போ இந்த கல்வி கட்டண நிர்ணயத்தை பண்ணாதான் அந்த சட்டம் என்பது முழுமையாக அமல்படுத்தப்படுன்றது தான்.
0: ஓகே,
1: இன்னைக்கு வந்து பல பள்ளியில் அது அமலாக்கு வந்திருக்குது. அதான் ரைட் எஜுகேஷன். ஏன்னா கேபிடேஷன் ஃபீஸை வாங்கக்கூடாது என்பதற்காக தான், வற்புறுத்தக்கூடாது என்பதற்காக தான் முக்கியமாக சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஏன்னா கல்வி வந்து எல்லாருக்கும் பொதுவானது, அதில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சட்டம் வந்து ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி வந்தது தான் அது.
0: ஓகே,
1: ரைட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 அதுலேருந்து தான் வந்தது எல்லாமே.
0: ஓகே, ஸோ ஆர்டிகல் 21 பாருங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம ஷோல நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாமா. இப்போ ஒரு சின்ன பிரேக்.

வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்டி, இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் சொன்னமா தொடர்ந்து.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ நீங்க பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்றத வந்து எப்படி மீன் பண்றாங்க சார்?
1: பிலோ பாவர்ட்டி லைனுக்கு 25 பாயிண்ட் இருக்குது அது.
0: ஓகே,
1: அவங்க வீட்டில் சிமெண்ட் தர இருக்குதா, 5 சட்டை வச்சுக்கிறாரா, அதெல்லாம் அது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து அரசாங்கம் போது அதை நிர்ணயிச்சு பார்த்துக்கிறாங்கன்றது.

0: அவர்களுக்கு என்று தனியா நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சட்ட உரிமை இருக்குதுன்னு அதனால அவர்களை தவிர்த்து மற்ற அனைத்து பள்ளியிலுமே வந்து மைனாரிட்டி அறிவிச்சுக்கிற நபர்கள் அரசாங்கம் அந்த பள்ளியை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கூல்லையுமே அவங்க தாராளமா யார் வேணாலும் அவங்க 25% சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அது அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான உரிமை. அது
1: சார், இப்போ ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில வந்து பார்த்தோம்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அப்படின்னா என்ன சார்?
0: ஒரு சட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, ஆனால் அந்த ப்ரொசீஜர்னா ஒன்றும் இல்லை, நடைமுறைக்கு உட்பட்டு தான் நம்ம உரிமை கொடுத்தோம்னு சொல்லிட்டு என்னென்னு பண்ண
1: முடியாதுல்ல.
0: அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வரையறை இருக்கும். இன்னொரு நபரை தொடாத வரைக்குமே அது ப்ரொசீஜர் தான், வேறு ஒன்றும் கிடையாது.
1: ஓகே,
0: அப்போ நம்ம உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் இன்னொரு நபரை பாதிக்கக்கூடாது என்பது தான் அது முக்கியமான ப்ரொசீஜர் என்று தான் பார்க்கணும்.
1: ஓகே சார். அண்ட் இப்போ தனிநபர் சுதந்திரம் அப்படின்றது எந்த ஒரு கட்டத்தில் கட்டுப்படுத்தப்படுது சார்?
0: என்னன்னா இப்போ இன்னைக்கு இணையதளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய விரிவடைந்து பல சோசியல் மீடியாக்கள் உருவாகினே இருக்குது.
1: சரி,
0: யா பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க, ஆனால் பல கருத்துக்களை சொல்லும் பொழுது அதில் கட்டுப்பாடு என்பது முக்கியமாக தேவைப்படுது. வேறு ஒரு நாட்டை பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது நிச்சயமாக, அதே பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச நண்பரும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அப்போ என்னென்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமே தவிர இன்னொரு நபரை பாதிப்பதோ இன்னொரு அமைப்பை பாதிப்பதோ இல்லை இன்னொரு நாட்டை பாதிப்பதோ என்பது கூட கூடாது என்பது தான், அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுன்றது தான். அதே போல் சில பொய்யான தகவலை கூறுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், அதெல்லாம் தவிர்க்கணுன்றது தான் விஷயம்.
1: நம்ம குற்றம் செய்யாத வரைக்கும் நம்மளுடைய தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்படாது.
0: நிச்சயமா எந்த வகையிலும் பாதிக்கப்படாது உண்மை.
1: ஓகே சார். அண்ட் இப்போ இந்த தனி மனித சுதந்திரம் அப்படின்றது வந்து ஒரு கைது நடவடிக்கை அப்போ எப்படி வந்து பாதுகாக்கப்படுது? இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரைட் டு லிபர்ட்டி அப்படின்றது எப்படி இருக்கு? ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: காவல்துறை கைதுன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கை விலங்கு போட்டுட்டு போவாங்க, அதே போல பார்த்தீங்கன்னா அவரை போய் சிறையில் அடைச்சிட்டாங்கன்னா தகவல் வெளியே போவாதுன்றது தான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே அவரை வந்து கை விலங்கு போட்டுட்டு கூடாது சொல்லிட்டு பல முறை சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, வந்து இன்னைக்கு நடைமுறையை படுத்தப்பட்டிருக்கு. அதே போல ஒருத்தர் கைது பண்றாங்கன்னா உடனடியாக அவர்கள் ஒரு வழக்கறிஞரை காண்டாக்ட் பண்றதுக்கும் அவருடைய குடும்ப நண்பரை காண்டாக்ட் பண்ணி சொல்றதுக்கான அனைத்து உரிமையும் சட்டமாக்கப்பட்டிருக்கு.
1: அவங்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு, கைது செய்ய
0: பல உரிமை இருக்குது என்பதுதான்.
1: என்னென்ன மாதிரியான உரிமை?
0: திடீர்னு அவருக்கு வந்து எனக்கு மெடிக்கல் டெஸ்ட் வேணும் சொன்னா கண்டிப்பா மெடிக்கல் டெஸ்ட் உடனே எடுத்துன்னு வரார். அதே போல அவர் ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தாலோ காயப்படுத்திருந்தாலோ உடனடியாக அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணதற்கான அனைத்து உரிமையும் வழங்கப்பட்டுக்குதான் சொல்கிறேன் நம்ம. அதே போல் வந்து அவருக்கு இலவச வழக்கறிஞரை நியமித்துக் கொள்வதற்கான உரிமையும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலும் பார்த்தீங்கன்னா லீகல் எய்ட் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கிறாங்க, அவங்க வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லீகல் கிளினிக்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போய் நடத்துகிறாங்கன்றது தான்,
1: அதுமே
0: பாராட்டணும் வேணுமே. அங்கேயே போயிட்டு அவங்களுக்கு கைதிகளை கூப்பிட்டு கைது செய்யப்பட்ட கைதை கூப்பிட்டு உங்களுக்கு உதவி வேணுமான்னு கேட்டு அவர்கள் உடனடியாக அதை கவனம் கொண்டாங்கிறது தான். இப்போ வந்து கைதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள மருத்துவ உதவி தேவைப்பட்டால் உடனடியாக அது செய்யப்படுதுன்றதை பார்க்கணும்.
1: ஓகே,
0: இன்னைக்கு வந்து சட்டம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் மாறிக்குதுன்னு தான் பார்க்கணும்.
1: நம்ம
0: முன்பு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலே தண்டனைக்கு தான் கைதுன்னு சொல்லுவாங்க, இப்படி இப்போ கிடையாது, மாறிடுச்சு எல்லாமே. 7 வருடத்துக்கு மேலே உள்ள கடுமையான தண்டனை மட்டும் கைது, மற்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசி நோட்டீஸ் அனுப்பிச்சு கூப்பிட்டு பேசுங்க, அதுக்கு ஒத்துழையாக வச்சுட்டு தான் கைது பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர இன்னைக்கு வந்து கொஞ்சம் லிபர்ட்டி அதிகமாக இதுன்னு
1: பார்க்கணும். ஓகே சார். அந்த நேயர்களை இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம், இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். ஸோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. அண்ணனூர் கோயில் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் வரும் பாடல்.

0: What happened to her?
1: கணவன் கீத்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

0: இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் மற்றும் 18-19 ஆகிய தேதிகளில் இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். மீனவர்கள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை பதிவான அளவுகள்: திண்டுக்கல்லில் 13 சென்டிமீட்டரும், நல்லதங்கால் நீர்த்தேக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டரும், திருப்பூர் வெள்ளக்கோயிலில் 9 சென்டிமீட்டரும், திண்டுக்கல் சின்கோனா கோயம்புத்தூரிலும், மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம், சாத்தியார் மதுரை மாவட்டம், அஞ்சட்டி, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வட்டமலை நீர்த்தேக்கம் சோழவந்தான் மதுரை, தாராபுரம் திருப்பூர், நத்தம் திண்டுக்கல், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர், மதுரை ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, பசிநாயப்பள்ளி ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர் தெற்கு வேடச்சந்தூர், திண்டுக்கல், திருப்பூர் அவிநாசி, திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சோலையார், புகையிலை நிலையம் திண்டுக்கல், ஊத்துக்குழி திருப்பூர்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா. रक्षा मंत्री राजनाथ सिंह ने कहा है कि सरकार रक्षा क्षेत्र में आत्मनिर्भरता सुनिश्चित करने के लिए महत्वपूर्ण कदम उठा रही है. श्री सिंह ने नई दिल्ली में रक्षा अनुसंधान और विकास संगठन उद्योग सहभागिता सम्मेलन विमर्श 2026 को संबोधित करते हुए ये बात कही. श्री सिंह ने कहा कि डीआरडीओ तथा उद्योग के बीच साझेदारी भारत को रक्षा विनिर्माण का वैश्विक केंद्र बनाने में महत्वपूर्ण भूमिका निभा सकती है.
2: ईडीएफ के माध्यम से स्टार्टअप्स को ग्रांट्स दिए जा रहे हैं और अनेक टेक्नोलॉजी प्रोडक्शन स्टेज तक पहुंच चुकी हैं. आईडेक्स ने भी डिफेंस इनोवेशन के लिए एक नया इकोसिस्टम भी तैयार किया है जहां स्टार्टअप्स हमारी वास्तविक ऑपरेशनल रिक्वायरमेंट्स के आधार पर सॉल्यूशंस विकसित कर रहे हैं. अब डीआरडीओ और इंडस्ट्री की पार्टनरशिप केवल प्रोडक्शन तक ही सीमित नहीं रहनी चाहिए. रिसर्च, डिजाइन, टेस्टिंग, सर्टिफिकेशन और मैन्युफैक्चरिंग की पूरी वैल्यू चेन में साझेदारी हमें बढ़ानी हो.
1: रक्षा मंत्री ने

நேரம் 3:22 40 நொடி. பன்மொழி பாடல்களில் தெலுங்கு சாங் கேட்டாச்சு. அடுத்தது ஒரு ஹிந்தி சாங் கேட்கலாம். சுக்வீந்தர் சிங் மிருதுல் கோஷ் குரலில் பதாக்கா படத்திற்காக.

நேரம் 3:26 நொடி. பன்மொழி பாடல்களில் தெலுங்கு ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது மலையாள திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம். மஞ்சுமெல் பாய்ஸ் படத்திற்காக.

0: கேட்ட அந்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30, 7:00. சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் எம் லலிதா, எம் நந்தினி ஆகியோரின் இரு வயலின் இசை இடம்பெறுகிறது. தொடக்கமாக எவரி போதனை என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் வர்ணம் ஆபோகி ராகம் ஆதிதாளம். பாடலுக்கு முன்
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது MSG கிரியேஷன்ஸ் வழங்கும் இல்லம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவகுமார், அமலா, வி கோபாலகிருஷ்ணன், ஒய் ஜி மகேந்திரன், வி கே ராமசாமி, மணிமாலா, சந்திரசேகர், ஸ்ரீகாந்த் மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை ஸ்ரீனிவாசன், வசனம் MS மது, திரைக்கதை இயக்கம் IV சசி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் வழங்கும் சேலம் ஷண்முகா பிலிம்ஸின் கண்ணகி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பி யு சின்னப்பா, என் எஸ் கிருஷ்ணன், டி ஆர் ராமச்சந்திரன், பி கண்ணம்மா, எம் எஸ் சரோஜா, டி ஏ மதுரம், கே என் கொளத்தூர் மணி, யு ஆர் ஜீவரத்தினம் ஆகியோருடன் பலர். இசை எஸ் வி வெங்கட்ராமன், இயக்கம் எம் சோமசுந்தரம், ஆர் எஸ் மணி ஆகியோர்.
1: சக்தி பெரிதா சிவம் பெரிதா?
2: சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை.

0: இதுதான் உமது பதிலா? என்ன ஆம், சக்திதான் பெரிது.
1: தண்டி
0: பழஞ்சிரிப்புக்கா பயந்து விடுவேன்? திரிப்புறம் எரித்த போதும் இவள் கலங்கிறதில்லை, சக்திதான் பெரிது.
1: நல்லது.
0: பரிகாசமா செய்கிறீர்கள், அனைவரையும் ஒடித்து
2: விடுகிறேன். உன் அகங்காரம் அழியட்டும். இந்த வினாடியிலிருந்து இங்கு இருப்பதற்கும் அருகதியற்றவள், என்னை பூஜிப்பதற்கும் தகுதியற்றவள். இவ்வுலோகத்திலே மதுரையில் பாண்டியன் ஒருவனது கண்மூடித்தனத்தால் கதவடைக்கப்பட்டிருக்கும் ஆலயத்தில் துர்க்கையின் சிலையில் ஆவாகனமாகி பல துன்பங்களையும் அனுபவித்து முடிவில் உன் நிலை உணர்ந்து நம்மை அடைவாயாக.
3: மங்கை இருக்கிறதுக்கு இதுதான் பத்தாம் மாதம். அவள் எப்படி இருக்கிறாளோ?
4: மச்சான் மாச்சோட்டான், அதை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம். இந்நேரம் மன்மதன் மாதிரி ஒரு பிள்ளை.
5: பிள்ளைதானே? ஆமா பிள்ளைதான்.
6: மாச்சோட்டான் செட்டியார் இருக்காரு, ரொம்ப தர்மிஷ்டர். ஆமாமா, அவர் மனம் போலயே மகன் பிறந்திருக்கான்.
5: பெண் குழந்தை.
6: பெண்ணா?
7: பிரபு, வந்தது அனர்த்தம். அது வாய் திறந்து அழுதால் மதுரை அப்போதே சாம்பலாகிவிடும். முதலில் அதை ஒரு தங்கப்பேழையில் வைத்து வைகையில் தள்ளுங்கள். அது சிசுத்தி அல்லவா? இல்லை, அது தெய்வாம்சம் பொருந்தியது என்று ஜோதிடம் சொல்லுகிறது. ஆகையால் அதற்கு இப்போது சாவே இல்லை.
6: மதிவானதே.
4: மச்சான் மாச்சோட்டான், இந்த பௌர்ணமிக்குள் ஊர் போய் சேர்ந்து விடுவோமா?
3: கடவுள் கிருபை இருந்தால் போய் சேர்ந்து விடுவோம். டேய், அந்த பக்கமே விடுங்கடா. என்ன திமிங்கலமா?
4: இல்லை இல்லை, பெட்டி.
3: அப்படியானால் பெட்டி எனக்கு,
4: அதன் உள்ளிருப்பது எனக்கு.
3: சரி, ஏய் நிறுத்துங்கள்.
8: குழந்தை தெய்வங்களை வீசுகிறது. என்ன அழகான கண்கள்! நானே பாக்கியசாலி.
4: இப்போது உனக்கு ஒரு மகன் நிச்சயம் பிறந்திருப்பான்.
3: இதோ மருமகள்.
4: இப்போதே அஸ்திவாரம் போட்டு விட்டாயே, நல்லதப்பா.
6: கண்ணகி.
5: என்ன சொல்ல?
6: ஏதோ சொல்லணும்னு, ஆனா
5: ஆனா
6: வரமாட்டேங்கிறது.
5: வர்றப்ப சொல்லு.
6: கண்ணகி, இன்னைக்கு மூணாம் பிரியல்ல பார். அதோ பார்.
9: பேச மாட்டாயா?
5: எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை.
9: ஏதாவது சொல்லேன்.
5: நீங்கள் உன் மாதிரி இல்லை.
9: ஓ, முன்பு சிறு பையனாயிருந்தேன், இப்பொழுது பெரிய ஆளாயிருக்கிறேன். கண்ணகி, உன்னுடன் பேசிக்கொண்டிருந்தாலே ஒரு தனி ஆனந்தம். அது கூட வேண்டாம், உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும்.
5: நான் என்ன அவ்வளவு அழகாகவா இருக்கிறேன்?
9: அது எனக்கு தெரியாது, ஆனால் அழகு என்ற வார்த்தை இருக்கிறதே.
5: சொல்லுங்கள்.
9: பிரம்மன் உன்னை படைத்ததிலிருந்து தான் அது ஏற்பட்டிருக்க வேண்டும்.
5: சுவாமி, இப்படி எல்லாம் பேச எங்கே கற்றுக்கொண்டீர்கள்?
9: அது நீ நம்ப முடியாத ஒரு இடம்.
5: அந்த இடத்தை நான் தெரிந்து கொள்ள கூடாத?
9: கண்ணகி, உன் கண்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த காதல் வித்தைகள் காவியத்தில் அடங்குமா? உன் சிவந்த மேனியில் நான் கண்ட அதிசயங்கள் சிற்பங்களில் வருமா? இதோ உன் புன்னகையில் நர்த்தனமாடும் புதுமைகள் இந்த யுக எந்த காலத்திலாவது நிகழுமா? உன் வதனத்தில் கணத்திற்கு கணம் தோன்றி மறையும் வர்ணஜாலங்கள் வானவிலில் தோன்றுமா? கண்ணகி, நீதான் காதலின் கலாமந்திரம். நான் அதில் கற்றுக்கொண்டது கைமண் அளவுதான், கல்லாதது இன்னும் உலகளவு இருக்கிறது. கண்ணகி, என் பேச்சை கூட உன் காதலி ராம செய்த அந்த கதை என்ன கதை?
5: இஷ்டப்பட்டால் சொல்கிறேன்.
9: சொல், கேட்கிறேன்.
5: ஒரு தினம் ரதி தேவி சிலையொன்றை ஏகாந்தத்தில் வைத்து ரசித்துக் கொண்டிருந்தாள்.
6: சரி,
5: அப்போது மன்மதன் வந்து அதை பார்த்து விட்டான்.
6: சிலை ஆனா பெண்ணா?
5: ஆண்தான். பார்த்ததும், ஏண்டி ரதி, இந்த சிலை யாருடையது? இது ஏது? இதை நீ ரசித்து ஆனந்தப்பட வேண்டிய காரணம் என்ன என்று சரமாரியாக கேள்விகளை போட்டான். யார்?
6: மன்மதன்.
5: ரதி சொன்னாள், நீங்கள் தான் ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் அழகர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பூலோகத்தில் உள்ள இந்த அழகரை பார்த்ததிலிருந்து

0: அது பொய் என்பது விளங்கிற்று. அவரை பார்த்ததும் என் கை தானாகவே இச்சிலையை செய்தது என்று.
1: அப்புறம்
0: மன்மதன் பயந்தே போனான். அந்த அழகரிடம் ரத்தி ஓடி வந்து விட்டான்.
1: முடிவென்ன?
0: பூலோகத்தில் யார் கண்களுக்கு முன் உருவம் தெரியாமலேயே போக கடவுது என்று ரதியை சபித்து விட்டான்
1: அவன்.
0: அவள் பாவத்தை பார்த்தால் என் கதி?
1: உன் கதியா? உனக்கும் அவளுக்கும் என்ன?
0: என்னவா, சிலையா இருந்தது யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்களேதான். உங்கள் அனுதாபத்துக்குரிய அந்த அர்ஜுனன் அல்ல. ரதி உங்கள் பார்வையில் பட்டால் உங்கள் குணம் எனக்கு தெரியாததா?
1: அடே அப்பா, எதுலோ ஆரம்பித்து எதுலோ முடித்து விட்டாயே கண்ணகி. அதற்கிட்டும் இந்த கதையை நீ எங்கு வாசித்தாய்?
0: நீங்கள் சற்று முன்பு சொன்ன அந்த கலாமந்திரத்தின் குருவாகிய வாசித்தேன். சரிதானே கதை
1: கண்ணகி? உன் பேச்சின் ஒவ்வொரு எழுத்தும் என்னை எந்த லோகத்திற்கும் எழுத்து செல்கிறது.
2: ஆட்ட கச்சேரிக்கு யாரை ஏற்பாடு பண்றதுன்னு தெரியல.
3: சதுராடுறதுல சாட்டான் சரஸ்வதி தான். ஆட்டத்துக்கு அரை காசு கூட வாங்குறது இல்ல.
4: ரொம்ப நல்ல குணம் போல் இருக்கு. அவ பேரு
3: மாதவி.
4: மாதவி
2: பேர் என்ன?
4: மாதவி.
2: மாதவி.

0: சுவாமி.
1: தாசி, உனக்கு என்ன வேண்டும்? எழுந்துரு.
0: சொன்னால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே?
1: அப்படி என்ன சொல்ல போகிறாய்? சொல்லு.
0: தாங்கள் தான் எனக்கு வேண்டும்.
1: என்ன?
0: நான் உங்கள் மனைவி அல்லவா?
2: நியாயமான முறையில் வந்தவளா?
0: என்ன, மாலையிட்டிருக்கிறேன், நியாயமானவள் இல்லையா?
2: ஓஹோ, இதெல்லாம் உன் மனதின் கற்பனை.
0: ஏன், கனவென்று தான் சொல்லுங்களே.
2: அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன்.
0: ஆமாம், நான் வந்ததும் கனவு, இங்கு ஆடினதும் கனவு, மாலையை வீசினதும் கனவு, அது உங்கள் கழுத்தில் விழுந்ததும் கனவு, நீங்களும் கனவு, நானும் கனவு, இந்த சபையும் கனவு, எல்லாம் கனவு. அப்படித்தானே?
2: உன் மாதிரி அலங்காரமாக பேச எனக்கு தெரியாது.
0: அநியாயமாக பேச தெரியுமோ? சுவாமி, நீங்கள் இன்னும் என்னை அறிய மாட்டீர்கள்.
2: மாதவி, உன்னை நான் நன்றாக அறிவேன்.
0: இல்லை, அறிய மாட்டீர்கள்.
2: நீ ஒரு தாசி.
0: ஜாதியில் தானே?
2: பாபி,
0: இந்த நிலையில் என்னை நான் அப்படித்தான் அழைத்துக் கொள்ள வேண்டும்.
2: ஜாலக்காரி.
0: உங்களிடம் அதை கற்றுக்கொள்கிறேன் சுவாமி.
2: பிடித்தவள்
0: வணிகர்களை விடவா?
2: என்ன துணிச்சல்!
0: உரிமையை கேட்பது ஒரு துணிச்சலா? சுவாமி, நான் காசுக்காக கலை விற்றதில்லை. என் நாட்டிற்காக இதுவரையிலும் ஒரு காசும் வாங்கினதில்லை.
2: அது நிஜம்தான் நம்பி. நம்ம கச்சேரி கூட ஒரு காசு கிடையாது.
0: சுவாமி, மணாளனுக்காக இதுவரையில் நடனமாடி வந்தேன் என்று மற்ற எந்த காரணத்திற்காகவும் இல்லை. சுவாமி, நீங்கள் என்னுடன் வரத்தான் வேண்டும். ரசிக்க கூடியவள் அல்லவா நான்?
2: மாதவி, போதும் போதும், உன் பேச்சு போ.
0: போவதெங்கே சுவாமி? கணவன் இருக்கும் இடம் தானே எனக்கும் இடம்.
2: மாதவி, என் கோபத்தை கிளறாதே. நான் உனக்கு கணவனும் அல்ல, நீ எனக்கு மனைவியும் அல்ல. போ.
0: அம்பரத்தில் மாலையிட்டிருக்கிறேனே சுவாமி.
2: மாலை இந்தா உன் மாலை. இந்தடா தம்பி கட்டி, இதில் ஏதோ சூது இருக்கிறது.
3: இவள் பெரிய கள்ளி.
2: மாதவி, இந்த மாலை மாயமெல்லாம் என்னிடம் செல்லாது.
0: சுவாமி, இவரையிலும் நான் சத்தியத்துக்கே கட்டுப்பட்டு வந்திருக்கிறேன். அதனால் தான் மாலை அறுபட மாட்டேன் என்கிறது.
2: ஆஹா, சந்திரமதியோ அசத்தியக்காரி, வஞ்சகி, என் வாழ்க்கையில் கல்லை போட பார்க்கிறாய். சமயம் பார்த்து சதி செய்து விட்டாய்.
4: இவ்வளவு அரண்மனை தாசி, மேலும் இவள் சொல்வதை பார்க்கும் போது கோவலனை கூப்பிடுவதில் குற்றம் இருப்பதாக தெரியவில்லை. ஆகையால் அரசனிடம் சென்று முறையிடுவோம். வாருங்கள், முறையிடுவோம்.
5: சரி, அப்படியே செய்வோம்.

0: அப்புறம் அவன் ஆணைப்படி நடப்பதை தவிர வேறு வழியே இல்லை.
1: வேறு வழியே இல்லையா பிரபு?
2: கோவலா, உன் நிலைமை விசித்திரமானதுதான். ஆனால் விதியை மாற்ற முடியுமா? இவளும் பிறந்தது தாசி குலமே ஒழிய வளர்ந்தது அரண்மனைதான். இவளை இதுவரையில் என் மகளுக்கு சமானமாகவே மதித்து வந்திருக்கிறேன். உத்தமியவள், உன்னால் இன்று இந்த சமஸ்தானம் இவளை இழக்கப் போகிறது. மாதவி மகா புத்திசாலி, சகல சாஸ்திரங்களிலும் கலைகளிலும் வல்லவள். அவள் உனக்கு மனைவியாக கிடைக்கிறாள் என்றால் அது நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் தான் இருக்க வேண்டும். அதில் சந்தேகமே இல்லை.
1: இவள் என் மனைவியா?
2: மாலையிட்டவளை மற்ற எப்படி அழைப்பாய்?
1: நான் மனப்பந்தலில் மாலையிட்டேனே அவள் கீது.
2: அவளையும் இவளுடன் சேர்ந்து வாழச் செய்வது உன் கடமை.
1: அந்த கடமையை நான் நிறைவேற்ற தவறினால்?
2: தனியாகவே இவளுடன் போக வேண்டியதுதான். அதுதான் தர்மம், நீதி.
3: சுவாமி,
2: உன் கணவன் மனதை நோக செய்யாதே.
3: பிரபு, இந்த புத்திமதியை நான் மறக்க மாட்டேன்.
1: தம்பி. அப்பா, அழாதீர்கள். கண்ணகிக்கு ஆறுதல் சொல்லுங்கள். எப்படியும் இன்று மாலைக்குள் இவளை ஏமாற்றி வீடு திரும்புகிறேன்.
4: தம்பி, பத்திரம். அவள் ஏதாவது கொடுத்தால் வாங்கி தின்று விடாதே.
1: அப்பா, அதை பற்றி இல்லாம உங்களுக்கு கவலை வேண்டாம்.
3: சுவாமி, வாருங்கள்.
1: என் மனதிற்கு பிடித்தமில்லாத உன்னை நான் எப்படி மனைவியாக ஏற்பது? அது ஏன் உனக்கு தெரியவில்லை?
3: சுவாமி, மனைவி என்று என்னை நினைக்கவும் உங்களுக்கு மனம் கூசுகிறது என்றா? உங்களுக்கு பிரியமான ஒரு அடிமை என்றாவது நினைத்து என்னை ஆட்கொள்ளுங்கள்.
1: நீ என்ன சொன்னாலும் என் காதல் விழாது. நான் என்ன செய்யட்டும்?
3: நான் என்ன செய்யட்டும்? ஒரு ஸ்திரீ வெட்கத்தை விட்டு உங்களிடம் வலிய வந்து கெஞ்சுகிறேன். தாங்கள் ஒரு ஆண் தானே? சுவாமி, என்னை அங்கீகரிப்பதால் உங்களுக்கு ஒரு அவகேடும் ஏற்படாது. என்னை நம்புங்கள்.
1: நான் நம்புவதா? தாசிகள் யார் தெரியுமா?
3: சொல்லுங்கள் சுவாமி.
1: தாசிகள், ஏமாந்த மனிதர்களை அடித்து அவர்களின் உதரத்தை உறிஞ்சும் பேய்களின் கலாமந்திரத்தில் கல்வி பயந்து வெளிவந்தவர்கள் அல்லவா தாசிகள்? உங்கள் வார்த்தைகளையும் ஒருவன் நம்புவதா?
3: சுவாமி, என்னதான் தாசியானாலும் என்னை நீங்கள் இப்படி ஏசுவதா? வீதியில் போகும் உங்களை நான் பலி அடித்தேனா? இதற்கு முன்பு எப்போதாவது உங்களை நான் பார்த்திருக்கிறேனா? உங்களை புண் கேட்டேனா? பொருள் கேட்டேனா? சுவாமி, வெந்த புண்ணில் வேலிடாதீர்கள். இந்த மனது நெப்பமானது.
1: நெப்பம் இரும்பிலும் கெட்டியானது உன் ஹிருதயம். கற்பே உருவமான கண்ணகி எங்கே? கண்ணகி மகளான நீ எங்கே? உனக்கும் அவளுக்கும்
3: நிறுத்துங்கள் உங்கள் வர்ணிப்பை. கண்ணகியின் மீது உங்களுக்கு இவ்வளவு காதல் இருக்கிறதா? உணர்ந்தேன். நீங்கள் என் மஞ்சத்தில் உறங்கினாலும் உங்கள் நெஞ்சம் அவள் மஞ்சத்தில் தான் உறங்கும். இந்த மாதிரி உறவு எனக்கு வேண்டியதே இல்லை. சுவாமி, சென்று வாருங்கள்.
1: நிஜமாகவே என்னை போக சொல்கிறாயா?
3: ஆசையை கூறாக்கும் அதிக்கிரமக்காரி அல்ல நான். சுவாமி, இந்த பாவிக்குத்தான் அந்த பாக்கியம் இல்லாவிட்டாலும் பாவம் காத்திருக்கும் கண்ணகிக்காவது அது இருக்கட்டும். போய் வாருங்கள்.
1: மாதவி, உன் காதல் உண்மையானதுதானா?
3: சுவாமி, என் வாய் சொன்னால் அதை நம்ப மாட்டீர்கள். இதோ இதோ என் ஹிருதயத்தில் காதை வைத்து கேளுங்கள், தெரியும்.
1: மாதவி.
3: சுவாமி, அவர் இன்னும் வர காணும். இந்த மஞ்சம் ஜோடித்த வேலை சரியில்லையா? கோவிலுக்கு போனவர் பொழுது விடிய போகிறது. இன்னும் என்ன செய்கிறோம்?
5: நடக்காதது நடந்து விடவில்லையே.
6: உயிரோடு என் மகனை வேசியிடம் ஒப்படைப்பதா? அந்நிய தெய்வமே.
5: தெய்வத்தை தூற்றாரே.
7: அம்மணி, அவருக்கு என் மீதிருக்கும் பிரேமை குறையாதே.
5: அவன் யார்? நீ யார்? மாதவி யார்? நான் யார்? எதற்கோ இங்கு வந்திருக்கிறோம். காரியம் முடிந்ததும் கணத்தில் மறைந்து விடுவோம்.
7: அம்மணி.
5: கண்ணகி, கவலைப்பட்டாவதில்லை. உன் கணவன் சுகமாகவே வீடு வந்து சேர்வான்.
7: சுவாமி, நான் நீங்கள் வீட்டிற்கு போகக்கூடாது என்பது என் அபிப்பிராயம் அல்ல. ஆனால் அங்கேயே தங்கிவிடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன். இங்கும் இருங்கள், அங்கும் இருங்கள். கண்ணகிக்கும் அப்போது என் மீது கோபம் இருக்காது.
1: மாதவி.
7: சுவாமி, நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருக்கிறதா?
1: நானும் ஆசையை கூறாக்கி அனுபவிப்பவன் அல்ல. எனக்கு என்றைக்கு என் வீட்டுக்கு போக வேண்டும் என்று தோன்றுகிறதோ அன்றைக்கு போவேன். அதுவரையில் இந்த பேச்சையும் எடுக்கக்கூடாது.
7: சுவாமி, தங்கள் சித்தம் என் பாக்கியம்.
8: தாசுக்கு தாசனாக்கி அவரை தவிக்கி விடுவதா?

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கண்ணகி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். கண்ணகி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: அவன் என்னையும் கண்ணகியும் கைவிட்டார்.
2: என் சுவாமி என்னை கைவிட்டு விட்டார்.
3: அழாத கண்ணகி,
2: மாதவியை விட்டு வரவும் இல்லையோ சுவாமி? நீங்கள் என்னை இப்படி மோசம் செய்வீர்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லையே.
3: கண்ணகி, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அப்புறம் தானே வந்து விட போகிறார்.
2: என் சுவாமிக்கு கஷ்டமா?
4: கஷ்டம்னா அப்படி இப்படியும் இல்லை, சொல்லி முடியாது. செலவுக்கு ஒரு சல்லி கூட கிடையாது. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. இந்த நிலையில அவருக்கு இப்ப ஏதாவது பணம் காசு போய் சேரலன்னா அப்புறம் அவரை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவுதான் நான் சொல்லலாம்.
2: ஐயா, இந்த
4: அம்மா, வேண்டாம் வேண்டாம், நகைகளுமா தொலை வேண்டும்.
2: ஐயாவே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இது என் சொந்த விஷயம். நீங்கள் தயவு செய்து தலையிடாதீர்கள். அவருக்கு உபயோகப்படாத இந்த ஆபரணங்கள் எனக்கு எதற்காக?
5: பாவம், புடவை எல்லாம் கோவலம் தான் வாங்கிட்டு வர சொன்னா நினைச்சிருப்பா கண்ணகி பைத்தியக்காரி. இத்தனை சேலையே நம்ம மோகனாவுக்கு கட்டி அவளை திருவிழாவுக்கு அழைச்சிட்டு போய் அப்ப சொல்றேன் அவளை. அப்பாடா, பதிவிருதேன்னு ஒத்தி இருக்கணும்னா அத கண்ணகி அம்மாவைத்தான் சொல்லணும். ஐயோ, அவங்க குடும்பத்துக்கு நான் எவ்வளவு துரோகம் பண்ணிவிட்டேன். அம்மா, நான் வர்றேன்.
4: மாதவி.
6: சுவாமி,
4: நேரமாகிறது, எல்லோரும் விழாவிற்கு புறப்பட்டு விட்டார்கள்.
6: என் அலங்காரம் எப்படி?
4: விழாவிற்கு வரும் அத்தனை பேர் கண்களையும் நோக்கு வைத்து விடுவாய், சந்தேகமே இல்லை. புறப்படு.
6: இதோ

0: மட்டும் செய்தி என்று இப்படி எல்லாம் செய்கிறீர்கள்.
1: இது எனக்கு உனக்கும் யாரும் சம்பந்தமும் இல்லை.
0: என்ன?
1: உன் நடிப்பெல்லாம் எனக்கு நன்றாக தெரிகிறது.
0: நானா நடிக்கிறேனா?
1: நடிப்பில் என்றால் பாசாங் என்று வைத்துக் கொள்ளேன்.
0: உங்களிடமா சுவாமி? வேண்டாம், நான் செய்த தவறை சொல்லுங்கள்.
1: என்ன கேட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? நீ கடற்கரையில் பாடினாயே, அந்த காதலனை கேட்டால் அவன் ஒருவேளை உனக்கு பதில் சொல்லுவான்.
0: சிவ சிவ சிவா, இந்த பேச்சு என் காதில் நாராசம் காட்சி விட்டது மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி முதலில் பாடியது நீங்களா? நானா சுவாமி?
1: மாதவி, உன் பேச்சினால் என்னை ஏமாற்றி விட முடியாது.
0: சுவாமி, நீங்கள் நியாயமான முறையில் பேசுவதே இல்லை என்று சங்கற்பம் செய்து கொண்டு விட்டீர்களா? சுவாமி, இது அநியாயம், ஆண்டவன் மன்னிக்க முடியாத அநியாயம். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா சந்தேகம், அதுவும் என் மீதா சுவாமி?
1: கற்புக்கரசினி, உன் மீது சந்தேகப்பட்டு விட்டதால் உலகமே இது கூட தெரியாதவள் போல் பாவனை செய்கிறாயே.
0: சுவாமி, தர்மத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், தாங்கள் பாடியதை தவறாக நினைத்து வீம்புக்காக பாடினேனே ஒழிய வேறில்லை. என்னை நம்புங்கள்.

0: தர்மம்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்கறை சேர்ந்து விடலாம்.
2: வைகையை கடப்பது சுலபம், ஆனால் வாழ்க்கை வைகை நதி இல்ல, வர்ணிக்க முடியாத ஒரு கோரக்கடல். அதில் இது போகாது, மனத்தோணிதான் போகும். போகும்போது மோகம் என்ற அலைகள் மோத வரும், சினம் என்ற புயக்காற்று சீரும், காம திமிங்கலங்கள் ஆவென்று திறந்த வாய்களுடன் காத்திருக்கும், மலை போன்ற மதப்பாறைகள் மறைந்து கிடக்கும். இத்தனை ஆபத்துகளையும் கடந்தால்தான் கரையை காண முடியும். அம்மா, மகளே, இந்த கோல் உதவாது. மதியும் கோலை உண்டித்தான் மனமென்னும் தோணியை செலுத்த வேண்டும். அப்போது கூட என்ன, விதி என்று இடிவுமானால் மதி மாய்ந்தொழியும்.
0: புத்தி இருந்தாதான் மனுஷன் பிழைக்கலாம். உன்னை கொண்டு 7 தலைமுறை வரைக்கும் நான் சுகமா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏ சிலம்பே, இப்போ நீ காணாம போயிட்டேன்னு மகாராஜா கிட்ட போய் சொல்ல போறேன். அவர் நம்பிட்டாரு, ஏம்பாடு யோகம்தான். அப்படி இல்லை, உனக்கு என்கிட்ட இருக்க அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சிட்டு போறேன். அது வரைக்கும் இந்த பாதாள சிறையில நீ பத்திரமா இரு.
3: இது விசாரியாமல் ஒரு முடிவுக்கு வருவது தவறு, அது வாஸ்தவம். ஒரு குறிப்பிட்ட தவணைக்குள் சிலம்பை கொண்டு வர சொல்லுங்கள். அப்போதும் கொண்டு வராவிட்டால் மேற்கொண்டு கவனிப்போம்.
4: நல்லது. பத்தா, இன்றைக்கு 10 நாள் சூரிய அஸ்தமனத்துக்குள் சிலம்புடன் வர வேண்டும். இல்லை, மறுநாள் இந்த மனப்பால் குடிக்காதே. இந்த மண்டலத்தில் எங்கு போனாலும் நீ தப்பிவிட முடியாது.
2: கண்ணகி யார் வீட்டிலாவது விட்டுவிட்டு நகருக்குள் சென்று உன் காரியங்களை முடித்து வருவதுதான் பாக்கியம்.
0: யார் வீட்டில் தங்குவது தாயே?
5: தாயே,
2: மாதிரியா?
5: ஆமாம் தாயே, உங்களை பார்த்து 1 வருஷம் ஆச்சு. சுகந்தானே?
2: சுகந்தா மாதிரி மாதிரி. இவர் பெயர் கோவலன், மனைவி கண்ணகி. இவர்களை நீ உன் வீட்டில் கொஞ்ச நாள் வைத்திருக்க வேண்டும். என்ன?
5: எங்கள் பாக்கியம் தாயே.
2: அக்கா, இவர்கள் மனது நோகாமல் நடந்து கொள். மாதிரி, இந்தா இவர்கள் உன்னடைக்கலாம்.
5: நல்லது தாயே.
2: உங்களை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது.
5: தாயே.
0: அம்மா, இதற்குள்ளாகவா எங்களை விட்டு போகிறீர்கள்?
2: என்னை பற்றி உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம். விதிப்படி உங்களுடன் வந்தேன் போகிறேன்.
5: தாயே.
2: கண்ணகி, அழாதே. எனக்கு பதிலாக மாதிரி.
5: அழாதேம்மா கண்ணகி, தாய் எப்பவும் இப்படித்தான் வரும் போகும்.
0: சிலம்பே, சிலம்பே, உன்னை இந்த பாதாள சிறையில இருந்து விடுவிக்க வந்திருக்கேன். வா, வா. பரமாத்மா, இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நான் சும்மா இருந்திருந்து என்னுடைய சிறகெல்லாம் புரு பிடிச்சு போச்சு. அதனால இப்பவே நான் பாமா அம்மாவையும் அரைச்சுக்கிட்டு நான் துவாரகைக்கு போய் சேரேன். நீங்கள் வந்து சேருங்க. பாத்தீங்களா,
6: இது என்னப்பா, இது சிலம்பு தூக்கிட்டு வந்துட்டியா? பேஷ், சீக்கிரமா வர்றேன். சே, மனுஷன் நினைக்கிறபடி நடக்காது போல இருக்கே. என்னென்னமோ தந்திரம் எல்லாம் பண்ணி பார்த்தேன், இன்னும் பலிக்கலையே.
0: பெண்ணே, நாமும் என்ன பாக்குறியா?
7: வேற ஒண்ணும் இல்ல, அரண்மனை சிலம்ப கொண்டு வந்து வச்சிருந்தேன், அதை காணா இங்க யாராவது.
8: சிலம்பாப்பா, எனக்கு தெரியுமே யார் எடுத்துட்டு போயிருக்காங்க. நீ கெருடப்பா, இப்பதான் சிலம்ப தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு.
7: கெருடனா? ஐயோ ஐயோ, போச்சு.
0: ரத்மணி, அப்போ நாமும் துவாரகைக்கு செல்வோமா?
8: சரிநாதா.
0: என்ன ஆச்சரியம், வா.
7: கட சொக்கநாதா, தன்வினை தன்னை சூடும் சரியா போச்சு. நான் நினைச்சது சரியாச்சு. ஐயோயோ, பரம்பரையா மகாராஜா இடத்துல இருந்து வளர்ந்து அவரை நான் துரோகம் பண்ண நினைச்சி சிலம்ப திருடுனேன். இந்த பாவி வந்தா சிலம்பையும் திருடுனா. என் பொண்ணையும் கொண்டு போயிட்டான். என் பொண்ணும் போச்சு, சிலம்பும் போச்சு, என் மானும் போச்சு, என் உயிர் ஒண்ணுதான் பாக்கி. அப்பா, நாளைக்கு என் உயிர் போயிடும்.

0: என்ன, இந்த சிலம்புக்காகவா இவ்வளவு நேரம் சிந்தனை செய்கிறீர்கள்? நாளைக்கே இதற்கு மேலான சிலம்பு ஒன்று வாங்க முடியாதா?
1: கண்ணகி, கடைசியில் உன் சிலம்புக்குமா நான் யமனாக நிற்க வேண்டும்?
0: இந்தாருங்கள், சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள். இதை விற்று முதலில் வியாபாரத்திற்கு பொருள் தேடுங்கள்.
1: நல்லது கண்ணகி.
0: சுவாமி, போய் வாருங்கள்.
1: பத்ரே, இதை எப்படியாவது மகாராஜாவிடம் விட்டுக் கொடுத்தால்தான் என் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும்.
2: பிறக்குமாவது பிறந்து விட்டதாகவே நினையுங்கள். இன்றோடு உம்முடைய ஜென்மம் சாவல்யம் அடையும்படி செய்து விடுகிறேன். போதுமா?
3: போறோம், அரசு சபைக்கு போவோம்.
4: இன்றைக்கு என்ன சாத்து சொல்லி ஏக்க பார்க்கிறாய்?
5: அதற்கு இடமில்லை மகாராஜா. இவனுக்கு நாம் கொடுத்திருக்கும் தவணை இன்றுடன் முடிகிறது.
6: ஆம், பத்தாம் நாள் அஞ்சு பத்தா.
4: எங்கே சிலம்பு?
6: கொண்டு வந்திருக்கிறேன் மகாராஜா. சிலம்பையும் கொண்டு வந்திருக்கிறேன், சிலம்பு திருடினவனையும் கொண்டு வந்திருக்கிறேன்.
4: என்ன,
6: சிலம்பும் சிலம்பு கழுவனும்?
4: ஆச்சரியம்,
6: ஆண்டிய தேசத்தில் கழுவன்
4: நல்ல கைதேர்ந்த கலன் போல் இருக்கிறதே.
6: சந்தேகம் என்ன, சந்தேகம் என்ன மகாபிரபு? அவனிடம் எவ்வளவு நயமாக பேச வேண்டுமோ அவ்வளவும் பேசி, அவன் சென்ற வழியெல்லாம் நானும் சென்று இங்கு மகாராஜாவிடமே சிலம்பை விலை தீர்த்து கொடுப்பதாக உறுதி கூறி அவனை இங்கு கூட்டி வந்திருக்கிறேன்.
4: கொண்டு வா இந்த பாதகனை.
6: மகாராஜா என்ன சொன்னார்? உம்மிடமே விலை பேச வேண்டுமாம்.
4: வாரம் ஐயா, தங்கள் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன்.
6: மகாராஜா, இவன் தான்.
4: அந்த சிலம்பை வாங்கு மகாராஜா.
6: ஆம்,
4: நீயா? உன் பெயர்?
6: என் பேர் கோவலன்.
4: இந்த சிலம்பு உனக்கு எப்படி கிடைத்தது?
6: இது என் மனைவியின் கால் சிலம்புகளில் ஒன்று.
4: இப்பேற்பட்ட மதிப்பற்ற சிலம்பை உடையவளை மனைவியாக கொண்டுள்ள நீ இதை விற்க வந்ததற்கு காரணம்
6: வறுமை.
4: என்ன வயனமாக பேசுகிறான்?
6: இல்லை, இவன் சொல்வது வாஸ்தவம் என்றே எனக்கு படுகிறது.
4: உன் மனைவியின் பெயர்?
6: அது தங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை.
4: உன் பெற்றோர்கள் யாவர்? உன் ஊர் எது?
6: மகாராஜா, வறுமையினால் இதை விற்று ஏதாவது வியாபாரம் செய்யலாம் என்பதுதான் என் கருத்து. என் மனைவியின் காய்ச்சலந்து தான் இது சத்தியம்.
4: அசத்தியம் தான் இவனுக்கு உயிர் மகாராஜா.
6: மஞ்சு பத்தா, இது தெய்வம் பொறுக்காது. மகாராஜா, நான் சிலம்பி விலை கூறி வந்த சமயம் இவன் என்னை சந்தித்து தங்களிடம் நல்ல விலைக்கு வித்து தருவதாக அழைத்து வந்து என்னை சதி செய்திருக்கிறான். சமூகம் விஷயத்தை ஆராய்ந்து நீதி செலுத்த வேண்டும்.
4: அது எங்களுக்கு தெரியும், நீ எடுத்து சொல்ல வேண்டியதில்லை.
6: மகாராஜா, இவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நிஜமென்றே நான் சொல்லுவேன். இதற்கும் இதை தேவியாரிடம் காட்டி சிலம்பு அவருடையதானா என்று கேட்டு வர சொல்லுவோம். மேலும் தேவியாரிடம் இருக்கும் இன்னொரு சிலம்பையும் வாங்கிவார்.
5: மகாராஜா, சிலம்பு தன் சிலம்புதான் என்று கூறுகிறார் தேவியார். இந்தாருங்கள்.
4: இன்னமும் மௌனம் சாதிக்கிறாய். உன் பெற்றோர் யாவர்? உன் ஊர், உன் மனைவியின் பெயர், அவள் எங்கிருக்கிறாள்? இப்போதாவது சொல்.
6: இவனா சொல்வான்?
4: கர்வம் பிடித்தவன்.
6: இதுதான் உன்னுடைய கடைசி திருட்டு.
5: என்ன, நானா திருடன்? என்ன இது?
6: ஆடா தெய்வமே, என்ன அநீதி!
5: இந்த அபாண்டமான பிழைக்கு நான் ஆளாக வேண்டிய காரணம் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
4: புரியுமா? எப்படி புரியும்? மகாராஜா, இவன் தான் தேவியாரின் சிலம்பை திருடினான் என்பதில் இம்மையும் சந்தேகமில்லை.
6: கடைசியாக கேட்கிறேன், உன் வரலாறு என்ன?
5: எனக்கு வந்திருக்கும் அபகிருத்தி என்னுடன் அழியட்டும். என் பெற்றோர், உற்றோர், என் மனைவி உரிகளுக்கு அது பரவ வேண்டியதில்லை.
4: இந்த ஊர்கனை கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று இவன் தலையை வெட்டி எறிங்க.
5: வேந்தே, இதுதான் உன் நீதியோ?
4: கொண்டு செல்லுங்கள்.
7: அக்கா, என்ன வேற குட்டின பழங்கள்லாம் கொஞ்சம் கூட தோயில அப்படியே இருக்குதுங்க. அம்மா, மாடுகள்லாம் கோடு கோடுன்னு அழுகுதுங்க. அக்கா, மாட்டு கழுத்து மணிகளெல்லாம் இத்து இத்து விழுது. என்ன இதெல்லாம்?
0: ஏதோ பெரிய ஆபத்துக்கு தான் இந்த மாதிரி அவசரங்கள்லாம்.
7: என்னம்மா, இன்று மத்தியானம் குறவு கூத்து நடத்த போறோம், வரையா?
0: வருகிறேன் அம்மா.
7: என் சுவாமி வரட்டுமே.
8: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் கண்ணகி திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது கண்ணகி திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: மனம் என்னமோ போல இருக்கிறது. நல்லதம்மா
1: மீனாட்சி சுந்தரேஸ்வரா, எனக்கா இந்த தீர்ப்பு, எனக்கா மரண தண்டனை, எனக்கா இந்த கேவலமான பழி, எனக்கா எவருக்கும் சிங்க நினையாத எனக்கா இந்த அபாண்டமான பழி அல்லவா இது? நானா கழுவன்? தெய்வம் பொறுக்குமா? இப்படி அக்கிரமம் அல்லவா? நான் செய்த பாவம் தான் என்ன? இதை விட பாவம் வேற என்ன வேண்டும்? கண்ணகி, என் கண்ணே, பயப்படாதே. நான் சொல்ல போவதை கேட்க உன் மனதை திடப்படுத்திக் கொள். நான் கழுவனாம், பட்ட மகிழ்ச்சியின் பாதச்சிலம்பி திருடினேனாம், உன் சிலம்பு ராஜமகிழ்ச்சியின் கால் சிலம்பாம். அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? மரண தண்டனை. ஆம், இன்னும் சற்று நேரத்தில் நீ பார்த்து பார்த்து பூரிக்கும் இந்த தேகம் இந்த பாறையில் பலியாகிவிடும்.

நானா கழுவன்? தெய்வம் பொறுக்குமா? இப்படி ஆக்கிரமம் அல்லவா? நான் செய்த பாவம் தான் என்ன? இதை விட பாவம் வேற என்ன வேண்டும்? கண்ணகி, என் கண்ணே, பயப்படாதே. நான் சொல்ல போவதை கேட்க உன் மனதை திடப்படுத்திக் கொள். நான் கழுவனாம், பட்ட மகிழ்ச்சியின் பாத சிலம்பை திருடினேனாம். உன் சிலம்பு ராஜமகிழ்ச்சியின் கால் சிலம்பாம். அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? மரண தண்டனை. ஆம், இன்னும் சற்று நேரத்தில் நீ பார்த்து பார்த்து பூரிக்கும் இந்த தேகம் இந்த பாறையில் பலியாகிவிடும். கண்ணகி, ஏன் பயப்படுகிறாய்? ஊழ்வினை அனுபவித்துத்தானே தீர வேண்டும். ஓடி ஒழிவது முடிகிற காரியமா? உன்னை விட்டு நான் போவதா? நான் போன பின்பு நீ உயிரோடு இருப்பாயா? ஐயோ, மதுரை மக்களே, என் கூச்சல் உங்கள் காதில் விழவில்லையா? நான் நிரபராதி, நான் நிரபராதி. இந்த சிலம்பு என் கண்ணகியுடையது. இந்த தண்டனையில் நியாயமில்லை, நியாயமில்லை. எல்லாம் செவிடர்களா? கண்ணகி, என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லையே. உன்னை தனியாக விட்டு போகிறேன். கண்ணகி, உன் தலைவிதி நான் என்ன செய்யட்டும்? சதிகார தெய்வமே, அரசனுக்கு தான் கண்ணில்லை என்றால் உனக்கு மா கண்ணில்லை. துஷ்டனுக்கு சிஷ்ட பரிபாலனம் புரிகிறதுதானா? அரசன் அன்று கொன்றால் தெய்வம் என்று கொள்ளும் அல்லவா? இது நிஜமான வாசனம் தானா? போடா, போய தெய்வத்தின் ஆணையை மீறிட்டும். எனக்கு அக்கிரமம் செய்தவர்கள் குடும்பம் பூண்டற்று போகட்டும். தர்மம் தவறினை இந்த மதுரை மாநகரம் மண்ணோடு மண்ணாகட்டும். நான் சாவதற்கு அஞ்சவில்லை. ஆனால் கள்ளன் என்ற பழிச்சொல் எனக்கு இந்த கலியுக முடிய மட்டும் இருக்கும் அல்லவா? இதை நான் எப்படி தீர்ப்பேன், எப்படி தீர்ப்பேன்? என் கண்ணகி உண்மையில் ஓர் பத்னியானா? இந்த பழிச்சொல் என்னை விட்டு நீங்கட்டும். நான் குற்ற

0: நீ இந்த இனநுடலை எப்போதும் தீண்டவே வேண்டாம்.
1: தொட வேண்டாம். பயங்கரமான ஆணைதான். ஆனால் நான் என்ன செய்வேன்? ஆணை ஆணையிட்டிருந்தால் என்ன? தொட்டு தாலி கட்டின உங்களை நான் இப்போதும் தொடாமல் இருப்பதா? பாவமே அறியாத உங்களை கொன்ற பாண்டியனுக்கு சேரும் பாவத்தை விடவா பெரிய பாவம் ஆணையை மீறும் எனக்கு தெரிந்துவிடப் போகிறது. என் பொருட்டு இந்த மதுரை வந்து காரணமின்றி கல்வன் என்ற பழியை ஏற்றுக்கொண்ட உங்களுக்காக நான் எந்த பாவத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம். உங்கள் தங்கமான உடல் தரையில் கிடப்பதா? பட்டு மெத்தையில் படுத்த தேகம் இப்பாலும் புழுதியில் புரண்டு கிடப்பதா? சுவாமி சுவாமி என்னை பாருங்கள். பார்க்க மாட்டீர்களா? கண்ணகி என்று ஒரு தரம் அழைக்க மாட்டீர்களா? ஏன் பேச மாட்டீர்களா? பிரபு பிரபு, கண்ணகி என்று சின்ன போதில் கட்டி தழுவிய கரமாயுது. எனக்கும் நல்ல காலம் வரும் என்று சொன்னீர்களே, அந்த காலம் தான் இதுவோ? சுவாமி சுவாமி, நீங்கள் மாதவியிடமே இருந்திருப்பது தானே சுவாமி? சிலம்பை கொடுத்து உங்களுக்கு கல்வன் என்று பெயர் வாங்கி கொடுத்த இந்த சண்டாளி இன்னும் ஏன் சாகாமல் இருக்கிறேன்? பேசுங்கள். நீங்கள் சச்சிசந்தர் என்பது இந்த நகர மக்களுக்கு தெரிய வேண்டாமா? இதற்காகவாவது ஒரு முறை பேசுங்கள் சுவாமி. நீங்களா ஆரியன் சிலம்பை கவர்ந்தவன்? நீங்களா மோசக்காரன்? பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம். இந்த நீதியற்ற பாண்டியனின் வம்சத்தையே நிர்மூலமாக்குகிறேன். ஏ செங்கதிர் செல்வனே, நீ என் கணவன் கல்வனா?
2: இல்லை, என் கணவன் கல்வன் இல்லை. அவனை கல்வன் என்ற இவ்வூரை விரைவில் தீயுண்ணும்.
1: சிப்பிகளின் சிருஷ்டிகளே, என் கணவன் கல்வனா?
2: இல்லை.
1: அஷ்டதிக்கு பாலகர்களே, என் கணவன் கல்வனா?
2: இல்லை
3: இல்லை இல்லை இல்லை இல்லை.

0: தலைவாயிலில் ஒரு ஸ்திரீ பார்ப்பதற்கு பத்திரகாளி மாதிரி தோன்றுகிறாள். அவள் தன் கணவனை இழந்தவளா? கையில் ஒரு சிலம்புடன் வந்திருக்கிறாள். அவள் முகத்தில் கோபம் கொந்தளித்து எழுகிறது.
1: அவளை இப்போதே இங்கு அனுப்பி வை.
0: அம்மா, நீ யார்?
2: ஓஹோ, நீர்தானா மதுரையின் மன்னர்? தேவி மீனாட்சி திருவதாரம் செய்த வம்சத்தில் பிறந்த தென்னவன் நீர்தானா? புகழ்பெற்ற பாண்டியர்கள் சந்ததியில் பூத்த பூபதி நீர்தானா? பாண்டியன் நெடுஞ்செழியன் நீர்தானா?
0: ஆமாம்மா.
3: என்ன குறையினால் இப்படி பேசுகிறாய்? சொல், உனக்கு யார் தீங்கு கிடைத்தது? சொல், தண்டிக்கிறேன். அந்த பாவியா நீ? யார்
2: அரசே? புறாவுக்காக தன் உடலை அர்ப்பணித்த சிபி சக்கரவர்த்தியும், இளம் கன்றுக்காக தன் ஒரே மகன் மீது தேரை ஓட்டிய மனுநீதி சோழனும் வாழ்ந்த பூம்புகார் தான் என் நகரம். அங்கு பெருங்குடி வணிகன் மாசாத்துவான் மகன் ஒருவன் விதிப்பயனால் ஏழையாகி வியாபாரம் செய்யும் நோக்கத்துடன் இந்த நகரை அடைந்து தன் மனைவியின் சிலம்பை விலை கூறுகையில் அவன் அநியாயமாக கொல்லப்பட்டான். அந்த அபாக்கியவானின் பெயர் கோவலன். நான் அவன் மனைவி. என் பெயர் கண்ணகி.
4: கோவலன்? ஆம் மகாராஜா, நம் தேவியாரின் சிலம்பை திருடினவன் கோவலன்.
2: ஆம் கோவலன். அரசே, உம்மால் தான் அவன் கொல்லப்பட்டான். உன் பெயர் பாபியா?
4: அம்மா, ஆழ நிறந்த துக்கத்தில் அறிவு குலைந்து பேசுவதா? சேச்சே, கல்வனை கொண்டதில் தவறொன்றும் இல்லையே. அது மன்னனின் குற்றம்.
2: கல்வன்? ஆஹா, என்ன நீதி, என்ன தர்மம், என்ன நடுநிலைமை! வேண்டே, உம் நீதி விசித்திரமானது, அதிலும் விசித்திரமானது உன் பேச்சு.
5: பிரபு, எனக்கு பயமாக இருக்கிறது.
4: இது கோழைத்தனம்.
3: அம்மா, நீதியின் நேர்மையை நினையாமல் நீ பேசுகிறாய். வழங்கப்பட்ட நியாயத்தின் வரலாறு அறியாமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாய். உன் கணவனை பார்த்தேன், அது மட்டுமில்லை விசாரித்தேன், அதன் பிறகே ஆகியிட்டேன்.
2: பார்த்தீரா? என் பதியை பார்த்தீரா? கலங்கமற்ற முகத்தை பார்த்தும் கூட கல்வன் என்று கூற உமது கருத்து எப்படி துணிந்தது பிரபு?
6: உருவத்தில் யோகிகளாகவும் உள்ளத்தில் போகிகளாகவும் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்களே.
2: அப்போது உருவத்தில் போகிகளாகவும் உள்ளத்தில் யோகிகளாகவும் இருப்பவர்களை நீங்கள் பார்த்ததில்லையோ? நன்று நன்று நன்று உங்கள் நீதியின் நேர்மை.
3: தீர விசாரித்துத்தான் தீர்ப்பு கூறினேன். உன் கணவன் கல்வன் கல்வன் தான்.
2: என் கணவன் கல்வன்? கத்தின மனைவியின் காற்சிலம்பை விற்க வந்தவன் கல்வன், தன் கைப்பொருளை விலை கூற வந்தவன் கல்வன். இந்த நியாயம் எந்த நீதிக்கும் அப்பாற்பட்டது. வேண்டே.
3: நல்லது, கோவலனிடமிருந்த சிலம்பு உன் சிலம்பு என்று கூறுகிறான். ஏன்,
2: அதில் சந்தேகம் என்ன?
3: எங்கே சிலம்புகள்? இதில் எது உன் சிலம்பு?
2: இதுதான் என் சிலம்பு.
3: ஆம், அந்த திருடன் திருடிய சிலம்பு அதுதான்.
5: உண்மை, இதைத்தான் நான் திருடினான்.
2: தர்மம் உன்னை கண்டு தலை குனிகிறது தாயே. நகர மக்களின் தாயான மகாராணியா இப்படி கூறுவது? மகாராணி, மகாராணிக்கேற்ற மந்திரி, மந்திரிக்கேற்ற மகாராஜா. அப்போது இந்த மூன்றாவது சிலம்பு உம்முடையதானோ?
5: நம் சிலம்பு மாதிரியே இருக்கிறது.
6: இவள் அவனை விட பெரிய மாயக்கள்.
5: ஐயோ, இது அநியாயம். இங்கு கேட்பார் இல்லையா, நியாயவான்கள் இல்லையா, என்னை போல் உங்களுக்கு பெண்கள் இல்லையா? சத்தியம் செத்து விட்டதா?
2: நானா மாயக்கள்ளி? இந்த சிலம்புகள் என்னுடையதல்லவா? என் கணவனா கல்வன்? அரசே கேளும், சபையினரே கேளுங்கள். என் சிலம்புகளின் பரல்கள் மாணிக்கங்கள், மாணிக்கங்கள், அவ்வளவும் மாணிக்கங்கள். பாருங்கள், பாருங்கள், எனக்கு நடந்த இந்த அநீதியை பாருங்கள்.
3: என் சிலம்பின் பரல்கள் முத்துக்கள்
2: எங்கே?
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கண்ணகி திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கண்ணகி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
5: முத்துக்கள்.
3: உன் மற்றொரு சிலம்பு
2: பார்த்தீர்களா? பாண்டியன் நீதியை பார்த்தீர்களா? உங்கள் தேவியின் நீதியை பார்த்தீர்களா? நெடுஞ்செழியின் நீதியை பாருங்கள், பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். என் கணவன் உயிரை பறித்த என் காற்சிலம்புகளை பாருங்கள். என் சுவாமியை என்னிடமிருந்து பறித்த இந்த யமதூதர்கள் என்னை கண்டு சிரிப்பதை பாருங்கள். இப்போது எங்கே உன் நீதி? எங்கே உன் நேர்மை? எங்கே உன் தீர்ப்பு? எங்கே உன் குற்றம்? எங்கே உன் மமதையான பேச்சு? பசுவை கொன்று கீதோபதேசம் செய்யும் பார்த்திபனே.

0: நீ ஒரு நீதிமானா? இது ஒரு நீதிமன்றமா? ஆராயாத ஆக்ஞையிட்ட நீ ஒரு அரசனா? மகிஷியின் வார்த்தையில் மயங்கி மதியிழந்த உனக்கு ஒரு மகுடமா? வெறும் அதர்மத்தில் நிழலில் அமர்ந்திருக்கும் உனக்கு ஒரு வெண்கொற்றக்குடையா? வெறும் கோலை பிடிக்க வேண்டிய உன் கைக்கு ஒரு செங்கோலா? தான் செய்த தவறுக்காக தன் கையை தானே வெட்டிக் கொண்ட பொற்கை பாண்டியன் அமர்ந்த அரசாங்க சிங்காதனம் உனக்கு இன்னும் இடம் தருகிறதா? மரம் போல் நிற்கும் உனக்கு மானம் இல்லையா? இன்றுடன் நெடுஞ்செழியன் என்ற பெயர் மறைந்து உலக முடிய மட்டும் கொடுங்கோர் பாண்டியன் என்ற பெயர் உனக்கு வழங்கட்டும்.
1: நீதி தவறின யானோ அரசன், யானோ அரசன், பொற்கொள்ளனின் வார்த்தையை கேட்டு மோசம் போன யானோ அரசன், இல்லை யானை கள்வன், யானை கள்வன், இந்த வினாடியையும்

விடுவது போல் உம்மஞ்சலும் மறைந்தது. என் மாங்கல்யம் மண்ணில் விடுவது போல் உன் மாங்கல்யம் மறைந்தது. என் புஷ்பம் உதிர்ந்தது போல் உன் புஷ்பமும் உதிர்ந்தது. என்னை போல் நீயும் உன் பத்தி

பரவட்டும், தீ பரவட்டும், டிக்கெட்டும் பரவட்டும், திருடர்கள் தீக்கிரையாகட்டும், இந்த வயிறு எறுவது போல் வஞ்சனையாளர் வெந்தும் ஆகட்டும், என்னை இந்த கத்திக்குள்ளாக்கின ஈரமில்லா நெஞ்சினர்கள் வம்சம் என்றுமே இல்லாமல் போகட்டும்.

0: வந்ததால் நான் கண்ட பலன் ஆத்திரத்தால் அறிவிழந்தேன். அலங்காரமான நகரத்தை அக்னிக்கு அர்ப்பணித்து விட்டேன். இது அநியாயம் அல்லவா பிரபு? சினத்தால் எனக்கு சேர்ந்தது பாவம்தானா? ஆண்டவன் படைத்த உயிர்களை அழிக்க நான் யார்? நான் யார்?
1: சக்தி.
0: சக்தி
1: சக்தி
0: சக்தி சக்தி
1: சக்தி
0: சக்தி

0: ನಾನ್ ಶಕ್ತಿ, ನಾನ್ ಶಕ್ತಿ.
1: ಹಾ, ನೀನಾನ್ ಶಕ್ತಿ. என் சக்தியால் எல்லாம் மறந்தாய், என்னை பார், நீ யாரென்று உணர்வாய். மாயத்திரை விலகட்டும்,
0: சிவம், சிவம்.
1: ஆம், சிவம்தான் கருத்தெழிந்ததால் இக்கதிக்குள்ளான.
0: சுவாமி, கருத்தழிந்த தவறுக்காக நான் கருக்குழி அடைவதா? என்னை வணங்கின ஒருவன் உயிருக்கு நான் யமனாவதா? நரஜன்மம் எடுத்து நாயகியாக லோகத்தில் உழல்வதா? மாதாபிதாக்களை மறித்த மகாபாபத்திற்குள்ளாவதா? நகரத்தை எரித்து நாசக்காரியாக நிற்பதா? சுவாமி, சுவாமி, எனக்கு விமோசனமே கிடையாதா?
1: சண்டி, அகந்திப்பட்டாய், அழிந்தாய். ஆனால் கேவலம் ஒரு நரனுக்கு நீ நாயகி ஆகிவிடவில்லை, ஒரு பக்தனுக்கே நாயகியானாய். அப்போதும் உன் பரிசுத்தம் பாழ்பட்டதில்லை. உன்னை வென்ற விதியே உன் பக்தனையும் அவன் மனைவியான மாதவிடமே சேர்த்தது. மாதவிதான் கோவலனின் பூர்வ ஜென்ம மனைவி நீலி. ஒரு பக்தனின் மூலம் பதிபக்தியின் மேன்மை உணர்த்தினாய். ஒரு உத்தமையின் சக்தி உலகத்தில் நிலைநாட்டினாய். மாதா பிதாக்களை கொன்றதும் மதுரை எரித்ததும் நீ அல்ல, தர்மம்.
0: சக்தியை அறிந்தேன்.
1: காளி, கடந்தது குறித்து கலங்காதே. கூட்டை விட்டு வெளியில் வா.

ஒரு சிலை ஆகட்டும். இதில் உன் சக்தியின் அம்சம் இருந்தவரும் கலியுக முடிய மட்டும் இவள் ஒரு பத்தினி கடவுளாக இருந்து கற்புக்கரசிகளுக்கும் இவளை தொழுபவர்களுக்கும் வேண்டிய வரங்கள் அளித்து வருவாள். வா.

நேர்கள் இதுவரை கேட்டது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் வழங்கிய சேலம் ஷண்முகா பிலிம்ஸின் கண்ணகி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பி யு சின்னப்பா, என் எஸ் கிருஷ்ணன், டி ஆர் ராமச்சந்திரன், பி கண்ணம்மா, எம் எஸ் சரோஜா, டி ஏ மதுரம், கே என் கொளத்தூர் மணி, யு ஆர் ஜீவரத்தினம் ஆகியோருடன் பலர். இசை எஸ் பி வெங்கட்ராமன், இயக்கம் எம் சோமசுந்தரம், ஆர் எஸ் மணி ஆகியோர்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:15. இனிய மாலை வேளையில் இதமான தென்றலோடு மலர்கிறது பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது எங்கே என ஆரம்பமாகி பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது, கேட்கலாமா? முதலில் எங்கே அந்த வெண்ணிலா என பாடலை பாடியிருப்பவர் உன்னி மேனன். படம் வருஷமெல்லாம் வசந்தம்.

உதித் நாராயண் குரலில் ஒலித்தது யாரடி நீ மோகினி படப்பாடல். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பொன்மாலை பொழுதில் இனி எங்கே செல்லும் இந்த பாதை, யார் அறிவாரோ என கேட்பது யார்? பாடல் வழி கேட்போமா?

இளையராஜா குரலில் ஒலித்தது சேது படப்பாடல். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும்

இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண் 0413 2200115, 8800736322. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். பொன்மாலை பொழுதில் அடுத்து தேடி வந்த தெய்வமே தேவ பந்தமே எனச் சொல்வது யார்? பாடல் வழி கேட்போமா?

கேஜேஎஸ்தாஸ் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்தது உயர்ந்த உள்ளம் படப்பாடல். இனி ஸ்வர்ணலதா குரலில் ஒலிக்க வருவது சின்னத்தம்பி படப்பாடல்.

0: இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் எங்கே என்ற பாடல்களை கேட்டோம்.
1: படை தீர்ந்து தாவும் நதியலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயிலான்.
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
3: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
4: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினம்தோறும் காலை 6:15
5: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30. நேயர்கள் கேட்க இருப்பது

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. திரை இசை தொடக்கமாக தேவன் சுஜாதா குரல்களில் ஒலிக்க வருவது ஃப்ரெண்ட்ஸ் படப்பாடல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை எட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா 7.8% அளவில் வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படைகள், ஆராய்ச்சி அமைப்புகள் மற்றும் தொழில் துறையினருக்கு இடையிலான ஒத்துழைப்பு மூலமாகவே பாதுகாப்புத் துறையில் தன்னிறைவை எட்ட முடியும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி அமைப்பிற்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்த விமர்ச மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஆராய்ச்சி நிறுவனங்களின் செயல்பாடுகளில் தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கேற்க வேண்டும் என்றும், ஆராய்ச்சி அமைப்புகள் தங்களின் புதிய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் தொழில்துறைக்கு மாற்றுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைச்சரின் உரை குறித்த கூடுதல் விவரங்கள்.
1: பாதுகாப்புத்துறையில் கடந்த சில ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்கள் முன் எப்போதும் காணாதவை என்று திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கான நிதியில் 25% தற்போது தனியார் துறைக்கு ஒதுக்கப்படுவதையும், பாதுகாப்புத்துறைக்கு தேவையான பொருட்களில் தனியார் நிறுவனங்களால் தயாரிக்க தகுந்த பொருட்கள் குறித்து தனிப்பட்டியல் வெளியிடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் இதர பொருட்களின் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றி வருவதையும், பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிக அளவில் உருவாகி வருவதையும் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார். இந்நிறுவனங்கள் உலகத்தரம் வாய்ந்த புதுமை படைப்புகளிலும் பெரிய நிறுவனங்களுடனான கூட்டாண்மை உறவுகளிலும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தினார்.
0: யமுனா நதிக்கு புத்துயிரூட்டும் வகையிலான கிஷாவ் பல்நோக்கு அணைக்கட்டு திட்டத்தின் அமலாக்கம் குறித்து உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் டெல்லி முதலமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் உடன்பாடு ஒன்றில் கையெழுத்திட்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், மத்திய உள்துறை செயலர், நீர்வளத்துறை செயலர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமைச் செயலர்களும் கலந்து கொண்டனர். இத்திட்டம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் திட்ட செலவு 90% மத்திய அரசு ஏற்கவும், எஞ்சிய 10% நிதி சுமையை சம்பந்தப்பட்ட 6 மாநிலங்கள் தங்களுக்கு இடையே பகிர்ந்து கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது. உலகின் நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை வலுவாகவே திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் போர் போன்ற சூழல்களால் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ள நிலையிலும் இந்தியா 7.8% அளவில் வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழக

0: இதில் பன்னாட்டு நிறுவனங்கள் பெரிய அளவில் முதலீடு செய்திருப்பதாகவும் தேசிய பொருளாதாரத்தில் இதன் பங்களிப்பு கணிசமானது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். கல்வியே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அடிப்படை கட்டமைப்பு என்பதால் மாணவர்கள் இன்றைய தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ற AI போன்ற நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது அவசியம் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர்களில் ஒருவரான பாரத ரத்னா எம் விஸ்வேஸ்வரய்யா பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் டாக்டர் எம் விஸ்வேஸ்வரய்யாவிற்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமையான தீர்வுகள் மூலம் தேச நிர்மாண பணிகளில் முக்கிய பங்களித்த மாபெரும் பொறியாளர் விஸ்வேஸ்வரய்யா என்றும் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி முன்னேறிய இந்தியாவின் உருவாக்கத்திற்கு பாடுபட அனைத்து பொறியாளர்களும் உறுதியேற்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். பொறியியல் மேதையான எம் விஸ்வேஸ்வரய்யாவின் தொலைநோக்கு பார்வையினால் பொறியாளர்கள் உட்பட எண்ணற்ற இந்தியர்கள் தொடர்ந்து உணர்வூக்கம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களும் தேசிய பொறியாளர் தின வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உலக சுழற்சி பொருளாதார பேரவையின் 10வது கூட்டம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கியுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தொடக்க அமர்வில் பேசுகையில், நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். சிக்கனமான பயன்பாடு மூலம் இயற்கை வளங்களை சேமிப்பதும் எந்த ஒரு பொருளையும் புதுப்பித்து மறுபயன்பாடு செய்வதுமே இந்திய கலாச்சாரத்தில் வேரூன்றி உள்ள மரம் என்றும், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசின் கொள்கைகளும் இதே அடிப்படையில்தான் அமைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: அரசின் லைஃப் இயக்கத்தில் மறுசுழற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதையும், உற்பத்தி பொருட்களும் அவற்றை பேக் செய்து அனுப்ப தேவையான பொருட்களும் பயன்பாட்டிற்கு பின்னர் முறையாக சேகரிக்கப்பட்டு மறுபயன்பாடு செய்யப்படுவதை உறுதிப்படுத்தும் பொறுப்பு தற்போது உற்பத்தியாளர்களின் நீட்டிக்கப்பட்ட பொறுப்பாக மாற்றப்பட்டு இருப்பதையும் மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மறுசுழற்சி என்பது வீட்டிலிருந்தே தொடங்குதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் குஜராத் அரசும் பின்லாந்து சிற்றா புதுமையாக்க நிதியமும் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் உலக மறுசுழற்சி பேரவை கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப் தொழில் முனைவு போன்ற நவீன முயற்சிகள் மூலம் சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவிப்பது குறித்து பல்வேறு விவாத அரங்குகள் இடம்பெறுகின்றன. 65 நாடுகளில் இருந்து சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்புகளைச் சேர்ந்த சுமார் 2000 பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியில் உலக அளவிலான பல்வேறு நிறுவனங்கள் சுழற்சி பொருளாதாரம் தொடர்பான தங்களின் புதுமையான படைப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளன.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. ஒதியஞ்சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் திரு அழகு என்கிற அழகானந்தம் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அஇஅதிமுகவினர் அக்கட்சியின் மாநில செயலர் திரு அன்பழகன் தலைமையில் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக, மதிமுக மற்றும் திராவிடர் கழக நிர்வாகிகளும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் வேட்புமனு தாக்கல் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. தனியார் விடுதியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம், அஇஅதிமுக மாநில செயலர் திரு அன்பழகன், பாமக அமைப்பாளர் திரு மதியழகன், முன்னாள் சபாநாயகர் திரு ஆர் செல்வம், என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக திரு இ விநாயகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திரு கே சி வேணுகோபால் புதுடெல்லியில் இன்று இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். குழந்தைகள் ஆரோக்கியம் குறித்த பால் சுவாஸ்திய காரியக்ரம் திட்டத்தின் கீழ் நடமாடும் மாவட்ட ஆரம்ப தலையீட்டு மையம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்கான உடல் நட சேவைகள் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதில் இப்புதிய வசதி மிகவும் பயனுள்ளதாக அமையும் என சுகாதார

0: தெரியும் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, கரூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல்லில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி டெல்லியில் இன்று 7:30 நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 1வது போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்தொடரின் 3வது மற்றும் இறுதிப் போட்டி டெல்லியில் வரும் வியாழக்கிழமை நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் தன்னிறைவை எட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா 7.8% அளவில் வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20. மனோரஞ்சிதம். தொடக்கமாக திருப்பரங்குன்ற வேளா என தொடங்கும் காயத்ரி கிரீஷ் பாடிய பாடல்.

மனோரஞ்சிதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நேர்களை நமது நிலையம் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இந்த ஒலிபரப்பில் 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முடிச்சு தோல் நோய் பாதுகாப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் M.K. விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம். பனை சாகுபடி குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிவளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M.I. மணிவண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 9:30 வரை ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ புதுவியில் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:07 மணி 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னியஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை வழங்குபவர் முனைவர் எஸ் ராகுல் அமீத் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் இரா தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ, சருமத்தில் வெள்ளை புள்ளிகள் எல்லாமே விட்டிலோகோ அல்ல, விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00

அன்னைக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். ஆர் ஸ்வாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாம்சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: சூழலை காக்க உறுதியேற்போம். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி. 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். இனிப்பு கார பலகாரங்கள் தயாரித்து விற்பனை செய்யும் கடலூர் புதுப்பாளையம் எஸ் ராமமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் MM தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடியவற்றை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் RJ ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி கிருஷ்ணகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 சலங்கை ஒலி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, வசனம் பஞ்சு அருணாச்சலம், கதை திரைக்கதை இயக்கம் KV விஸ்வநாத். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மன்னன் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. AB 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி கிராம உழவர் ஆர் வசந்தா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் சியர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் RJ ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் RJ ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகைப்பிடித்தலால் ஏற்படும் தொண்டை குரல்வளை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன காது மூக்கு மற்றும் தொண்டை நலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சோஃபியா அவர்கள். நாளை மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் RJ ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:58 வரையிலும்
மனம் விரும்புதே.

தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் சியர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:30 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7 மணி 7:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. திரை இசை தொடக்கமாக

பூவெல்லாம் உன்வாசம் படத்திற்காக ஒலித்த குரல்கள் கேஜே யேசுதாஸ் சாதனா சொர்க்கம். நிறைவாக ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்கின்றன தவசி படத்திற்காக.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னணியில் கையெழுத்தானது. மேகாலயாவை தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக நாடுகள் பரஸ்பர நலன் கருதி ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் வெளியுறவுக் கொள்கைகள் குறித்த ஆராய்ச்சியை வலுப்படுத்தவும், விண்வெளி, இணைய பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளம் அறிஞர்களுடனான ஒத்துழைப்புகளை உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், விவசாய சமுதாயத்தின் பாரம்பரிய திருநாளாக கொண்டாடப்பட்டு வரும் நுவாகாயி பண்டிகையையொட்டி நாட்டு மக்களுக்கு தமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். குடும்ப ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், நட்பு ஆகியவற்றின் சிறப்புகளை உணர்த்தும் இந்த திருநாளில் பரஸ்பரம் நல்லெண்ணத்தையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார். மகிழ்ச்சி, அமைதி, முன்னேற்ற பாதையில் மக்கள் நடைபோட வேண்டுமென வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உழவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களது அறுவடையை கொண்டாடும் இந்த நாளில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு தழைத்தோங்கட்டும் என்று கூறியுள்ளார். இந்த திருநாள் சமூக நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் புதுதில்லியில் இன்று கையெழுத்தானது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் தில்லி முதலமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த திட்டத்திற்கான மொத்த செலவில் 90% மத்திய அரசு வழங்கும் என்றும், எஞ்சிய 10% நிதியை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக கட்டமைப்பில் அனைத்து தரப்பு மக்களின் பங்கேற்பு, சமத்துவம், அரசியல் சாசன மாண்புகள் மற்றும் இணக்கமான அணுகுமுறை போன்ற உயரிய கொள்கைகளுடன் இந்தியா தனது ஜனநாயகத்தை போற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஜனநாயக திருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், எவ்வித பேதமும் இன்றி அனைவரின் குரலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பன்னெடுங்காலமாக

0: பாதுகாத்துவரும் இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளை எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஆறாவது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுப்புற தூய்மையை பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது, அன்றாட பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது, மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரவாரியாக பிரித்து ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு 6ஆவது சிறப்பு தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகாலயா மாநிலத்தின் தொலைதூர பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கு நவீன மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்யும் வகையில் நடமாடும் மருத்துவ சேவை பிரிவுகளை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா இன்று தொடங்கி வைத்தார். ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் 2 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 93 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைவார்கள் என்றார். குறிப்பாக மலை கிராமங்களில் வசிப்போருக்கு அடிப்படை மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். குறிப்பாக தொற்றா நோய்கள் பரவாமல் தடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் திரு கான்ராட் சங்மா தெரிவித்தார். கேரளத்தில் நிலவும் மின்சார பற்றாக்குறைக்கு தீர்வு காண போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவது குறித்தும் மாநில அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். மின்சார பற்றாக்குறை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் உள்ளிட்ட அமைப்புகளால் நடத்தப்பட்ட ஆள்சேர்ப்பு தேர்வுகளை ரத்து செய்து அம்மாநில அரசின் உத்தரவுக்கு எதிரான தடையை நீட்டித்து மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு தீபக் ரோஷன் தலைமையிலான அமர்வு, இது தொடர்பாக மாநில அரசின் பதிலை 48 மணி நேரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மாநில அரசின் வழக்கறிஞர், இதுகுறித்து மாநில குற்ற புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் விவரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அவரது இருப்பிடம் பற்றி சரியான தகவல் தருவோருக்கு 70 லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மசூத் அஸ்ஹார் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பிடிபடாமல் பாதுகாக்கும் நோக்கிலேயே பாகிஸ்தான் இதுபோன்ற தகவல்களை பரப்பி வருவதாக தீவிரவாதத்திற்கான நிதியுதவி தடுப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் நிர்வாகமும் பாகிஸ்தான் வெளியிட்ட தகவலை மறுத்துள்ளது. மசூத் அஸ்ஹார் பாகிஸ்தானில்தான் இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் உறுதிபட தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது கூட பஹவல்பூர்தான் அவர் பதுங்கியிருந்ததாக ஆப்கான் உளவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையிலான வர்த்தக பிரச்சினைகள் குறித்து இரு நாடுகளும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விநியோக சங்கிலியில் காணப்படும் சவால் மற்றும் கட்டமைப்பு ரீதியான சமச்சீரற்ற தன்மை குறித்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். வர்த்தக பற்றாக்குறையை சரிசெய்து எல்லை தாண்டிய வணிகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற

0: பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, தில்லி, குஜராத்தின் கட்ச், தமிழகம், தெற்கு உட்புற கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சிக்கிமின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவு அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்க தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25, 23:00. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கும் முன்,
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் மற்றும் தரக்கட்டுப்பாடு தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் மற்றும் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. தென்னந்தோப்புகளில் மண்ணில் ஈரத்தன்மை சேமிக்கும் முறைகள் குறித்து கூறியுள்ளது அவது. தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நார்கழிவு பெருமளவில் கிடைக்கின்றது. தென்னை நார்கழிவை 10 to 15 cm உயரம் வரை வட்டப்பாத்திகளில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம் நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் மேல்பரப்பில் நீர் ஆவியாதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகின்றது. தென்னை மரங்களை சுற்றி 6 அடி சுற்றளவில் வட்டப்பாத்திகளில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12 to 15 தென்னை ஓலைகளை பரப்புவதால் மண்ணின் மேற்பகுதியில் நீர் ஆவியாதல் குறைகின்றது. இம்முறைகள் மூலம் நீர்ப்பாசன இடைவெளி வழக்கத்தை விட 3 to 5 நாட்கள் வரை அதிகம் ஆகின்றது. மரத்தை சுற்றியுள்ள வட்டப்பாத்திகளில் தேங்காய் உரி மட்டைகளின் நார்பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு பரப்பி நீர்ப்பாசனம் செய்யலாம். இம்முறை மூலமும் மண்ணின் மேல்பரப்பிலிருந்து நீர் ஆவியாதல் குறைகின்றது. தேங்காய் மட்டையை 2 வரிசையாக தென்னை மரத்தை சுற்றி அடிபாகத்தில், அதாவது மரத்தின் சுற்றளவில் 2 மீட்டர் வட்டத்தில் இடலாம். வருடத்திற்கு 2 முறை ஊடு உழவு செய்ய வேண்டும். முதல் உழவு மழைக்காலம் துவங்கிய உடனேயும் அடுத்த உழவு மழைக்காலம் முடியும் தருவாயிலும் செய்ய வேண்டும். அதிகமாக உழவு செய்வதை தவிர்க்க வேண்டும். உழும்போது

0: மரங்களின் அடித்தண்டு சேதமாகாமல் பார்த்து கொண்டால் காண்டாமிருக வண்டு மற்றும் சிவப்பு கூன் வண்டு தாக்கத்தையும் குறைக்கலாம் என்று கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதானிக்கா, மருதானிக்கா,
5: வா முத்தழகு. நான் இங்கனதான் பின்னாடி தொழுவதுல இருக்கேன். இங்கிட்டு வா பிள்ள.
4: ஓ, அங்கன இருக்கீங்களா? இதோ வாரேங்கா.
5: என்ன முத்தழகு, இந்த நேரத்துக்கு வந்திருக்க?
4: அது ஒண்ணும் இல்லக்கா, அம்மா இன்னைக்கு புதுசா ஏதோ ஒரு பலகாரம் செஞ்சாங்களாம், அதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன்.
5: ஓ அப்படியா, நான் துழுவத்தில் வேலையாக இருக்கும் பிள்ள. நீ சமையல் அறையில் வச்சுடு, நான் வந்து எடுத்துக்கிறேன்.
4: சரிக்கா. ஆமாம், நீங்கள் என்ன இந்த நேரத்தில் துழுவத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
5: அதை ஏன் கேட்குற? இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டேன், உங்கள் மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். துழுவத்தில் சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு மாட்டுக்கு தண்ணியை காட்டிட்டு தீவனத்தையும் அள்ளி வச்சுட்டு வயக்காட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். ஆனால் பாரு, நான் வந்து பார்க்குறேன், அந்த மனுஷன் நான் சொன்ன எதையுமே செய்யலை.
4: ஏங்கா, இந்நேரத்துக்கு மாமாவை நீங்கள் சும்மாவா விட்டீங்க?
5: கேட்காமலா இருப்பேன், உடனே ஃபோனை போட்டு கேட்டேன். பனை மரம் சாகுபடி பண்ணுற விஷயமா ஒருத்தரை பார்க்க போகிறேன், அதனால தான் அவசரமாக கிளம்பிட்டேன். நீ ஏன் பார்த்துக்க புள்ளன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு.
4: ஓஹோ, அப்படியா?
5: நீயே சொல்லு, நேரமாகுதுன்னு நான் அப்படி விட முடியுமா? கால்நடைகளை கண்ணும் கருத்துமா பராமரிச்சா தானே நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்க முடியும்.
4: நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதாங்க்கா. இப்போ வேற காலநிலை மாற்றத்தினால புதுசு புதுசாக நோயெல்லாம் வரதா சொல்கிறாங்க. காலையில் கூட ரேடியோ கேட்கும்போது இந்நேரத்துக்கு ஏதோ கால்நடை சம்மந்தமான நோய் பற்றியும் அதுலேருந்து எப்படி பாதுகாக்கிறது பற்றியும் சொல்ல போகிறதா ஒளிபரப்பாச்சுக்கா.
5: அப்படியே முத்தழகு, என்ன தகவல் என்னன்னு கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு.
4: ஆ, ஞாபகம் வந்துருச்சுக்கா. அது முடிச்சு தோல் நோய்க்கா. முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க

0: சொல்றாங்க, கவனமா கேப்போம்.
1: சார், இப்போ இந்த முடிச்சு தோல் நோய், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசலான்னு இருக்கிறோம். இந்த நோயினால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும், எப்படி நம்ம முன்னேற்பாடாக இருக்கணும், ஒருவேளை நோய் வந்தால் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய தகவல் இன்னைக்கு உங்கள் வாயிலாக கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இந்த முடிச்சு தோல் நோய் அப்படின்னா என்னங்க சார்?
2: இந்த முடிச்சு தோல் நோய் அப்படின்றது வந்து ஒரு வைரஸ்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய். இதில் முக்கியமாக மாடுகள் மற்றும் எருமைகள் வந்து அதிகமாக இந்த முடிச்சு தோல் நோய்க்கு பாதிப்புள்ளாகும். இந்த முடிச்சு தோல் நோய்க்கு தோல் கழலை நோய் அப்படி இல்லைன்னா தோல் கட்டி நோய், இந்த மாதிரி சில பெயர்களும் வந்து இந்த நோய்க்கு வந்து மாற்று பெயரா சொல்றாங்க. சயின்டிபிக்கா வந்து லம்பி ஸ்கின் டிசீஸ் சொல்றாங்க சார். முடிச்சு தோல் நோய், லம்பி ஸ்கின் டிசீஸுக்கு உட்பட்ட இந்த மாடுகள் மற்றும் எருமைகள் பாதிச்சதுன்னா இதனுடைய தோள்கள்ல, உடம்பு முழுவதும் உள்ள தோள்கள்ல முடிச்சு முடிச்சா இருக்கும், கட்டி கட்டியா இருக்கும் முதல்ல ஆரம்ப நிலையில, அதுக்கப்புறம் வந்து தீவிரமான காய்ச்சல் இருக்கும். அதே மாதிரி லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம் சார், அந்த லிம்ஃப் நோடுனா நிணநீர் முடிச்சுகள், அது வந்து நோய் தாக்குதலுக்கு உட்பட்டு வீங்கும், வீக்கம் அதிகமா இருக்கும். அதனால வந்து பால் உற்பத்தி குறிப்பிட்ட அளவுல குறையும், இனப்பெருக்க குறைபாடுகள் வரும், சினை மாடுகள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து கருச்சிதவி ஏற்படும். இதுதான் அந்த முடிச்சு தோலோட முக்கியமான அறிகுறிகள். 2022 காஞ்சிபுரம் மாவட்டத்துல குறிப்பிட்ட அளவுக்கான மாடுகள் மற்றும் எருமைகள்ல இந்த பாதிப்பு வந்துச்சு. அப்ப வந்து காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மையத்துல நான் உதவி பேராசிரியர் இருந்தேன். அப்ப வந்து காஞ்சிபுரம் ஆர்ஜிஆர்டி மண்டல இணை இயக்குனர் அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் வச்சாரு. அந்த விழிப்புணர்வு முகாம்ல 2022 அக்டோபர் மாசம் 22 அந்த மாவட்டத்துல உள்ள கால்நடை உதவி மருத்துவர்களுக்கு வந்து நான் ஒரு ஆலோசனை வழங்கினேன். அதை நான் இப்போ உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். மீண்டும் வந்து 2026 தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்திய அளவுல வந்து மீண்டும் இந்த முடிச்சு தோல்நோய் வந்து அதிகப்படியான அளவுல வந்து பரவிட்டு வருது. இந்த நோய்க்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சார், இது வந்து ஒரு அம்மை நோயால வரக்கூடிய ஒரு வைரஸ். அம்மை நோய் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான். எப்படி வந்து மனிதர்களுக்கு வந்து பாக்ஸ் வருதோ, பாக்ஸ் வைரஸ், அதே மாதிரியான அம்மை நோய் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான் இந்த முடிச்சு தோல் நோய் வரக்கூடிய அந்த வைரஸ். இது காப்ரி பாக்ஸ் வைரஸ் சொல்லுவாங்க. இந்த நோய் வந்து எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, புற ஒட்டுண்ணிகளான கொசுக்கள் மற்றும் ஈக்கள் மற்றும் உண்ணிகள் கடிக்கிறதுனால முடிச்சு தோல் நோய் பாதிக்கப்பட்ட மாடுகள்ல இந்த மாதிரி புற ஒட்டுண்ணிகள் கடிச்சு ஆரோக்கியமான மாடு கடிச்சதுன்னா அந்த வைரஸ் வந்து இந்த புற ஒட்டுண்ணிகள்னால பரவுது சார். அதனால ஆரோக்கியமான மாடும் இந்த வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகி இது போன்ற அறிகுறிகளை வந்து காட்டும். ஒரு விவசாயி வந்து 10 மாடு வச்சிருக்காருன்னா ஒரு மாட்டுக்கு ஆரம்ப நிலையிலேயே வந்து அவருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, உடம்பு முழுவதும் கட்டிகள், காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, முதல்ல அவர் என்ன பண்ணணும்னா அந்த பாதிக்கப்பட்ட மாடை வந்து தனியா பிரிச்சு வைக்கணும். எப்படி நம்ம கொரோனா காலங்கள்ல வந்து நமக்கு ஆரம்ப நிலை அறிகுறிகள் இருந்ததோ நம்ம தனிமைப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி தனிமைப்படுத்தணும் சார். அப்படி தனிமைப்படுத்தினா ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து இந்த வைரஸ் பரவுவதை வந்து நம்ம பெருமளவுல தடுக்கலாம்.
1: ஒரு மாட்டுக்கு வந்து இந்த நோய் தான் அப்படிங்கறது ஒரு விவசாயி எளிமையா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வழிமுறை?
2: சரியான கேள்வி சார். ஒரு விவசாயி வந்து ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து அதிகப்படியான காய்ச்சல் இருக்கும் சார். எந்த ஒரு வைரஸ் நோயா இருந்தாலும் முதல்ல காய்ச்சல் இருக்கும், அதுக்கப்புறம் உடம்பு முழுவதும் தோல்கள் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இல்ல முடிச்சுகள் வந்து இருக்கும் சார். இது எங்கெல்லாம் இந்த முடிச்சுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலை, கழுத்து, முதுகு பகுதி, கால் மற்றும் பால்க்கு கறக்கக்கூடிய அந்த மடியில, பால் காம்புகள்ல. இங்க வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். இந்த காய்ச்சல்னால வந்து உணவு உட்கொள்ளுதல் வந்து குறையும், சோர்வா இருக்கும், பலவீனமா இருக்கும். அதே மாதிரி கண்ணு மூக்கு வாயில வந்து உமிழ்நீர்கள், கண்ணீர் இதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கும். உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமா குறையும், பால் உற்பத்தியும் குறையும் சார். இது வந்து 2-3 நாட்கள்லயே வந்து விவசாயிக்கு வந்து இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரியும். இதை வச்சே அவர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப நிலையிலேயே வந்து நம்மளுடைய மாடுகளுக்கு எருமைகளுக்கு இந்த தோல் கழலை நோய் பாதிப்பு தான் அப்படின்றது அவர் தெரிஞ்சுக்கலாம். மேலும் அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு வந்து அந்த மாடுகளை கொண்டு போயிட்டு பரிசோதனை செஞ்சு இந்த நோய் மருத்துவரின் ஆலோசனைப்படி வந்து அவங்க இந்த நோய் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். கன்ஃபார்ம் பண்ணிட்டா கால்நடை மருத்துவர் வந்து அதற்கேற்ற தடுப்பு முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் சொல்லுவாரு.
1: சரிங்க சார். இப்போ ஒரு 3-4 மாடு வச்சிருக்கோம், ஒரு மாட்டுக்கு வந்து நான் அந்த அறிகுறியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப, இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இது காய்ச்சல் தானே, சாதாரணமா அப்படி விட்டுருவோம், வீட்டுல எப்போதும் செய்யற மாதிரி ஒரு நாட்டு மருந்தையோ ஒரு நாட்டு வைத்தியம் மாதிரி மாட்டுக்கு கொடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அவங்க என்னென்ன தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு?

0: இது வந்து ஒரு வைரஸ்னால வரக்கூடிய நோய் சார். ஒன்னு வந்து நம்ம சொன்ன மாதிரி பூச்சிகள்னால பாதிக்கக்கூடிய பரவக்கூடிய நோய், இந்த மாதிரி கொசு ஈக்கள் உண்ணிக்கள்னால பரவக்கூடிய நோய். ரெண்டாவது வந்து எப்படி எளிமையா பரவுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உண்ணிகள் புற ஒட்டுண்ணிகள்னால முக்கியமா பரவும். ரெண்டாவது வந்து ஒரு பண்ணையில வந்து பண்ணை உபகரணங்கள் வச்சிருப்பாங்க, பால் கறக்கக்கூடிய பாத்திரங்கள், பால் கறவை இயந்திரங்கள் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணை உபகரணங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு பயன்படுத்தினது வந்து தீவன தொட்டிகள், தீவனம் தண்ணி வைப்பாங்கல்ல சார், இந்த மாதிரி பண்ணை உபகரணங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள் பயன்படுத்தினா ஆரோக்கியமானது திருப்பி பயன்படுத்தும் போது அது எளிமையா ஈஸியா பரவிடும். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு வந்து பண்ணை உபகரணங்கள்ல வந்து தனியா பயன்படுத்தணும், ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து தனியா பயன்படுத்தணும். தினசரி வந்து அந்த பண்ணை உபகரணங்கள்ல வந்து கிருமி நாசினி கொண்டு கழுவணும் சார், நல்லா கழுவி வெயில காய வைக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பறவை வந்து தடுக்கலாம் பண்ணைக்குள்ளேயே.
1: கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றீங்க கொசு ஈ உண்ணி இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பாதிக்கப்பட்ட மாடுகள் நீங்க தனிமைப்படுத்திடுறீங்க, ஏற்கனவே

0: தனியா பயன்படுத்தணும், ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து தனியா பயன்படுத்தணும். தினசரி வந்து அந்த பண்ணை உபகரணங்கள்ல வந்து கிருமி நாசினி கொண்டு கழுவணும் சார், நல்லா கழுவி வெயில காய வைக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பறவை வந்து தடுக்கலாம் பண்ணைக்குள்ளேயே.
1: கண்டிப்பா சார், இப்போ நீங்க சொல்றீங்க கொசு ஈ உண்ணி இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பாதிக்கப்பட்ட மாடுகள் நீங்க தனிமைப்படுத்திடுறீங்க, ஏற்கனவே நல்லபடியா ஆரோக்கியமா இருக்க மாடுகள் இருக்கிற கொட்டகையை எப்படி பராமரிக்கணும்?
0: இது நல்ல கேள்வி. எப்பவுமே வந்து சுத்தம் தான் சுகாதாரம் தரும்னு நம்ம ஒரு பழமொழி நமக்கு தெரியும். அந்த வகையில வந்து எப்பவுமே கொட்டகை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து நம்ம கிருமி நாசினிகள் கொண்டு கொட்டகை வந்து சாணத்தை சிறுநீர் கழிக்கு மாடுகளுடைய சாணம் சிறுநீர் இதெல்லாம் வந்து சுத்தமா கழுவி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணணும். கொட்டகைய சுத்தி எந்த ஒரு புதர்களும் இருக்க கூடாது சார். முள்ளு புதர்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த முள் புதர்கள்ல இருந்துதான் வந்து இந்த ஈக்கள் கொசுக்கள் அவருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதே மாதிரி கொட்டகையை சுத்தி நம்ம மாடுகளுடைய சாணம் சிறுநீர் எல்லாம் வந்து எடுத்து கொட்டகை பக்கத்திலயே வந்து கொட்டுவாங்க சில பேர். அந்த மாதிரி கொட்டணும்னா அந்த சாணத்துலதான் வந்து ஈக்கள் கொசுக்கள் எல்லாம் முட்டையிட்டு அந்த முட்டையில இருந்து லார்வாக்கள் மற்றும் அந்த புழுக்கள் வந்து அதிகமா வரும் சார். அதனால வந்து மாடுகள் கொட்டகையில இருந்து சுத்தம் செஞ்ச அந்த சாணம் மற்ற உபகரண பொருட்கள் தீவனம் வைக்கோல் இது எல்லாத்தையும் வந்து குறைஞ்சது 100 அடி பண்ணையில பண்ணையோட கொட்டைகள் இருந்து 100 அடி தள்ளிதான் நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா ஈக்கள் கொசுக்களுடைய உற்பத்தி வந்து நம்ம பெருமளவுல வந்து கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம கொட்டகையை சுத்தி வந்து எந்த ஒரு முள் புதர்களும் இல்லாம சுத்தமா நம்ம பாத்துக்கணும் சார்.
1: ஓகே சார், இப்ப பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து கொடுத்தா அது கூட எதிர்ப்பு சக்தி அதிகமாக?
0: முதல்ல வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள்ல வந்து நம்ம தனிமைப்படுத்தி கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளணும் சார். இது வந்து வைரஸ் நோய்ன்றதுனால இதுக்கு வந்து நமக்கு மருந்து கிடையாது, ஆன்டி வைரல் மருந்துகள் வந்து கிடையாது. ஆனா இரண்டாம் நிலை பாக்டீரியா தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்ற எதிர் உயிரி மருந்துகளை வந்து கால்நடை மருத்துவர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சுத்தமான குடிநீர் கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு வந்து சுத்தமான குடிநீர், சத்தான எளிதில வந்து ஜீரணமாகக்கூடிய தீவனங்கள், இந்த அரிசி கஞ்சி வந்து நம்ம வைக்கக்கூடாது சார். சோளம் மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு இதை வந்து கஞ்சி மாதிரி வச்சு நம்ம மாடுகளுக்கு கொடுக்கலாம். இதுல வந்து சத்தான உணவுப் பொருள் இருக்குது, இது இது வந்து ஈஸியாகவும் வந்து எளிதில் வந்து ஜீரணமாகக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு வந்து நல்ல நிழலான இடத்துல சுத்தமான இடத்துல தங்கறதுக்கு வந்து நம்ம ஓய்வா கொடுக்கணும், வேற எந்த வேலையும் நம்ம மாடுகள் வந்து வைக்க கூடாது. அதே மாதிரி காய்ச்சல் அதிகமா இருக்கிறதுனால சில மாடுகள்ல வந்து கால் வீக்கம் வந்து நடக்க முடியாம இருக்கும், அதனால வந்து வலி நிவாரணிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த முக்கியமா அந்த தோல் உடம்பு முழுவதும் உள்ள தோல்ல வந்து காயங்கள் நிறைய இருக்கும், ஆரம்ப நிலையில கட்டிகளா இருக்கும், அதுக்கப்புறம் 2-3 நாள் அதுக்கப்புறம் அந்த கட்டிகள் எல்லாம் உடைஞ்சு காயமா மாறும். அந்த காயத்துக்கு வந்து நம்ம ஆன்டிசெப்டிக் இந்த மருந்துகள் கொடுத்து ஈ கொசுக்கள் உட்கார மாதிரி பார்க்கணும். திருப்பி அந்த காயத்து மேல ஈ கொசுக்கள் வந்ததுன்னா புழுக்கள் வச்சு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் சார். அதே மாதிரி இந்த காயங்களை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். முதல்ல கட்டிகள் வரும், அந்த கட்டிகள் உடைஞ்சு ஆழமான புண்களா மாறும். அந்த புண்களுக்கு வந்து நம்ம கழிம்புகள் வந்து மருந்து யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்ப்ரே இல்ல ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி. இல்லாட்டி இயற்கை மருத்துவங்கள் முறைப்படியும் நம்ம வந்து இந்த காயங்களை வந்து மருந்து மாறி கொடுத்து நம்ம காயங்களை வந்து சரி பண்ணலாம். விவசாயிகள் நல்லா குறிப்பிடுத்துக்குங்க, இந்த வெளிப்புற பூச்சிக்கு வந்து குப்பை மேனி இலை, வேப்ப இலை, துளசி இலை, மருதாணி இலை இந்த 4 இலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதோட 20 கிராம் மஞ்சத்தூள், 2 பல்லு பூண்டு இதை நல்லா போட்டு அரைச்சு அதோட 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், இந்த அரைச்ச பேஸ்ட் மாதிரி அரைச்ச இலைகள் மஞ்சத்தூள் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கொதிக்க வச்சு ஆற வச்ச பின்னாடி அந்த எண்ணெய வெளிப்புறமா அந்த புண்களுக்கு தடவனா அந்த புண்கள் வந்து ஈஸியா ஆறிடும். அறிவியல் பூர்வப்படி இந்த இயற்கை மருத்துவத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது நம்ம கடந்த 2022 வந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லா வகையான கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைப்படி விவசாயிகள் பயன்படுத்தி மாடுகளும் வந்து சரியாயிருக்கு. இதே மாதிரி இப்ப இந்த வருடமும் வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள் மற்றும் எருமைகள் கன்றுக்குட்டிகளுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஆரம்ப நிலையத்திலேயே இந்த மாதிரியான இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி புண்களுக்கு வந்து நம்ம

0: ஈஸியா வந்து காயங்களை ஆரம்பிச்சிடலாம், முடிஞ்சா வாய் வழியாகவும் நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ இதுக்கு தடுப்பூசி ஏதாவது இருக்கா சார்? முன்கூட்டியே இதை வராம தடுக்கிறதுக்கு அதை தடுப்பூசிகள் இருக்கா?
0: கண்டிப்பா சார், இதுக்கு வந்து 100% இந்த நோயை தக்கக்கூடிய தடுப்பூசி நம்ம இந்தியாவில் இருக்கு. மத்திய மாநில அரசுகளுடைய முயற்சிகளால 100% தடுக்கக்கூடிய கோட்பாக்ஸ் வேக்சின் தான் வந்து இதுக்கான தடுப்பூசி சார்.
1: எப்போ போடணும் சார், எந்த மாசத்துல போடணும்? ஒரு
0: மழை காலங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம போட்டலாம், 1 மாதம் முன்னாடி போடணும். ஜூன் ஜூலைல நம்ம போட்டலாம். ஜூன் ஜூலைல போட்டோம்னா நமக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்ல நல்ல பருவமழை ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய காலங்கள் அது. அதனால வந்து ஜூன் ஜூலைல நம்ம போட்டோம்னா 100% நம்ம மாடுகள் வந்து சேஃபா இருக்கும் இந்த எல்எஸ்டி வராம. அதே மாதிரி ஒருவேளை இந்த மாடுகளுக்கு வந்துடுச்சு, ஈஸியா எல்லா மாடுகளுக்கும் பரவும். அதனால என்ன பண்றாங்கன்னா ரிங் வேக்சினேஷன் சொல்றாங்க சார். அது என்னன்னா பாதிக்க போ ஒரு கிராமத்துல உள்ள மாடுகள் நிறைய மாடுகள் பாதிப்பு அடைஞ்சதுன்னா இந்த கிராமத்தை சுத்தி 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து எல்லா மாடுகளுக்கும் ஆரோக்கியமான மாடுகளுக்கு தடுப்பூசி போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த கிராமத்துல இருந்து ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும். உள்ள அந்த கிராமத்து பாதிக்கப்பட்ட மாடுகள் மட்டும்தான் பாதிப்பு இருக்கும், அதை சுத்தி வெளியில வேற எந்த மாடுகளுக்கும் பாதிப்பு வராது. அதுக்குதான் வந்து ரிங் வேக்சினேஷன்ட்டு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ள ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து போட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கும் இந்த தடுப்பூசி போடலாம்னு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க.
1: ஓகே சார், இப்போ ஒரு விவசாயியோட பண்ணையில ஒரு மாட்டுக்கு முடிச்சு தோல் நோய் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இப்போ ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அவர் என்னென்ன விஷயங்களை செய்யணும், உங்களுடைய அறிவுரை சொல்லுங்க சார்.
0: ஒரு பண்ணையில வந்து முடிச்சு தோல் நோய் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா முதல்ல அந்த மாடை வந்து தனிமைப்படுத்தணும் சார். தனிமைப்படுத்திட்டு அடுத்து கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி அந்த பாதிக்கப்பட்ட மாடுக்கு வந்து சிகிச்சை முறைகளை மேற்கொள்றது ஒரு பக்கம். ரெண்டாவது ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து தடுப்பூசி வழங்குதல். அதே மாதிரி புற ஒட்டுண்ணிகள் தாக்கம் வந்து இல்லாம பாத்துக்கிறது. அதே மாதிரி பண்ணை உபகரணங்களை வந்து கிருமி நாசினி கொண்டு நல்ல சுத்தம் செஞ்சு வெயில்ல வந்து காய வைக்கிறது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மாடை வந்து வேற மற்ற இடத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாத்தக்கூடாது. தனிமைப்படுத்தினா தனிமை மட்டும் தான் படித்து வச்சிருக்கணும், அது சரியாகிற வரையும் சிகிச்சை முறைகள் மேற்கொண்டு சரியாகிற வரையும் அது அந்த இடத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி சந்தை வந்து புதுசா நம்ம மாடு வாங்கினாலும் உடனே பண்ணை உள்ள சேர்க்க கூடாது. புதுசா மாடு வாங்கினா அதை வந்து தனியான இடத்துல வச்சு 10 நாள் குறைஞ்சது 40 நாள் சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு 10-15 நாள் நம்ம வந்து வச்சிருந்தாலே தெரியும், புதுசா வாங்கின மாடை வந்து உடனடியா நம்ம பண்ணையில சேர்க்க கூடாது. அதையும் வந்து 10 நாள் தனிமைப்படுத்தி வச்சு எந்த ஒரு நோய் அறிகுறிகளும் இல்லைன்னு பின்னாடிதான் நம்ம வந்து பண்ணையில சேர்க்கணும் சார். இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில ஒரு மாட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய செயல்கள்.
2: என்ன மருதாணிக்கா, முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாங்கல்ல.
3: ஆமா முதழகு, கேட்டம் புள்ள, அதுக்குத்தான் நான் என் தொழுவத்துல கால்நடைகளை பார்த்து பார்த்து பராமரிக்கிறேன். ஒரு ஈ எறும்பு கூட அண்டை விடாம சுத்தமா வச்சிருக்கேன்.
2: அக்கா, நீங்க அப்படி சுத்தமா பராமரிக்கிறதுனாலதான் நோய் இல்லாம கால்நடைகளை உங்களால பாத்துக்க முடியுது. இருந்தாலும் இவங்க சொன்னதையும் நீங்க கடைபிடிச்சிருங்க, தடுப்பூசி போட்டு இந்த நோயும் வராம பாதுகாத்துக்கோங்க.
3: கண்டிப்பா புள்ள.
2: அக்கா, அடுத்ததாவும் ஒரு விவரம் இருக்கு, அது மாமாவுக்கு தேவையான விவரம்.
3: என்ன புள்ள சொல்ற, மாமாக்கான விவரமா? என்ன அது?
2: ஆமாக்கா, பனைமரம் சாகுபடி பண்ண போறதா சொன்னீங்கல்ல, அது சம்பந்தமான விஷயம்தான் இப்ப சொல்ல போறாங்க, அதையும் கேளுங்க.
3: கண்டிப்பா கேட்டுக்கிறேன், யாரு என்ன விவரம்?
2: பனை சாகுபடி பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு, அதையும் கேளுங்க.
4: மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தோப்பா வளர்க்கணும்னா அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், உர மேலாண்மை, கள மேலாண்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுவடை, இப்படி பல்வேறு வகையில நாம வந்து அந்த மரங்களையோ செடிகளையோ கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா மனிதர்களோட கவனிப்பு குறைவாக தேவைப்படுற ஒரு மரம் அப்படின்னாக்க அது வந்து பனை மரம் தான். ஆனாலும் கூட அதனோட எல்லா

0: அகங்களும் மனிதர்களோட வாழ்க்கையில பின்னி பிணைந்து பயனுள்ளதா இருக்குது. பனை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லாருக்கும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் தெரியும். ஆனா பனை மரத்துல வகைகள் எதுவும் இருக்குதா சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: பொதுவாக பனைமரம்னாலே வந்து மிகவும் உயரமாக காணப்படக்கூடியதாக இருக்கும். 25-30 அடி உயரம் வளரக்கூடிய மரங்களும் இயற்கையில வந்து பறந்து விரிந்து இருக்குது. அதே போல 10 அடி 12 அடியில வளரக்கூடிய மரங்களும் வளர்ந்து நிக்குது. ஆக உயரத்தை சார்ந்து பனைமரத்தை வந்து நம்ம வகைப்படுத்தலாம்.
0: மரங்களில் ஆண் பெண் என்பதை பிரித்தறிவது கடினம். அந்த வகையில பனை மரங்கள்ல ஆண் பனை பெண் பனை அப்படி எதுவும் இருக்குதுங்க சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: பனை மரத்தை பொறுத்தவரை இது வந்து டயோசிஸ் நேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது ஆண் மரம் தனியா இருக்கும், பெண் மரம் வந்து தனியா இருக்கும். ஆக நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த பனை மரத்தை பத்தி பேசும்போது. பெண் மரத்துல மட்டும்தான் பதநீர் வருமா, ஆண் மரத்துல பதநீர் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாடு, பெண் மரத்தில் நமக்கு காய்கள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், அதே போல் பதநீரும் கிடைக்கும். ஆண் மரத்தில் காய்கள் பழங்கள் கிடைக்காது, ஆனால் பதநீர் கிடைக்கும். இதுதான் மிக முக்கியமான வேறுபாடு. ஆண் பூக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூங்கொத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் நிறைய கிளைகள் இருக்கும். கிளைகளை தான் நம்ம விரல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விரல்களில் நிறைய பூக்கள் வந்து கொதிஞ்சு காணப்படும். இதே இது பெண் பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து காம்பற்றதாக காணப்படும் பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஒரு பூங்குத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12-17 இல்லைன்னா 18 பூக்கள் வந்து நமக்கு வந்து காணப்படும். இதுதான் பனை மரத்தை வந்து நீங்க பார்க்கும்போது உடனடியாக நம்ம வேறுபடுத்தி காணக்கூடிய காட்சிகளாக நமக்கு தெரியும்.
0: பனை மரம் பொதுவாக எந்த மாதிரியான மண் வகைகளில் வளரக்கூடியது சார்?
1: பனை மரம் வந்து அனைத்து வகையான மண்ணில வந்து நன்கு வளரும். எனினும் ஆழமான மணப்பாங்கான பகுதிகளில் விரும்பி வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பனைமரத்திற்கு வந்து குறைந்தபட்ச மழையே வந்து போதுமானது. அதே போல வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பனைமரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 75 மீட்டர் உயரம் வரைக்கும் வந்து வரும். அதுக்கு மேல வந்து அதனுடைய பிரசன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்.
0: மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து வளரும் தன்மை குறைவு. பனை மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பழங்களில் இருந்து சிறந்த விதைகளை எப்படி தேர்வு செய்யறது சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: விதைகளை சேகரிப்பதற்கு வந்து தேர்வு செய்யப்படும் தாய்மரமானது அதிக பதநீர் மற்றும் பல மகசூல் தருவதாக இருக்கணும். விரைந்து தொடர்ச்சியாக காய்க்கும் தன்மை உள்ளதாகவும் இருக்கணும். இது வந்து ரெண்டு முக்கியமான விஷயம். மூணாவது வந்து என்ன அப்படின்னு, நோய் மற்றும் பூச்சியினுடைய தாக்கம் வந்து இருக்கக்கூடாது. பனைமரத்துல வந்து நோய் தாக்குமா பூச்சி தாக்குமா? ஆமா தாக்கும், ஆனா மிக குறைந்த அளவுல இருக்கும். ஆனா ஒரு தாய் மரத்துல நோயினுடைய தாக்கம் இல்ல, பூச்சியினுடைய தாக்கம் இல்ல அப்படின்னா அந்த மரமானது வந்து மிக சிறந்த ஒரு மரமாக வந்து கருதப்படுது. ஆக பழக்காம்பினுடைய முனையில வந்து மஞ்சள் இளஞ்சாயம் தோன்றிய நன்கு முதிர்ச்சி உள்ள பழங்களை வந்து தாய் மரத்துல இருந்து விதைகளுக்கு சேகரிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த பழம் வந்து நல்ல முதிர்ச்சி அடைந்த பழங்களை வந்து நம்ம சேகரிக்கணும். ஒன்று சேகரித்த பிறகு வந்து விதைகளை வந்து நிழற்பாங்கான இடத்துல வந்து 3 வாரங்களுக்கு சேமிக்கணும். அதே போல் வந்து சுருங்கிய எடை இல்லாத துளையிடப்பட்ட விதைகளை வந்து நம்ம நிராகரிக்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன ஆகும், முளைப்புத்திறன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஏற்கனவே பனை மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதைகளை நீங்கள் போடும்போது அது முளைக்கிறதுக்கு நிறைய நாட்கள் எடுத்துக்கணும். முளைப்புத்திறன் அப்படிங்கிறது வந்து சதவீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 35% குறைவாக இருக்கும். ரேஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது 35-65% வரைக்கும் தான். இந்த மாதிரியான விதை கன்றுகளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு தேர்வு செய்யப்பட்ட விதைகளை வந்து நாற்றங்காலில் வந்து நம்ம விதைக்கணும். பன விதையை வந்து நேரடியாக விதைப்பது வந்து வழக்கமான ஒரு நடைமுறை. ஆனா இப்போ ஒரு வேளை ஒரு விவசாயி வராரு, அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஏரியா இல்லை, பாரம்பரியமான பனை வளர்ப்பதற்கென்று உள்ள ஒரு இடம் அல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி நாற்றுகளை வளர்த்து அந்த இடத்துல நம்ம அறிமுகம் செய்யும்போது அதனுடைய வளர்ச்சி சீராக இருக்கும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்க ஒரு கன்றாக இதை உற்பத்தி செய்து தோட்டத்தில் நீங்க நட்டினீங்க அப்படின்னா அதனுடைய அந்த மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்றோம்ல, இறப்பின் விகிதம், அது வந்து மிக குறைவாக இருக்கும். கன்றுகளை நீங்க உற்பத்தி செய்து அதை வந்து நம்மளுடைய வயக்காட்டில் நம்ம நட்டினோம் அப்படின்னா உங்களுடைய சரியான ஒரு பராமரிப்பு இருக்கும் பட்சத்தில் 100% நீங்க அதை உற்பத்தி கொண்டு வர முடியும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு சாராம்சம், சிறப்பம்சம். சோ நிலத்துல வந்து நேரடியாக விதைக்க மணல் அல்லது மண் மற்றும் மணல் கலந்த கலவின பகுதியாக கொண்ட குழிகளில் 3 அல்லது 4 முழு பழங்களை விதைக்க வேண்டும். இது ஒரு தொழில்நுட்பம். அதன் பின்பு காய்ந்த இலைகளை கொண்டு குழியினை மூட வேண்டும். விதைகளை மழைக்காலங்களில் விதைத்தல் நல்லது. 3 வாரங்களில் விதைகள் முளைக்க தொடங்கும். இதுதான் அதனுடைய விஷயம்.
0: இளம் கன்றுகளை நாம வந்து வளர வைக்கிறதுக்கு நாற்றங்கால் தயாரிக்கிறது எப்படி சார்? ஏன்னா இப்போ மற்ற கன்றுகளை அப்படின்னாக்க

0: விதைய போட்டு வளர்த்துடலாம். ஆனா பனை மரம் அப்படி கிடையாது. பணம் பழத்தை வந்து நம்ம பாக்கெட்ல போட்டோம் அப்படின்னாக்கா பணம் கிழங்கு வந்து நீளமாக இருக்கும். அப்படிங்கல நமக்கு வந்து சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பைகளை வளர்க்க முடியும். இதுக்குன்னு எப்படி கன்றுகளை வந்து நர்சரியா உண்டாக்குறீங்க, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: இப்ப நாற்றுகள் நம்ம வந்து உற்பத்தி செய்ய 1 மீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் தேவையான நீளம் கொண்ட மணல் கொண்டு உயர்பாத்திகளை அமைத்து விதைகளை வந்து நம்ம விதைக்கணும். இன்னொன்று ஒரு வழிமுறை இருக்கு, அதை வந்து மேசன்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செங்கலால் கட்டப்பட்ட 2 மீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் தேவையான நீளம் கொண்ட நாற்றங்கால் தொட்டிகளில் விதைகளை விதைக்கலாம். இது ஒரு வழிமுறை. முதல்ல வந்து நான் மணல் மேடு கொண்டு மேட்டு பாத்தி அமைச்சு அதுல வந்து விதைகளை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒரு 3 அடுக்காக கூட வந்து நீங்க வரிசையாக ஒன்றன் மேல் ஒன்றாக வச்சு நீங்க நடவு செய்யலாம். இந்த மேசன்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இதுல வந்து நீங்க நல்ல தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. ஏன் அப்படின்னா வேர்கள் வந்து சீராக கீழே போய் வரும், அதுதான் இதனுடைய ஒரு சிறப்பம்சம். விதைகளை வந்து 10 சென்டிமீட்டர் இடைவெளியில விதைக்கணும். 5 சென்டிமீட்டர் உயரம் அந்த விதைகளுக்கு மேல மணலினால் மூட வேண்டும். 90 நாட்கள் கழித்து 1 அல்லது 2 இலைகள் துளிர்த்த நாற்றுகளை நாற்றங்காலிலிருந்து பிடுங்கி நெகிழிப்பைகளில் மாற்ற வேண்டும். பாலிபேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு நெகிழிப்பைகளை வந்து மாற்ற வேண்டும். அதுல வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 50 சென்டிமீட்டருக்கு 12.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஸ்பெசிபிகேஷன்ல அந்த நெகிழிப்பைகள்ல ஒரு இலை விட்ட நாற்றுகளை வந்து நம்ம விதைச்சு அதை மேற்கொண்டு ஒரு 6 மாதத்திற்கு பராமரிக்கும் போது ஒரு தரமான நாற்றுகளாக வளர்ந்து வயலுக்கு வந்து தயாராகி நிற்கும். இதுதான் வந்து நாற்றுகள் உற்பத்தி செய்வதற்கான வழிமுறை பனை மரத்தை பொறுத்தவரை.
2: என்ன மருதானியக்கா, பனை சாகுபடி பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: முத்தழகு, பனை சாகுபடியில இருக்கிற தொழில்நுட்பங்களை பத்தி எவ்வளவு அருமையால புரிய வச்சுட்டாரு. இது தெரியாம உங்க மாமா இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சுகிட்டு இருக்காரு.
2: அக்கா, அதான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, மாமா வந்ததும் இங்கனை கேட்ட தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்னு விடாம தெளிவா சொல்லிவிடுங்க.
3: கண்டிப்பா புள்ள, இப்ப கேட்ட 2 தகவலையுமே அவர்கிட்ட சொல்லிவிடுறேன்.
2: சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அம்மா வேற தேடுவாங்க.
3: முத்தழகு, பலகாரங்களை கொண்டு வந்து என் வயிறை நிறைய வச்சது மட்டும் இல்லாம இந்த தகவலை கேட்க வச்சு என் செவியையும் நிறைய வச்சுட்ட.
2: அக்கா, என்ன அடுக்குமொழி வசனமெல்லாம் பேசுறீங்க?
3: அட, நீ வேற புள்ள.
4: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
9: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:00. திரை இசை. தொடக்கமாக

இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்த பாடலின் படம் ஊரு விட்டு ஊரு வந்து. அடுத்து கிருஷ்ணச்சந்திரன் பி எஸ் சசிரேகா குரல்களில் ஒலிக்க வரும் பாடலின் படம் ஒரு ஓடை நதியாகிறது.

தர்மபத்தினி படத்திற்காக ஒலித்த குரல்கள் இளையராஜா, எஸ் ஜானகி. அடுத்து மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்க வரும் பாடலின் படம் சிகப்பு ரோஜாக்கள்.

திரையிசையில் இனி ஒலிக்க வரும் பாடலின் படம் அலைகள் ஓய்வதில்லை.

காதல் ஓவியம் படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, தீபன் சக்கரவர்த்தி. இனி சிவப்பு மல்லி படத்திற்காக ஒலிக்க வரும் குரல்கள் கேஜே யேசுதாஸ், பி சுசீலா.

ராசாவை உன்ன நம்பி படத்திற்காக ஒலித்த குரல்கள் மனோ, பி. சுசீலா. இனி தீபன் சக்கரவர்த்தி, பி. சுசீலா குரல்களில் ஒலிக்க வரும் பாடலின் படம் எங்க ஊரு காவக்காரன்.

0: திரையிசை கேட்டீர்கள். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தனிநபர்களுக்கு இடையிலான யூபிஐ பண பரிவர்த்தனைகளின் மதிப்பு எவ்வளவாக இருந்தாலும் கட்டணம் விதிக்கப்பட மாட்டாது என மத்திய நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தனிநபர்களுக்கும் வணிகர்களுக்கும் இடையிலான 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே கட்டணங்கள் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரு மாத கால தூய்மையே சேவை இயக்கம் தொடங்குவதை ஒட்டி புதுச்சேரியில் பொதுமக்கள் தங்களின் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்து சுகாதாரமான வாழ்க்கை முறைக்கு உறுதியேற்கும் வகையில் வீடுகளில் விளக்கேற்றுமாறு உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதை பற்றிய புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் அத்தொகுதி அல்லாத இதர பகுதிகளில் இந்நிகழ்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடையும் நிலையில் திருமதி கார்த்திக்குமாரி நாம் தமிழர் கட்சி சார்பிலும் திருமதி வசந்தி சுயேட்சை வேட்பாளராகவும் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ஹிந்தி இருவார விழா கொண்டாட்டங்களை முன்னிட்டு புதுச்சேரியில் மத்திய மாநில அரசு அலுவலகங்களின் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா உட்பட பல்வேறு போட்டிகளை நடத்த நகர ஆட்சி மொழி அமலாக்கக்குழு ஏற்பாடு செய்துள்ளது. அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இப்போட்டிகளில் பங்கேற்க தலா 2க்கும் மேற்படாத எண்ணிக்கையில் போட்டியாளர் பெயர்களை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே இன்று டெல்லியில் நடைபெறும் 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன்வரை 18 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. சங்கீத வானிலே தொடக்கமாக சுக்விந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் ஒலிக்க வரும் பாடலின் படம் வானத்தைப் போல.

மனதை திருடிவிட்டாய் படத்திற்காக ஒலித்த குரல்கள் கார்த்திக் சாதனா சர்க்கம். இனி ஹரிணி குரலில் ஒலிக்க வருவது நேருக்கு நேர் படப்பாடல்.

ஒலித்தவை சங்கீத வானிலே ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10 மணி. தேன்மழை தொடக்கமாக வயசு பொண்ணு படத்திற்காக ஒலிக்க வரும் குரல்கள். கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நிறைவாக AM ராஜா பி. சுசீலா குரல்களில் ஒலிக்க வருவது தேன் நிலவு படப்பாடல்.

ஒலித்தவை தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நேர்களை நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை வழங்குபவர் முனைவர் எஸ். ஷாகுல் ஹமீது அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. தமிழ் அமுது தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் இரா தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ. சருமத்தில் வெள்ளை புள்ளிகள் எல்லாம்.

விட்டிலி ஜோ அல்ல. விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா 8:02-8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். ஆர் ஸ்வாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு, சூழலை காக்க உறுதியேற்போம். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி. 12 உழைப்பவர் அரங்கம், இனிப்பு கார பலகாரங்கள் தயாரித்து விற்பனை செய்யும் கடலூர் புதுப்பாளையம் எஸ் ராமமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் MM தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடியவற்றை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் RJ ஆஷா. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், பி கிருஷ்ணகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4:00 சலங்கை ஒலி திரைப்பட ஒலிச்சித்திரம், இசை இளையராஜா, வசனம் பஞ்சு அருணாச்சலம், கதை திரைக்கதை இயக்கம் கே விஸ்வநாத். மாலை 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மன்னன் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி கிராம உழவர் ஆர் வசந்தா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் சியர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.